நேயர்களுக்கு இதமான இந்த காலை பொழுதில் சுகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 3ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 5:57. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் குரலோசை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. கேட்டது குரலோசை. நேரில் இனி தொடர்ந்து கேட்கலாம் என்ற நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மா விடங்குள் எண்ணெய் வழங்கும் என்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்பவர் செல்வன் சர்வேஸ்வரன், 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி, வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள், 7:35 காலை காம்பு, 7:55 நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வேளாங்கண்ணி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து தகவல் அளிக்கிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரூர் திரு சி. இரதிராஜ் அவர்கள். 8:05 துள்ளி வரும் பாட்டு, 8:30 பைக்கிங் பனியன் பிரீப்ஸ் துள்ளி வரும் பாட்டு, 9:00 காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ். சக்தி அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை, படைப்பு சென்னை வானொலி நிலையம், தொடர்ந்து திரையிசை, 10:00 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு இக்கரைக்கு அக்கறை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர், பங்கேற்பவர் செல்வன் சர்வேஸ்வரன், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 அனுபவம் அற்புதம், ஓய்வு பெற்ற தலைமை சிரசுதார் காரைக்கால் கீழக்காசாக்குடி ஜி. கலைச்செல்வி அவர்கள் பங்குபெறும் நேரலை, 3:00 LSC, 4:00 ஊரும் புறமும் காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவாடை

0: கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலை 4:30 பைக்கிங் பணியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும், 5:15 கலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களம் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை முந்து தமிழ் என தொடங்கும் பாடல், பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் நமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய் வாழ, மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள், 6:45 இசைத்தூரிகை, 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மதிப்பு கூட்டலும் மகிழ்ச்சியான வாழ்வும், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அழிசிக்குடி கிராமம் எஸ் ராஜதுரை அவர்களுடன் நேர்முகம், 8:00 காற்றில் வரும் கவனம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல். கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியும் கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has called upon young diplomats to build strong grassroots level engagement in their countries of posting and deepen India's connection with local communities. Interacting with the officer trainees of the 2025 batch of Indian Foreign Service IFS at Sevatirth, Mr. Modi encouraged the officer trainees to expand their networks beyond traditional diplomatic circles and deepen engagement with people. He encouraged them to combine India's civilizational strengths with technology, innovation and effective communication to further strengthen India's global management. The Prime Minister called upon the officer trainees to serve as catalytic agents for India's economic engagement with the world. He also emphasized the importance of strengthening the digital presence of Indian missions. He said that a website is often the first gateway through which people interact with an institution and called for greater use of technology to make the delivery of consular and other services more seamless, responsive and citizen-centric. Union Home Minister Amit Shah has directed all agencies to take strict measures against infiltration. Inaugurating the 9th National Security Strategies Conference 2026 in New Delhi, Mr. Shah directed that an AI-based analysis of information available on multi-agency center platforms should be done to create SOPs to counter various national security challenges. To effectively tackle terrorism and radicalization, Mr. Shah emphasized training for implementation of the Home Ministry's Prahar scheme, expediting trials by bringing back fugitives and utilizing trial in absentia provisions, and undertaking a comprehensive and integrated approach while investigating UAPA cases. External Affairs Minister Dr. S. Jaishankar called on Russian President Vladimir Putin at Kremlin yesterday. The meeting focused on bilateral trade, economic cooperation and upcoming high-level summits. Indian Ambassador to Russia, Vinay Kumar, and Joint Secretary ERS, Mayank Singh were also part of the delegation. During the meeting, Dr. S. Jaishankar highlighted the strong and growing India-Russia partnership, particularly in economic cooperation, trade and energy. He conveyed Prime Minister Narendra Modi's greetings and handed over Prime Minister Modi's personal message to Mr. Putin. Dr. Jaishankar described the outcome of the Intergovernmental Commission meeting as positive.
2: Our economic cooperation, trade, energy, fertilizers, nuclear, other dimensions as well. Overall, I think our economic cooperation has grown very significantly. Prime Minister Modi looks forward to meeting you at the SCO summit, then welcoming you in India for the BRICS summit, and in due course, as per your mutual convenience, having the annual summit. So we have a very strong picture of cooperation to present.
1: Speaking during a meeting, Russian President Putin offered to increase fertilizer supplies to India, saying Moscow is taking steps to support Indian farmers and the country's agricultural sector. He also highlighted the growth in trade between Russia and India this year. Union Finance Minister Nirmala Sitharaman will undertake an official visit to Canada and the United States beginning today. The Finance Ministry said the focus of the visit will be on strengthening bilateral economic and financial partnerships, deepening

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்குமே ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கிறது. கடன் தீர வேண்டியிருக்கிறது, கல்யாணம் ஆக வேண்டியிருக்கிறது, அரசாங்க அலுவலகத்தில் ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது, வாழ்க்கையை நடத்த பொருள் வேண்டியிருக்கிறது, வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று நினைப்போருக்கு ஆண்டவன் அருள் வேண்டியிருக்கிறது. இப்படி எதுவுமே வேண்டியில்லாவிட்டாலும் அக்கடா என்று இருக்கும் நிம்மதி வேண்டியிருக்கிறது. வேண்டுகின்ற காரியங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களிடம் மக்கள் வேண்டுதல்கள் வைக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் என்ன காணிக்கை என்றும் சொல்லி வைத்து விடுகிறார்கள். சொகுசு வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்க விரும்பிய ஒருவன் கடவுளை நோக்கி தவம் இருந்தானாம். அவனுடைய அதிர்ஷ்டம் உடனே கடவுள் காட்சி தந்துவிட்டார். பக்தனே, நீ வேண்டும் வரம் அருளினேன், கேள் என்கிறார். அவன் 21ஆம் நூற்றாண்டு பக்தன் அல்லவா? கடவுளிடம் வரத்தை கேட்பதற்கு முன் ஒரு விவரத்தை கேட்கிறான். தெய்வமே, தேவலோகத்தில் உங்களுக்கெல்லாம் காலக்கணக்கு எப்படி? கடவுள் சொன்னார், மனித வாழ்க்கையின் 1 நூற்றாண்டு எங்களுடைய தேவலோகத்தில் 1 நிமிஷம், இதுதான் எங்களுடைய காலக்கணக்கு. அது சரி தெய்வமே, இந்த காசு பண மதிப்பெல்லாம் உங்களுடைய உலகத்தில் எப்படி? உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பக்தனே, கேட்டுக்கொள். இப்போது உலகத்தின் எல்லா நாடுகளிலும் மதிப்புமிக்க செலாவணியாக இருக்கிறதே அமெரிக்க டாலர். அதில் 1 டிரில்லியன் டாலர். அது சரி, டிரில்லியன் என்றால் எத்தனை என்று உனக்கு தெரியுமா? 1,00,000 கோடி, அதுதான் 1 டிரில்லியன். 1 டிரில்லியன் டாலர் எங்களுடைய 1 பொற்காசுக்கு சமம். சரி தெய்வமே, தேவலோக கணக்குப்படி எனக்கு 1 நிமிஷம் ஆயுள், 1 பொற்காசு பணம், இதை மட்டும் வரமாக கொடுங்க, அது போதும் என்று கேட்டான் பக்தன். கடவுள் கொஞ்சமும் யோசிக்காமல், சரி பக்தனே, 1 நிமிஷம் இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். கடவுள் சொன்ன 1 நிமிஷம் என்பது தேவலோகத்து கணக்கில். இப்படித்தான் நாம் பலரும் தப்பு தப்பாக கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். மாக்கவிஞன் பாரதி வேண்டியது என்னவென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பதுதான் பாரதியின் வேண்டல். வையத்தாரின் பசிப்பிணியை போக்கிவிட்டால் துயரங்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, பிணக்குகள் இல்லை, பிறரை ஏமாற்றி வஞ்சிக்கும் கணக்குகளும் இல்லை. எனவே உயிர்களிடத்து அன்பு வேண்டும் என்பது பாரதியின் வேண்டுதலாக இருந்தது. அன்னதானம், ஔஷத தானம், அவயதானம், சாஸ்திர தானம் என்ற 4 விஷயங்களை மக்கள் தம் வாழ்வியல் நெறியாக கொள்ள வேண்டும் என்று சமண சமயம் போதிக்கிறது. பசித்தோருக்கு சோறிடுவது அன்னதானம், நோயுற்றவருக்கு மருந்திட்டு குணமாக்குவது ஔஷத தானம், 5 நடுங்கி வருவோர்க்கு அடைக்கலம் தருவது அபயதானம், அறியாமையில் உழல்வோர்க்கு அறிவு கொளுத்துவது சாஸ்திர தானம். இந்த கொடை செயல்கள் தழைத்தோங்கினால் வையகத்தில் அமைதி தவழும். ஜீவகாருண்யம் என்ற உயிர் இரக்கத்தை மக்களிடம் வேண்டுகின்ற வடலூர் வள்ளல் பெருமான், வீடுதோறும் சென்று இறந்தும் பசியறாத வெற்றரைக் கண்டு உளம் நொந்து 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என வேண்டினார். அன்பு அகத்

0: அறத்தில்லா உயிர் வாழ்க்கை பாலை நிலத்தில் பசும்புல் தலை காட்டுவது போன்றது. உள்ளத்தே அன்புடையா தமது என்பும் பிறருக்கு தருவார். தன்னை சிலுவையில் அறைந்தோர் மீதும் அன்பை பொழிந்த இயேசு பிரான் அவர்களுக்காக மன்றாடினார். பிதாவே, தாம் செய்வது இன்னதென்று அறியாத இவரை மன்னியும் என்று வேண்டினார். கைமாறு வேண்டாத வான்மழை போல பிறர் மாட்டு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை சொரியும் மனம் வேண்டும் நமக்கு. அடுத்தவர் உற்ற நோய் கண்டு கண்ணீர் உகுத்து அந்த துயரத்தை துடைக்க நீளும் நற்கரங்கள் நமக்கு வேண்டும். நம்மிடம் பகைமை பாராட்டுவோர் மீதும் வெறுப்பின் நிழலும்படியாத அருட்கருணையை பொழியும் நல் மனம் நமக்கு வேண்டும். தன்னுயிர் போல் இந்த மாநிலத்து மண்ணுயிரெல்லாமும் மகிழ்வுற்று வாழ சிந்திக்கும் சீரிய பண்பு நலம் நமக்கு வேண்டும். மானிடப் பண்பு துலக்கமாவது அன்பின் ஒளியால்தான். அன்பே மனித நேயத்தின் ஆதார சுருதி. அன்புக்கு சாதியில்லை, மதமில்லை, நிறவேற்றுமை இல்லை, பால்பேதமில்லை. இனம், மொழி, நாடு என்ற எல்லா எல்லைகளையும் கடந்து உலக மக்களை ஒன்றிணைக்கும் ஆற்றல் கொண்டது அன்பு. அன்பு பெருகினால் நாடுகளிடையே போர் இல்லை, துயரில்லை, கேடில்லை. இந்த நல்லறிவு நாடுகளை ஆள்வோர்க்கு இல்லையே. இந்த மண் பயனுற வேண்டும். நன்று இதை தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும்?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 6:15. பாமாலையால் இறைவனை ஆராதிக்கும் நேரம் இது. பண்பலையில் புலாவரும் பக்தி மாலை. பக்தி மாலைகள் தொடக்கமாக வரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் தேரெழுந்தோர் சகோதரிகள்.

0: www.pmsuryagar.gov.in.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பக்தி மாலை. அடுத்து வருகிறது வின்சென்ட் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
3: இன்றே தொடர்பு கொள்ளுங்க.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. சிந்தனை துளி. பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இன்றிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள்: இன்று காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம், 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்கு பேசலாம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.

0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஆவணி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கு
2: பூங்குடி. ஆமா பூங்குடி, இருக்கியாமா வீட்டுல?
3: இன்னைக்கு என்ன அக்கா கூப்பிடுறதுல இவ்வளவு பணிவு இருக்கு, என்ன விஷயமா இருக்கும் கேட்டு பாப்போம் நம்ம. அக்கா, ரேவதி அக்கா, வாங்க வாங்க.
2: பூங்குடி, இந்த நேரத்துல அக்கா வந்திருக்கேன், உனக்கு ஒன்னும் சிரமம் இல்லையில பூங்குடி?
3: அட அக்கா, ரொம்ப இழுக்காதீங்க, என்ன விஷயம் அத சொல்லுங்க முதல்ல.
2: என்ன பூங்குடி இப்படி சட்டுன்னு கேட்டுட்டு? சரி வீடு, வந்த காரணத்தை நம்ம சொல்லிடுவோம். இல்ல பூங்குடி, அக்கா சமைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணனா வீட்டுல தேங்காவே இல்ல, அதான் ஒரு 2-3 தேங்காய் இருந்தா வாங்கிட்டு போவோம்னு வந்தேன்.
3: ஏங்கா, குழம்புக்கு தானே தேங்காய், தேங்காவை வச்சு எதுவும் பலகாரம் செய்ய இல்லையே?
2: இல்ல பூங்குடி, உன்கிட்ட அடிக்கடி வந்து வாங்க முடியாதுல்ல, அடுத்தடுத்து குழம்புலாம் செய்யணும்ல, அதுக்காக கொஞ்சம் சேர்த்து கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, அது 1-2 இருந்தாலும் பரவாயில்ல பூங்குடி.
3: அப்ப கூட நீங்க பாதி முடிலாம் கேட்க மாட்டீங்க.
2: என்ன பூங்குடி இப்படி வறட்சியா பேசுற, வீட்டுலதான் 2-3 மரம் நல்லா காய்க்குதே, பின்ன கொடுத்தா என்ன?
3: எங்கக்கா நீங்க கொத்து கொத்தா காய்க்கிற மரத்தை பாத்தீங்க, 1-2 தான் காய்க்குது, அதுவும் கீழே விழுந்துருது. சில நேரத்துல நாங்களே போய் கடையில தான் வாங்கிட்டு வரோம்.
2: சரிதான், அப்ப இங்க கேட்டும் பிரயோஜனம் இல்ல போல இருக்கு, மரம் எல்லாம் காய்க்கிறதே இல்லையா?
3: ஆமாங்கா, அதுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல, வைக்கிற குறும்பெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குதுக்கா, பாலெல்லாம் கூட வருது ஆனா காய் புடிச்ச மாதிரியே தெரியல.
2: அப்ப இத பத்தி நீ முன்னாடியே சொல்லி என்கிட்ட சில ஆலோசனையாவது வாங்கிருக்கலாம்ல.
3: ஏங்கா, உங்க வீட்டுலதான் தென்னை மரமே இல்லையே, உங்களுக்கு இத பத்தி என்ன தெரிய போகுது?
2: பூங்குடி, எங்க வீட்டுல காய்க்கிற அளவுக்கு தான் தென்னை மரம் இல்ல, ஆனா தென்னங்கண்ணு வச்சப்பவே அத பத்தின தகவல் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன்.
3: அப்படி என்னக்கா தகவல் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க?
2: இப்ப சொன்ன பாலையெல்லாம் வருது ஆனா காயே பிடிக்க மாட்டேங்குதுன்னு, அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? தென்னையில மகரந்த சேர்க்கைய அதிகரிக்கணும், அப்பதான் காய் நல்லா பிடிக்கும்.
3: ஏங்கா, தென்னை மரத்துல மகரந்த சேர்க்கை பண்றதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்?
2: பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு பூங்குடி. தென்னந்தோப்புல மரத்துல ஏறி கசடி எடுப்பாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா?
3: ஆமா எடுப்பாங்க.
2: அவங்கள கூட்டிட்டு வந்து உங்க மரத்திலயும் கசடு எடுக்க வைக்கணும்.
3: அப்படி வச்சா கசடு தானக்கா போகும்?
2: அட விவரம் இல்லாத பூங்குடி, தோப்புல இருக்கிற நல்ல காய்க்கிற மரத்துல ஏறிட்டு அதே ஆளுங்க உங்க வீட்டு மரத்துல ஏறுறாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் அது மூலமாவும் மகரந்த சேர்க்க ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தானா நடக்கும். இதையே இன்னொரு முறையிலயும் செய்யலாம்.
3: அது எப்படிக்கா?
2: தேனி வளர்க்கறது கேள்விப்பட்டதுல?
3: ஆமா கேள்விப்பட்டிருக்கேங்கா.
2: அந்த மாதிரி ஒரு 4-5 தேனி பெட்டிய வாங்கி வச்சு அதுல தேனிய வளர்த்தன்னு வச்சுக்கோ, ஏன் தேனுக்கு தேனும் கிடைக்கும், தென்னை மரம் நல்லா காய்க்கும். அது மட்டும் இல்ல, உங்க மரத்துல அநேகமா காண்டாமிருக வண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: எப்படிக்கா சொல்றீங்க?
2: பாலையெல்லாம் இருக்குது ஆனா காயெல்லாம் பெருசாகாம உதிர்ந்துடுதுன்னு சொல்றீல்ல, அது கூட இந்த காண்டாமிருக வண்டோட வேலையா கூட இருக்கலாம்.
3: அப்போ அது என்னக்கா பண்றது?
2: அதை கட்டுப்படுத்துறதுக்கு 1-5 கிலோ சாணத்தை, அதான் மாட்டு சாணம் இருக்குல்ல, அத 1 கிலோ ஆவணக்கு எடுத்து ரெண்டையும் தண்ணியில நல்லா கலந்து மண் சட்டியில ஊத்தி தோட்டத்தோட 4 மூலையிலும் வச்சோன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த காண்டாமிருக வண்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல வந்து விழுந்து இறந்து போவோம். அது மட்டும் இல்லாம தென்னை மரத்துக்கு கீழெல்லாம் குப்பை குழி எதுவும் இல்லாம பாத்துக்கணும், அது மூலமாவும் இந்த காண்டாமிரு புழுக்கள்லாம் உற்பத்தி ஆகறதுக்கு வழி இருக்கு.
3: அக்கா, இன்னும் கேட்டா நிறைய விஷயத்த சொல்லுவீங்க போல.
2: எனக்கு வேற வீட்டுல வேலையே இல்ல பாரு, நான் கடைக்கு இனிமே போய் தேங்காய் வேற வாங்கணும், நான் கிளம்புறேன் பூங்குடி.
3: சரி சரிக்கா, நான் குழம்புக்குன்னு 4-5 தேங்காய் வச்சிருக்கேன், அதுல பாதி மூடி தரேன், எடுத்துட்டு போங்க.
2: பாதி மூடி தானா?
1: கேட்டது உழவர்களுக்கு.
0: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரில் இனி தொடர்ந்து கேட்டு கேட்க இருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என்று சொல்ல அமுது. இந்நிகழ்ச்சியினையே வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி

0: தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: பூமேக்ஸ்
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இயற்கைகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தே இருக்கு. அதுலயும் மரம், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வேறுபாடுகளை எப்படி கண்டுகிறது, உயர்ந்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவருடைய குணம் எப்படி இருக்கும், அதை சொல்றதுக்கு மரத்தை பயன்படுத்தி அவ்வையா ரொம்ப அழகா ஒரு பாட்டு சொல்றாங்க. இப்போ உங்க பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அதை பாக்குறீங்க, அந்த மரத்தோட நிழல்ல நம்ம ஓய்வெடுக்கிறோம், அதோட பழங்களை நம்ம சாப்பிடுறோம், அதை கிளைய வெட்டுறோம், சில நேரத்துல அந்த மரத்தை கல்லால கூட அடிக்கிறோம். என்னைக்காவது அந்த மரம், நீ என்ன கல்லால் அடிச்ச, நீ என்னோட பழங்களை சாப்பிட்ட, என் கிளைகளை வெட்டின, உனக்கு நிழல் தர மாட்டேன்னு சொல்லியிருக்கா? நிழல் தருது இல்ல. அதுலயும் குறிப்பா அவ்வையார் சொல்றாங்க, மரம் அந்த மரத்தையே வெற்ற வரையிலும் அவனுக்கு நிழல் தருதான். இந்த அற்புதமான காட்சி அவர் வாழ்க்கை பாடமா மாத்தி பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்மையும் அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. மரத்தை வெற்றவங்களுக்கு கூட அது இறுதி வரை நிழல் தருது. அது போல அறிவுடையவர்கள் பிறருடைய தீமையை கண்டு தங்கள் நற்குணத்தை இழக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது நம்மள கடுமையா நடந்துட்டாங்கன்னா நாம அது மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப எளிமை, ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க கடுமையா நடந்துகிறப்பையும் நாம நல்ல விதமா நடந்துக்கிறோம்ல, நம்முடைய பண்பை இழக்காம, அதுதான் உண்மையான பெருமைங்கிறாங்க. சாந்தனையே தீயனே செய்திடனும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர், மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நிலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். மரம் எப்படி நல்லவங்க தீயவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கும் நன்மை தருதோ, அது போல உயர்ந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க. மாறாக அநீதியை ஏத்துக்கணும்னு சொல்றதா இல்லங்க, தவற தவறுன்னு சொல்லணும், தேவையான இடத்துல அதுக்கு எல்லைகளையும் அமைக்கணும். ஆனா வெறுப்ப மனசுல வச்சுட்டு நம்முடைய நல்ல குணத்தை அழிச்சிடக்கூடாதுங்கிறாங்க. மரம் நிழல் தர்றது இயல்பு, அதே மாதிரி அறிவுடைய ஒரு அன்பா இருக்கிறதும் அவருடைய இயல்புங்கிறாங்க. பிறர் எப்படி நடந்துக்கிறாங்கிறது முக்கியம் இல்லைங்க, நாம எப்படி வாழ்றோங்கிறதா முக்கியம். அதனாலதான் திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரால் நன்மையும் செய்து விடுங்கிற, நன்மை செய்யறதுங்கிறது பலவீனம் அல்லங்க, அது உயர்ந்த மனத்தின் வலிமை. பிறர் நித்தியமே நம் குணத்தை மாத்திடுச்சுன்னா வென்றது அவர்கள் அல்ல, தோற்றது நாம். எனவே மரத்தை போல ஒரு நிழல் தரும் மனதை வளர்ப்போம். நம்முடைய பண்பு நம்முடைய மிகப்பெரிய செல்வம், இதை உணர்ந்து வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை முன்னேறலாம். தவற தவறுன்னு சொல்லணும், ஆனா வெறுப்ப மனசுல வச்சு வளர்த்துக்க கூடாதுங்கிறாங்க. இந்த பகுதி இந்த பாட்டுல ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் அமைதியா இருங்க, அதான் சான்றோர் குணம் சொல்லி தவறா இதை புரிஞ்சுக்க வேணாங்க. நம்ம அடுத்தவங்க எப்படி நடந்துகிட்டாலும் நாம இப்படித்தான் இருப்போங்கிற அந்த புரிதலை இந்த பாடல் விளக்குகிறது. நன்றி, வணக்கம்.
5: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய இன்சொல்லமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் எண்ணெய்.
0: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: பூமேக்ஸ்
2: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 எது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு.
7: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
8: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
7: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
2: சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவ தங்கம்.

தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு, வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். சொட்டு நீர் வீணானாலும் அது நம் ஆயுளின் சுருக்கமே. எனவே குழாய்களை சரியாக மூடுவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்ற அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது பேசிய ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இந்தியாவின் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட கோதுமை ரகத்தின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தின் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மையை பாதிக்காத வகையில் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையங்களை அமைக்கலாம் என்று தெரிவித்தார். மக்கள் கருத்தறிந்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேகமலையில் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாக்க மாநில அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீட்டிற்கு 3 சிலிண்டர் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களை வரவேற்பதாக திரு வீரபாண்டியன் கூறினார். நீலகிரி மாவட்டம் கொடலூர் பகுதியில் புலி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கியதில் அண்மையில் அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு புலி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் கா

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மாறாக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரீஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இன்டெலிஜென்ஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே மாதிரி இன்டிகிரேட்டட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ஏஎன்பிஆர் கேமராஸ் வித் ஆட்டோமேட்டிக் சலான் சிஸ்டம் நம்ம சேலம் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம மூணு அஃபென்சஸ் தான் இப்போதைக்கு டார்கெட் பண்றோம். ஒன் இஸ் செல்போன் டிரைவிங் விதவுட் ஹெல்மெட் இன் ட்ரிபிள்ஸ் ரைடிங். ஸோ மோர் தென் டூ டிரைவர்ஸ் ரைடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகிட்டு அவரோட வெஹிக்கல் நம்பருக்கு என்ன போன் நம்பர் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கலா அவர் மொபைல் போன்லயே அதை சலான் வித் என்ன அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அந்த அஃபென்ஸோட போட்டோ வித் போட்டோ அதை ஜென்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கலா அவர் ஆப்ல போயிட்டு ஃபைன் கட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதை இன்டிகிரேட்டட் கேமராஸ் மூலியமான ஏஎன்பிஆர் கேமராஸ் மூலியமா எல்லா அஃபென்ஸ் நம்ம எடுக்க போறோம். என்போர்ஸ்மெண்ட்காக பார்க்காம உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நம்ம இதை பண்றோம். ஸோ தயவுசெய்து எல்லாமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, செல்போன் பேசிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, அதே மாதிரி ட்ரிப்பிள்ஸ் எதுவுமே டிரைவ் பண்ணாதீங்க.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகளில் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து ஈடுபடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் அருகில் லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்கள் QR கோட் மூலம் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியை ஆட்சியர் திரு இளம்பகவத் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமுண்டி கிராமத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமாரை வென்றார். இறுதியாட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனோ காருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார்.

0: உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55. நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் வழங்கும் மழலை மொழி பேசும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மலிவு விலையில் மளிகை பொருட்களை அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம் தர்கா மார்க்கெட் நாகூர் மார்க்கெட் வீதி காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன்ஹால் ரோட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் போட்டோ பிரிண்டிங் லேசர் வுட் என்கார்விங் கீச்செயின் கிளாஸ் ஃபோம் போர்டு அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன்ஹால் ரோட் கும்பகோணம்.
4: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரலில் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா? வணக்கம் தம்பி.
5: வணக்கம்
4: தம்பி. உங்க பேர் என்ன?
5: என்னோட பேர் சர்வேஸ்வரன்.
4: சர்வேஸ்வரன் என்ன படிக்கிறீங்க?
5: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
4: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, சர்வேஸ்வரனுக்கு எந்த ஊரு?
5: நெடுங்காடு.
4: நெடுங்காடுல இருந்து வந்திருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
5: கதை சொல்றேன்.
4: கதை சொல்றீங்களா? என்ன கதை சொல்ல போறீங்க சொல்லுங்க கேப்போம்.
5: வெட்டி கிளியே ரொம்ப கதை சொல்றேன்.
4: அப்படிங்களா, சொல்லுங்க கேப்போம்.
5: ஒரு ஊர்ல எறும்பு வெட்டி கிளியும் இருந்துதான். இருக்கும்போது எறும்பு கோடை காலத்துல அதுக்கான சாப்பாடை தேடி தேடி ஓடுதான். தேடி தேடி ஓடி நிறைய சாப்பாடு தேடிச்சு வச்சுட்டான். அப்படி இருக்கும்போது எறும்போட ஃப்ரெண்டு வெட்டி கிளி இந்த கோடை காலத்துல ஜாலியா ஆட்டை போட்டுதான். அப்ப எறும்பு சொன்னிச்சான், நீ போய் உனக்கு தேவையான சாப்பாடை சேமிச்சு வைக்க ஆரம்பி, ஏன்னா மழைக்காலம் வரப்போது. அப்படி சொன்னதை வெட்டி கிளி காதுல வாங்கவே இல்லையா. மழைக்காலமும் வந்துருச்சான். எறும்பு சேமிச்சு வச்சதாப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு கூட்டுக்குள்ள இருந்துதான். ஆனா வெட்டி கிளிக்கு சாப்பாடே கிடைக்கலையா. அதனால வெயில் காலத்துல சாப்பாடே சேமிக்கலையே. அதனால வெட்டி கிளி பசியோட உட்காந்துதான். கதையில இருந்து என்ன புரியுதுன்னா, எப்போதுமே நமக்கு தேவையான விஷயத்த காலதாமதம் பண்ணாம ஏதா கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு புடிச்சிடும்.
4: ரொம்ப அழகா கதை சொல்லிட்டீங்களே. நீங்க வளர்ந்து என்னவாக போறீங்க?
5: ஐபிஎஸ் போலீஸ்.
4: ஐபிஎஸ் ஆக போறீங்களா? நீங்க வளர்ந்து பெரியாளாகி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
4: நன்றி. ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளிர். மீண்டும் ஒரு பசுந்தளிரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர்ல வழங்கிய

0: மழை மொழி பேசும் பசுந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மலிவு விலையில் மளிகை பொருட்களை அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி.
3: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது
4: காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கிங்.
3: தங்கமான நேரம்
5: அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
6: இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம், காரைக்கால்.
3: தங்கமான நேரம்
7: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், கிரானைட், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.

வணக்கம் நேயர்களே. தினந்தோறும் காணும் அழகு ஓவியம் இயற்கை இவ்வுலகையே வியக்க வைக்கிறது. உன் அழகு புல்வெளி மேல் பழந்திருக்கும் பனித்துளிகள் அழகு, சில்லென்று தூறும் மலைச்சாரல் அழகு, மரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பாடும் மின்னிசை அழகு, வண்ண வண்ணங்களாய் பூக்கும் பூக்கள் அழகு. இந்த காலை வேளையில் நேயர்கள் அனைவரையும் தங்கமான நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: மலரும் காலை நல் மாற்றம் தரட்டும், விடியும் காலை உங்கள் விருப்பம் போல் அமையட்டும் இந்த புதிய பூவுடன்.

0: என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
1: இயற்கையின் எழில் கொஞ்சம் அழகில் தன்னையே மறக்கும் ஒரு பட்டாம்பூச்சி.

0: தங்கமான நேரம்.
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர், குறைந்த விலையில் வாங்க PSR டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: இசையும் இதயமும் உணர்வுகளால் இணைந்து இசையை உணர இதயம் இல்லை.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மா சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

0: ஜேசன் கிரானைட், அம்மா சத்திரம் காரைக்கால், பழைய பெருந்தலையும் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுடன் உரையாடிய அவர், பாரம்பரிய தூதரக நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்நாடுகளின் உள்ளூர் சமூகங்களுடன் இந்தியாவின் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூதரகங்களை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் திகழ செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை தடையற்ற முறையில் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலா திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை உலகிற்கு காட்சிப்படுத்துமாறு பிரதமர் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டாவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சோயிஸ் பிலிப்பியுடன் அவர் கலந்து கொள்கிறார். அந்நாட்டின் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக அமெரிக்காவின் சிகாகோ, ஆஷ்வில்லே, நியூயார்க் நகரங்களுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் செல்லவுள்ளார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் என கண்டறிந்து இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சான்றிதழ் கோரி சுமார் 230,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். தகுதியுடைய மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பங்களாதேஷில் இருந்து வெளியேறியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்குமாறு திரு சுவேந்த் அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அளிக்கப்படும் என்றும் அப்போது அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3,000 ரூபாய் வரையிலான பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த

இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீடு

0: விருதுக்கு தமிழகத்தின் ஈரோட்டை சேர்ந்த திரு கண்ணன் தேர்வாகியுள்ளார். இந்த விருது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும், விருது பெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த அவார்டை நான் என்னோட தனிப்பட்ட வெற்றியா மட்டும் நான் பார்க்கல, அல்லது என்னோட முயற்சிக்கு கிடைத்த ரெகக்னைசேஷன் அப்படின்னு பார்க்கல. ஸோ இது ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கிடைச்ச வெற்றி தான் இது. செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம் கையால் இந்த அவார்டு வாங்கும் பொழுது நான் மட்டும் வாங்குறதா நினைக்கல, என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட ஃபெலோ கலீக் எங்கள் காலேஜ் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த அவார்டாக மட்டும் நான் பார்க்காம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். ஒரு டீச்சராக இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக நோ. ஸோ இந்த டைமில் அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோயில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்திராடம் புனித தினத்தையொட்டி இன்று காலை 5 மணி முதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருவோண தினத்தன்று சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு பாரம்பரிய ஓணம் விருந்து அளிக்கப்படவுள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவடைந்த பின் கோயில் நடைகள் வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சுகளில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு கனடா அதிக வரி விதிப்பதாக திரு டிரம்ப் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 நாட்களில் சர்க்கரை விலை உயர்வுக்கு யூக வணிகமும் அதிக அளவிலான கொள்முதலும் காரணம் என்று தெரிவித்தார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் கூறினார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் மறுத்தார். உள்நாட்டு நுகர்வுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகர்களுக்கு அதிக கையிருப்பு இருக்கும் வகையில் வர்த்தகர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பை 400 டன்னில் இருந்து 200 டன்னாக குறைக்க தங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய அரசு அறிவித்துள்ளதாகவும் இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்க தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி குறிப்பிட்டார். கேரளத்தில் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியனோ கருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கிடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட

0: பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: மற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
5: தலைமுறையா காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நேயர்கள் கேட்க இருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
8: சைபால்
6: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் திருத்துறை பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ABC கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
9: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
10: ABC கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
6: மேலும் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், கும்பகோணம், நாகப்பட்டினம், திருவாரூர்.
11: உங்கள் கடை காரைக்கால்.
12: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
13: நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்துல நாம வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருந்தா என்னைக்கும் அவஸ்தை தான். நாம நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம். முதல் பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? நம்பி தான் சாப்பிட்ணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு

0: மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சுருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர், அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன், என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன், குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவாக நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்கள்கிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா.
1: சைபல் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஓஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், கும்பகோணம், நாகப்பட்டினம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
8: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: விரைவில் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:34. நேயர்கள் கேட்க இருப்பது திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
9: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
10: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
11: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
12: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
11: இன்னும்
12: ஏராளமான மிட்டாய் ரகங்கள் உடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் முருகன் ஜுவல்லர்ஸ் காரைக்கால் நாகப்பட்டினம்.
13: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.

0: விழிக்கு ஒளி கொடுப்போம். தேசிய கண் தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நிருபன். தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவாரம் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு கண்தானத்தின் அவசியம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி இந்த ஒரு வாரம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் கண்ணோட அமைப்பு அது எப்படின்றத நான் சொல்கிறேன். கண்ணில் வந்து மெயினாக மேல் பகுதியில் இருக்கிறது வந்து நம்ம கருவிழின்னு சொல்கிறோம். அதை தாண்டி அந்த கருவிழிக்கு அப்புறம் இருக்கிறது லென்ஸ், லென்ஸுக்கு அப்புறம் உள்ளே இருக்கிறது வந்து நம்ம விழித்திரைன்னு சொல்கிறோம். கருவிழின்றது தான் வந்து நம்மளோட வாட்சில் இருக்க கண்ணாடி மாதிரி. ஸோ அந்த கண்ணாடி நல்லா இருந்தால் தான் நம்ம மணியை வந்து நம்ம பார்க்க முடியும். வாட்சில் இருக்க அந்த கிளாஸில் நிறையா ஸ்க்ராட்ச் இருந்தது இல்லை உடஞ்சிருந்ததுன்னா நம்மளால் மணியை பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் கண்ணிலையும். கண்ணில் வந்து இப்போ நம்ம கருவிழியில் ஏதாவது டேமேஜ் ஆச்சு, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளோட கண் பார்வை திறன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து கருவிழினால் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுன்னு சொல்கிறோம். நம்ம கண்ணில் இருக்க அந்த ஃபுல் பவரை நம்ம எடுத்துட்டோன்னா அதில் 1/3 பவர் வந்து நம்ம கருவிழி மட்டுமே தான் தருது. அந்தளவுக்கு முக்கியத்துவமான ஒரு அமைப்பு தான் வந்து இந்த கருவிழின்றது. அதில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அதில் வந்து பார்வை குறைபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். கண் கருவிழியில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகளால் பார்வை குறைபாடு ஏற்படும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கருவிழியில் ஏதாவது புண் ஏற்படலாம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க கண்ணில் ஏதாவது தூசிப்பட்டதுக்கு அப்புறம் அதனால வந்து புண் ஏற்படும். அந்த புண் ஏற்படுறது வந்து புஞ்சைனால இருக்கலாம், இல்லை ஏதாவது பாக்டீரியானால இருக்கலாம், இல்லை வைரஸ்னால கூட இருக்கலாம். ஸோ இந்தமாரி தொத்து வியாதிகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள்னால கருவிழியில் அந்த புண் ஏற்பட்டு சீல் வைக்கும். அந்த புண்ணை வந்து நம்ம சொட்டு மருந்து போட்டு சரி செய்யலைன்னா அது ஃபுல்லாகவே வந்து நம்ம கருவிழியை ஃபுல்லாக வந்து சீல் வச்சிடும். சீல் வச்சதுக்கப்புறம் பார்வை வந்து கம்மியாக போயிடும். கரெக்டாக சொட்டு மருந்து போட்டு அதை சரி செஞ்சாலும் கூட கடைசியில் அது வந்து ஒரு தழும்பாக வடுவாக தான் வந்து கருவிழியில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் தான் வந்து நம்ம பார்வையை திருப்பி கொடுக்கறதுக்காக கருவிழி மாற்று அறுவை சிகிச்சைலாம் தேவைப்படுது. ஸோ இந்த கண் கருவிழியில் ஏற்படக்கூடிய புண்ணுன்றது ஒரே ஒரு காரணம். அதுக்கடுத்து வேறு காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருவிழியோட அமைப்பே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதோட ஷேப் வேறு மாதிரி இருக்கிறதுனால பார்வை குறைபாடுகள் ஏற்படும். மூணாவது, கருவிழி மெல்லிசாக இருக்கிறதுனாலையோ இல்லை தடிமனாக இருக்கிறதுனாலையோ கூட பார்வை குறைபாடு ஏற்படும். அதனாலேயும் வந்து இந்த கருவிழி அறுவை சிகிச்சைகள்லாம் தேவைப்படும். ஸோ இந்த காரணங்கள்னால தான் வந்து ஒருத்தருக்கு கருவிழினால் பார்வை குறைபாடு இல்லை பார்வை இழப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
0: விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண் தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள்.
2: திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கிய ஒரு காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
5: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
6: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
5: இன்னும்
6: ஏராளமான மிட்டாய் ரகங்கள் உள்ளன. உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் முருகன் ஜுவல்லர்ஸ் காரைக்கால் நாகப்பட்டினம்.
7: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 7:39. நீங்கள் எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் பலனை எதிர்பாராமல் உங்கள் கடமையை செய்யுங்கள் என்ற பகவத்கீதை கூற்றுப்படி நாம் செயலாற்றி வெற்றி பெறுவோம் என்ற நற்சிந்தனையோடு இனிதே மலர்கிறது காலை காம்போ.
8: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா

0: தள்ளுபடினு முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
4: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
3: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
5: காரைக்கால் பண்பலை 100.3 இல் நாம் இணைந்திருக்கிறோம் காலை காம்போவோடு.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காரைக்கால் மின்துறை செயற் பொறியாளரிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. 110/11 கேவி பிபிசிஎல் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதனால் இன்று 25/8/2026 அன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 4:30 மணி வரை திருமலை ராயன்பட்டினம் மற்றும் போலகம் முழுவதும், நைனிக்கட்டளை, படுதாறுக்கொல்லை, நேதாஜி நகர், ஹைவே நகர், கருக்கலாச்சேரி, அக்கரைவட்டம், நடுக்களம்பேட்டை, நிரவி, ஆற்றங்கரை தெரு, நாகூர் மெயின் ரோடு இருபுறமும், கீழமணை, காக்கமொழி, ஊழியப்பத்து, தூதுபோன மூளை மற்றும் நிரவி உள்ளடங்கிய பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என செயற்பொறியாளர் அறிவிக்கின்றார். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் படித்து வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்கு தனியார் துறைகளில் பணியமர்த்தம் செய்யும் நோக்கத்தோடு திருவாரூர்

0: மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், திருவாரூரில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகிற 29/8/2026 சனிக்கிழமை அன்று திருவாரூர் விளம்மல் அருகில் உள்ள வேலுடையார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தொழில்துறை, சேவைத்துறை, விற்பனைத் துறைகளைப் போன்ற பல்வேறு துறைகளைச் சார்ந்த 150 மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தகுதியுள்ள நபர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்க உள்ளனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள திறன் பயிற்சி நிறுவனங்கள் கலந்து கொண்டு இலவச திறன் பயிற்சிக்கு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளனர். மேலும் உயர்கல்வி, சுய வேலைவாய்ப்பு மற்றும் வங்கிக் கடன் குறித்து சம்பந்தப்பட்ட துறைகள் அரங்குகள் அமைத்து வழிகாட்ட உள்ளனர். இத்தனியார் துறை முகாமில் 8 முதல் பட்டப்படிப்பு மற்றும் ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, நர்சிங் படிப்புகள் போன்ற கல்வி தகுதியுடைய 18 முதல் 35 வயதிற்குட்பட்ட வேலை நாடும் இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி இளைஞர்களும் தங்களது சுய விவர குறிப்பு, ஆதார் அட்டை மற்றும் கல்விச்சான்று நகல்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள வேலை நாடும் இளைஞர்கள் www.tnpriviajobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து அந்த படிவத்தினை டவுன்லோட் செய்து முகாமிற்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை www.tnprivatejob.tngov.in என்ற இணையதளம். இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஒரே இடத்தில் பல்வேறு நிறுவனங்களின் நேர்காணலில் கலந்து கொண்டு தாங்கள் விரும்பும் வேலைவாய்ப்பினை பெற இது நல்ல வாய்ப்பு என்பதால் திருவாரூர் மாவட்ட இளைஞர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 0436622426 மற்றும் 9499055915 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கின்றார். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. சேவை செய்திகள். திருமலைராயன் பட்டினம் அருள்மிகு அபிராமி அம்மன் உடனமர் ராஜச்சோழீஸ்வரர் பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் காலை 9 முதல் ஸ்ரீ மகா கணபதி யோகம். திருவாரூர் வடபாதி மங்கலம் ஸ்ரீ நர்த்தன விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ ராஜவீரன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் வீதி உலா காட்சி நடைபெறும். கேட்டது சேவை செய்திகள். நாம் இணைந்திருக்கிறோம் காலை காம்போவோடு.
1: கண்மொழியால் பேசடி என்

0: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நம் நாகை கூட்டம் மூன்றாவது நிகழ்வின் ஒரு பகுதியாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் புத்தகம் வழங்கும் இயக்கம் 24/8/2026 முதல் 30/8/2026 வரை நடைபெறுகிறது. நாம் வாசித்து முடித்த ஒரு புத்தகம் வேறு ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு புதிய சிந்தனையையும் புதிய வழிகாட்டுதலையும் ஏற்படுத்தக்கூடியது. எனவே நம்மிடம் வாசித்து முடித்த நிலையில் இருக்கும் நல்ல புத்தகங்களை வீணாக வைத்திருக்காமல் அவற்றை மற்றவர்களும் வாசிக்க வழங்குவது மிகவும் பயனுள்ள சமூக பணியாகும். இந்த புத்தக நன்கொடை இயக்கத்தின் மூலம் குழந்தைகளுக்கான கதைகள், படக்கதைகள், காமிக்ஸ், சிறுவர் நூல்கள், மாணவர்களுக்கான அறிவியல், பொது அறிவு, அகராதி போன்ற புத்தகங்கள் சேகரிக்கப்படுகின்றன. மேலும் பெரியவர்களுக்கான தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், நாவல்கள், கவிதை நூல்கள், இளைஞர்களுக்கான போட்டித் தேர்வு, வழிகாட்டி நூல்கள், வாழ்க்கை வரலாறு, சுயசரிதை மற்றும் கல்வி சார்ந்த இதழ்கள் ஆகியவற்றையும் வழங்கலாம். புத்தகங்களை வழங்க ஏதுவாக நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள பெட்டகத்திலும், மேலும் இன்று 25ஆம் தேதி வேளாங்கண்ணி, 26ஆம் தேதி பழைய பேருந்து நிலையம், 27ஆம் தேதி நாகூர் பேருந்து நிலையம், 28ஆம் தேதி ஆயக்காரன் புலன் கடைத்தெரு, 29ஆம் தேதி திருமருகல் மற்றும் 30ஆம் தேதி புதிய கடற்கரை ஆகிய இடங்களில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அதிநவீன மின்னணு திரை வாகனத்தில் மாலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் புத்தகங்களை வழங்கலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள், இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை. அன்னை ஏஜென்சி
4: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்கள்.

0: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம் கூறி அன்னை வேளாங்கண்ணி தாய் ஆண்டு பெருவிழா முன்னேற்பாடுகளை பற்றி உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு மக்கள் கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதால் சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய உயர் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்கள். அதன்படியே எல்லா துறையினரும் முன்னேற்பாடு செய்வதாக கூறினார்கள். போக்குவரத்து துறையும் இந்த ஆண்டு அதிகப்படியான எண்ணிக்கைகளிலே தென்னகத்திலிருந்து நாகர்கோயில், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த பகுதிகளிலிருந்து அதிகமான திருயாத்திரர்கள், பக்தர்கள் வருவதால் அங்கெல்லாம் அதிகப்படியான எண்ணிக்கையில் பேருந்துகள் விடுவதற்கும் சம்மதித்திருக்கிறார்கள். இதே போன்று தென்னக ரயில்வேயும் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியிலிருந்தே வாரத்திற்கு 1-2 என்று சிறப்பு ரயில்களை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மைசூர் மற்றும் வழக்கம் போல வருகின்ற கோவா, பாம்பே இவைகளிலே அதிகரித்திருக்கிறார்கள். ஆகவே எல்லா துறைகளும் ஒன்றிணைந்து மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆயர் அவர்களின் பரிந்துரைப்படி நாங்கள் இந்த ஆண்டும் மலிவு விலை உணவு இன்னும் அதிகமான இடங்களிலே வைத்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே போன்று மருத்துவமனையிலும் உடனடியாக இங்கேயே எல்லா மருத்துவ சோதனைகளையும் செய்துவிட்டு பிறகு முடியாத பட்சத்திற்கு வெளியே செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன. நாங்களும் எங்களுடைய சார்பாக 2 ஆம்புலன்ஸ்களை ஆங்காங்கே நிறுத்தியிருக்கிறோம். மற்றும் யாருக்கெல்லாம் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு டயாலிசிஸ் சென்டர் ஒன்று இருக்கிறது. இரவு நேரத்திலும் மருத்துவர்கள் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து, ஒழுங்கு, சட்டம் இவைகளெல்லாம் பார்ப்பதற்கு அரசு எந்திரத்தோடு நிர்வாகமும் சேர்ந்து செயல்படுகிறது. எங்களிடம் ஏறக்குறைய இருக்கக்கூடிய 200-250 செக்யூரிட்டிகளும் காவல்துறையினரும் அவர்களோடு இணைந்து பல இடங்களிலே உதவி செய்கிறார்கள். இந்த சிறப்பு ஏற்பாடுகளுக்கெல்லாம் கொடுமுடியாக இருப்பது எங்களது துப்புரவு பணியாளர்கள்தான். அவர்கள்தான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் எல்லா இடங்களிலும் சுகாதார பணியில மிக அருமையாக செயல்படுகின்றவர்கள். ஆகவே அவர்கள் இந்த நாட்களிலே தற்காலிகமான துப்புரவு பணியாளர்கள் அதிகமாக அழைக்கப்பட்டு அவர்களும் எங்களோடு சேர்ந்து நிர்வாகத்தின் பெயரால் நிர்வாகத்தினுடைய சட்டை அணிந்து ஆங்காங்கே பணிபுரிவார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து வேளாங்கண்ணி திருத்தல பேராலய அதிபர் பேரருட்திரு சி. இருதயராஜ் அவர்கள் வழங்கிய தகவல்கள்.

0: நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கிய அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாகப்பட்டினம்.
1: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
3: முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை. அன்னை ஏஜென்சிஸ்
4: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.

நிறைவு பெறுகிறது காலை காம்போ. சிந்தனை துளி, மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கை வளங்களை காப்போம், சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுகளை குறைப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி நேரம்.

0: 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒருத்தங்களை நண்பரா ஏத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க தகுதி இருக்காங்களான்னு யோசிச்சு நண்பரா ஏத்துக்கணும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, உங்க கூட யாரெல்லாம் சிநேகிதம் வச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஓஹோ இவனா, ஓகே ஏன் இவனோட சேர்ற நீனு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய நண்பரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான தகுதி ஒன்னு அவங்களுக்கு இருக்கணும், இல்லாட்டி நமக்கு இருக்கணும். ஒரு அழகான குளம், அந்த குளத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்து பொந்துல ஒரு சுண்டலி வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த சுண்டலி வந்து பாத்தீங்கன்னா அந்த குளத்துல இருக்கிற ஒரு தவளையோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. இந்த சுண்டலியும் தவளையும் ஒன்னா மீட் பண்ணோம், பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த சுண்டலிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, அந்த தவக்கலை எப்படி நீர்ல வந்து அது நீச்சல் பண்ணுதோ அதே போல இதுக்கு நீச்சல் அடிக்கணும் ஆசை. உடனே அந்த எலி வந்து தவக்கலையை பார்த்து கேட்டது, எனக்கு நீ நீச்சல் கத்து தரியா அப்படின்னு கேட்டோன்னே தவளை சொன்னிச்சு, நாளைக்கு உனக்கு நீச்சல் கத்து தரேன், நீ உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா ஃப்ரெண்டு கேட்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்கிறதால சொல்லிடுச்சு. உடனே அடுத்த நாள் வந்து சுண்டலியை வந்து நீச்சல் கத்து தரத்துக்கு ரெடி ஆயிடுச்சு தவளை. ஆனா வந்து சுண்டலிக்கு பயம், எங்கேயாவது இது ஏதாவது நம்மளை காப்பாத்தாம விட்டுடுச்சுன்னு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அதோடைய காலை வந்து இதோட காலில் சேர்த்து ஒரு கயிறை போட்டு கட்டிடுச்சு. ரெண்டுமே வந்து தண்ணியில அப்படியே போய் இறங்குது. மேல ஒரு கழுகு பறந்துட்டு இருக்கு. கழுகு பறந்துட்டு இருந்தது இந்த தவக்கலையை எப்படியாவது போய் கேட்ச் பண்ணணும் நினைக்குது. வேகமா பறந்து வந்து அந்த தண்ணி கிட்டே வரும்போது அந்த தவளை என்ன பண்ணுச்சுன்னா தண்ணி உள்ள டக்குன்னு உள்ள போயிடுச்சு. உள்ள போனோன்னா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுண்டலி வந்து டக்குன்னு தண்ணி உள்ள போனோன்னே அதுக்கு மூச்சு விட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சுண்டலி ரொம்ப மூச்சு தண்ணி இறந்து போச்சு. உடனே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சுண்டலி வந்து தண்ணி மேல மிதந்துட்டு இருக்கு. தவக்கலை பாக்குது, ஆஹா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மேல பறந்துட்டு இருந்த கழுகு அங்கேருந்து பாக்குது, ஒரு சுண்டலி வந்து தண்ணியில மிதக்கிறத பார்த்தோன்னே அட்லீஸ்ட் அதாவது நமக்கு உணவா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வேகமா பறந்து வந்து இறந்து கிடந்த அந்த சுண்டலிய வந்து கொத்தி அப்படி தூக்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சுண்டலி காலோட அந்த தவளுடைய காலும் சேர்த்து கட்டி இருந்ததால தவளையும் சேர்ந்து அந்த கழுகோட மேல பறந்து போச்சு. அப்ப அந்த கழுகுக்கு நம்ம வந்து சுண்டலி மட்டும்தான் கிடைக்கும்னு நினைச்சோம், அதோட சேர்ந்து தவளையும் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஈஸியா சாப்பிட்டு அதோட பசியை போக்கிக்கிட்டு. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தரை வந்து நண்பரா ஏத்துக்கிறோம் அப்படின்னா அந்த நண்பர் வந்து அந்த தகுதி இருக்கணும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா தராதரம் இல்லாமல் சில நேரத்துல பழகிடுவோம், சில பேர்கிட்ட வந்து மூவ் பண்ணுவோம். அப்ப வந்து அவங்களால ஒரு கஷ்டம் வரும்போது, சங்கடம் வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது அப்ப சொல்லுவாங்க, நீ இவ்வளவு படிச்சிருக்க, இல்ல நீ இவ்வளவு பதவியில இருக்க, இல்லாட்டி இவ்வளவு பேரோட இருக்க, இல்லாட்டி இந்த பொசிஷன்ல இருக்க, நீ ஏன் அவன் சும்மா இருந்தவனோட சேர்ந்த, அவன் சும்மா ஊர் ஒன்பது தானே வளர்த்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதை நம்ம பாத்துருப்போம் கிராமத்துல. அப்ப நம்ம தகுதி படுத்திக்கணும், அதான் சொல்லுவாங்க தகுதியை பெருக்கு தரணியே உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை தகுதி படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பீப்புளோட நம்ம மூவ் பண்ண முடியும். தகுதியானங்களோட சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட தகுதி இன்னும் மேல மேல மேல இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ல சேர்றோம் அப்படின்னா அங்க சேர்க்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட எப்படி சேர்ப்பாங்கன்னா, ஒரு தகுதியான உறுப்பினர்கள், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கணும், அந்த மாதிரி உறுப்பினர்களா சேர்ப்பாங்க. அதுல ஒரு தகுதி இல்லாத ஒருத்தர் சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் கொலாப்ஸ் ஆயிடும். அந்த ஆர்கனைசேஷன்ல இவர் ஒருத்தர் போனதால அந்த டீம் ஸ்பிரிட், அங்க இருந்து நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போயிடும். அப்ப வந்து ஒருத்தவங்களை வந்து தகுதி ஆக்குங்க, தகுதி ஆக்கிட்டு அவங்களோட நட்பு கொண்டுட்டு வாங்க. அப்படி தகுதியா உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் நல்லா இருக்கலாம், அவங்களும் நல்லா இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில்.

0: அழகு கைராசி அனைத்திற்கும் நீராசி நடைபெற செட்டியாரன் போன்ற மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
1: நேரம் 8:05. தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். சிந்தனை துளியாக அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருப்பது துள்ளி வரும் பாட்டு. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு இணைந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை, புதிய பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0436 8 இணைப்பு எண்ணுடன் 2311 2 9 4 8 0 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9 5 6 6 4 2 7 2 3 1. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைஞ்சிருக்கிறது அறிவிப்பாளர் சுகப்ரியா. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்காக பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வியோட போஸ்டர் பதிவிட்டிருக்கோம். இந்திய கடற்படைக்காக சமீபத்தில் இணைக்கப்பட்ட கப்பலின் பெயர் என்ன அப்படிங்கிறதுக்கான விடையும் அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்பலையோட பக்கத்தில் கொடுக்கலாம். இந்திய கடற்படைக்காக சமீபத்தில் இணைக்கப்பட்ட கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட போஸ்டர்கிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்னு இருக்கலே. இசையோடு நம்ம இணைத்திருப்பது காலை நேரத்தில் துள்ளி வரும் பாட்டு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தொழிலும்பாட்டு நிகழ்ச்சிக்காக காரை பண்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய முதல் நேர் எங்கேருந்து பேசுறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? நிகழ்ச்சியினுடைய முதல் நேரா நினைஞ்சிருக்கீங்க.
3: நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
2: என்ன பாடல் சார் தொழிலும்பாட்டு நிகழ்ச்சிக்காக?
3: உத்தமபுத்திரன் இருந்து கண்ணீரண்டில் மோதி நான் விழுந்தேன் என்ற பாடல் மேடம்.
2: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.

0: துளிவரும் பாடல் நிகழ்ச்சிக்காக பண்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரக்கூடிய அடுத்த நேரம் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: அனைவரும்
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: சூப்பரா இருக்கீங்களா? சரி, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு பாகுபலி டூ பாட்டுலா. பாகுபலி. நன்றி மேடம்.
0: நன்றி சார். நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை இறங்கும் நிகழ்ச்சியானது நமது பண்பலையில் இக்கரைக்கு அக்கறை இந்த தலைப்பில் தாங்க உலாவர இருக்கு. நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற தலைமை சிரசுதார் காரைக்கால் கிழக்காசாக்குடி ஜி கலைச்செல்வி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலம் இது. நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலிச்சில வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அபிபேரிச்சை நேரம் 8:20.

0: நிமிடம் அபிப்பேரிச்சை ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வந்தால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக அரை பண்பலையோடு நம்ம இணைந்திருக்கிறோம். நேரம் 8:24 ஆகிட்டு இருக்குங்க. தொடரக்கூடிய அடுத்த நேரம் இங்கே பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஜோதி, அண்ணப்பன்பேட்டையிலிருந்து. நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சரி, என்ன பாடல் வேணுமா நிகழ்ச்சியில?
1: ரெட்ரோ படத்திலிருந்து கனிமா பாடல் மேடம்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நேர்களை, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவடை கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். இன்று மாலை 6:20 இன் சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.

வெறும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பண்பலியினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வியோட போஸ்டர் பதிவிட்டிருந்தோம். இந்திய கடற்படைக்காக சமீபத்தில் இணைக்கப்பட்ட கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சரியான விடை சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, ஜோதி அன்னப்பன்பேட்டை, இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் வேல்முருகன், பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னை, கல்லேரி பிரகாஷ், நெம்மேலி நந்தகுமார், கடலூர் சுரேஷ், விஜயரூபன், விஜயரூபனி தர்ஷினி, அஞ்சு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து, டி ஆர் பட்டினம் இளையராஜா வினோதா, செந்தில் கண்ணன் பேரளம், தானிக்கோட்டகம் ரவிக்குமரன், பூபம் குபேர், அள்ளிநகரம் மகாதேவன், திட்டச்சேரி ஃபைஜுர் ரஹ்மான், இரவாஞ்சேரி சாகுல் ஹமீது, பிரதாமராமபுரம் கவியரசன் பிரியா யோகநாயகி அனல்யா, சென்னை சோமசந்திர பிரபு, மேலவாஞ்சூர் சம்சுதீன், அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், பூவம் நிலாஸ்ரீ, காரைக்கால் பிரகாஷ், அதம்பார் கலைச்செல்வி, குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, மகேந்திரகிரி மல்லியம் ரவி, பூவம் தினேஷ், காரைக்கால் சேப்பு விஜயராகவன், நாகூர் முகமது ரஃபிக், அரியலூர் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், மோகனசுந்தரம் சத்யா மோகேஷ், மஞ்சக்கன்னி சர்வீஷ், அரியலூர் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, காரைக்கால் ஸ்ரீதர், இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன், அலிவலம் சக்தி.

முருகானந்தம், காட்டுமன்னார்கோவில் குளஞ்சியப்பன், திருபுவனம் நந்தினி சுரேஷ். இந்த மாதிரி இன்னும் நிறைய நேயர்கள் கூட சரியான விடை அனுப்பியிருக்காங்க, நம்ம அடுத்தடுத்து படிக்கலாம் நிகழ்ச்சியில். இப்போ இவங்கெல்லாம் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதற்கான சரியான விடை, இந்திய கப்பல் படைக்காக சமீபத்தில் இணைக்கப்பட்ட கப்பல். இப்போ இந்த ஆகஸ்ட் இந்த மாதம் 21ஆம் தேதி தாங்க நம்ம இந்திய கடற்படைக்கிட்ட அதிகாரப்பூர்வமாக அந்த கப்பல் ஒப்படைக்கப்பட்டது. அதனுடைய பெயர் தான் வந்து மங்க்ரோல், INS மங்க்ரோல். கொச்சி கப்பல் கட்டும் கட்டுமான நிறுவனம் தயாரித்து அதிகாரப்பூர்வமாக இந்திய கடற்படையிடம் இந்த 2026 ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டதுங்க. ஆழமற்ற கடற்பகுதிகளில் நீருக்கடியில் நிகழும் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்த்து போராடவும் இது பயன்படுது. இந்த கப்பலினுடைய உள்நாட்டு தயாரிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% அதிகமான பாகங்கள் நம்ம இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் கண்ணிவெடி அகற்றும் பணியில் ஏற்கனவே 2004 ஓய்வு பெற்ற பழைய INS மங்க்ரோல் கப்பலின் பாரம்பரியத்தையும் அதனுடைய நினைவையும் போற்றும் வகையில் இந்த கப்பலுக்கும் INS மங்க்ரோல் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இந்திய கடற்படைக்காக சமீபத்தில் இணைக்கப்பட்ட கப்பலின் பெயர் INS மங்க்ரோல். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30, 916 KDM ஹால்மார்க். தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சீதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.

0: rest in peace.
1: தெளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணையக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பேசுறாங்க நம்ம கேட்கலாம். வணக்கம்.
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் காரை பண்பலை துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
2: விடுதலை படத்துல இருந்து வழிநடு காட்டுமொழி என்ற பாடலை வைத்தியசுகன் தாமரை செலுத்தி இரவாஞ்சேரி கலாவதி.
1: சரிங்க சார், அனைவருக்காகவும் பாடல் வரும். நன்றி சார் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. இன்று காலை 9:35 இலக்கிய பேருரை. திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவடை கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக ஒலி உலாவரும். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் மதிப்பு கூட்டலும் மகிழ்ச்சியான வாழ்வும். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அலிஷிக்குடி கிராமம் எஸ் ராஜதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45 நிமிடம்.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: தொழில்வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைக்கூடிய அடுத்த நேரம் என்ன பேசுறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: மேலக்காசக்குடி வடிவேலு.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
3: பிகில் படத்துல இருந்து உனக்காக வாழ்கிறேன் அந்த பாடலுக்கு.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. பன்மணியோடு நம்ம இணைத்திருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேரம் இங்கே பேசுறாங்க. வணக்கம்.
1: நீங்க காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: காலை வணக்கம். என்ன பாடல்மா வேணும்?
1: படம் டிராகன், பாடல் வழிதுணையே, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: சரிம்மா, பாடல் கேட்கலாம். நன்றி. நேர்களே, பண்பலையில் வந்து இன்றைக்கு வந்து நம்ம ஒரு கேள்வியோட போஸ்டர் பதிவிட்டிருந்தோம் இல்லையா, துள்ளி வரும் பாட்டுக்காக. இந்தியாவில் இந்திய கடற்படையில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட அந்த கப்பல், இதற்கு வந்து இன்னும் எந்தெந்த நேயர்கள்லாம் சரியான விடை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்ததாக வந்து அனுப்பியிருக்காங்க இதுக்காக அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், இளங்கோவன் வைத்திலிங்கம் குவாகத்திலேருந்து பேரளம் சந்தோஷ், திருமணஸ்தானம் வீரசுந்தரி, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், கும்பகோணம் குமரன், காரைக்கால் நளினி சுதர்ஷன், ஸ்ரேயா ஸ்ரீ, ஹரிஷ் திருபுவனம், ஆண்டிமடம் கார்த்திகேயன், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், சிவபுரி கீர்த்திராஜன், அப்துல் ரசாக் திட்டச்சேரி, ராமதாஸ் மங்கை நல்லூர், வலங்கைமான் துரை, அதம்பார் ராமன், நாகை பாபு, சன்சோ தாக்ரோ புவனகிரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, கடலங்குடி பூங்கோதை, நாகை சத்யா பாபு, தலை ஞாயிறு பாரி கம்பர் கபிலன், டிஆர் பட்டினம் ரமேஷ், நாகை சத்யா பாபு, நளினி சங்கர் டிஆர் பட்டினத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க, பழனிவேல் ஆயக்காரன் புலம், நாகூர் ஜகபர் சாதிக், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், திஷிதா ஜெயகிருஷ்ணன், நன்னிலம் குமரன், கண்ணியூர் அண்ணாதுரை, கோமல் சரவணன், மேட்டுப்பாளையம் ரவி, பூந்தோட்டம் கார்த்திகேயன், ஜெயவீரபாண்டியன் சன்னமங்கலத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்ததாக வந்து தேனி பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், நாகூர் ராஜ், நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், நாகூர் முகமது ஜலீல், பொறவாச்சேரி பிரியா கண்ணன், சத்யா மணக்குடி, சிவபுரி சோமசுந்தரம், கைலாஷ் முருகேஷ் இஞ்சிக்குடியிலேருந்து, நிரவி கஜேந்திரன், கைலாசபுரம் ரவி. இந்த நேயர்களும் வந்து INS மங்க்ரோல் அப்படின்னு சரியான விடை அனுப்பியிருக்காங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

3.3 பண்பலை ஒலிபரப்பில் இதுவரை நாம் கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. எப்போதும் இசைந்திருப்போம், இசையோடு மகிழ்ந்திருப்போம். காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
1: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
4: அசத்தலான தள்ளுபடி.

0: உங்கள் இனத்திற்கேற்ற விதவிதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
0: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
2: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
0: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
2: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
3: என்னமா அங்க சத்தம்?
2: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
0: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
4: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
5: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
0: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
8: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
9: அடுத்தா தார்ப்பாய், நாக்குப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
8: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
9: தரமான தார்ப்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
10: நலமாய் வாழ. முட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
11: அஸ்வகந்தான்னு ஒரு ட்ரக் இருக்கு, அதாவது அமுக்கராச்சூர்ணம். இந்த அமுக்கராச்சூர்ணம் வந்து இந்த வயோதிகத்தினால வர எல்லாவித நோய்களுக்குமே ஒரு முக்கிய பங்கு கொடுக்குது. ஒரு மருத்துவரோட ஆலோசனை கீழே நம்ம நோயோட தன்மையையும் அவங்கள்ட்ட சொல்லி நம்ம இந்த அஸ்வகந்த சூர்ணம் வந்து நம்ம வாங்கி சாப்பிடலாம். இதனோட பலன்கள் என்ன அப்படின்னா, அஸ்வகந்தா வந்து பொதுவாகவே வந்து வாதத்தை கம்மி பண்ணும். அந்த வயோதிகத்தில் நமக்கு நிறைய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தூக்கமின்மை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுகரில் வந்து நிறைய பேருக்கு பாத எரிச்சல், நரம்பு ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கும். அதேமாதிரி ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த அஸ்வகந்தாங்கிற ட்ரக்ல இருக்கு. சோ இது வந்து மருந்து மாத்திரைகள் வேற எதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே இது அடிஷனலா நாம சாப்பிடலாம். மஞ்சள் பத்தி நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல பேசியே ஆகணும். மஞ்சள் வந்து ஒரு கோல்டன் ஹர்ப் அப்படின்னு அதை சொல்வாங்க. மஞ்சள் வந்து இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சியில அதுக்கு நிறைய நோய்க்கான தீர்வா அமைது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து மஞ்சள் வந்து மூட்டு வலிகள்ல எந்த மாதிரி இருக்குன்னா, அதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அதாவது நமக்கு ஜவ்வுல அலர்ஜிகள் ஏற்படும், அந்த அலர்ஜியை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மஞ்சளுக்கு நிறையவே இருக்கு. மஞ்சள் வந்து அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வரதுக்கான சிக்னல்ஸ் கொடுக்கறதுமே நமக்கு தடுக்குது. அது இல்லாம அது வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமையும் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதனால மஞ்சளை நம்ம உணவுல ரெகுலராகவே எடுத்துட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து டெய்லியுமே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்கும். மஞ்சள் யூஸ்வலாக வந்து தனியாக எடுக்கிறத விட தேங்காய் எண்ணெயோடையோ, பாலோடையோ, இல்லை நெய்யோடையோ சேர்த்து சாப்பிடும்போது அதோட அப்சார்ப்ஷனும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போது யூஸ்வலாக சொல்லுவாங்க மூட்டு வலிகள்லாம் இருக்கும்போது மஞ்சள் இஞ்சி எல்லாம் போட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். மஞ்சளோடு சேர்த்து நம்ம ஒரு பெப்பர் போட்டுக்கலாம், இல்லை மஞ்சளும் இஞ்சி இதை வச்சு நம்ம டீ காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் நம்ம ரெகுலராக இதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாலுமே மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இன்னொரு கேள்வி எப்போதுமே எழும்புறது வந்து என்னன்னா, மூட்டு வலி இருக்கும்போது உடற்பயிற்சி பண்ணலாமா, வாக்கிங் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கும். அதாவது வலி இருக்குங்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் அந்த அசைவு கொடுக்காமே நம்ம வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்னா, அந்த மூட்டில் மேற்கொண்டு மேற்கொண்டு இருகல் தான் ஆரம்பிக்கும். நோயோட தன்மையை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். மைல்டா நம்ம எக்ஸசைசஸ் பண்ணணும். அதாவது ஹெவியா பெயின் இருக்கும்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெயின் ரிலீவ் ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம அதுக்கு அசைவு கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தசைகள்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அந்த இறுக்கி பிடிச்சிருக்கிற தசைகள் கொஞ்சம் தளர்வாகும். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த அழுத்தத்தினால அங்கே நமக்கு அந்த திரவம் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரத்த ஓட்டமும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ரத்த ஓட்டம் அதிகமானாலே அந்த இடத்துல நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அந்த இடத்துல சத்து கிடைக்கும். அதே மாதிரி நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கும்போது அந்த கழிவுகளுமே அந்த இடத்துல இருந்து வெளியாகிறதுக்கு உதவி பண்ணும். நமக்கு என்ன மாதிரியான வலி இருக்கோ அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் ஒரு பிசியோதெரபிஸ்டோ யார்கிட்ட வேணாலும் கேட்டு நம்ம அந்த எக்ஸசைசஸ் பண்ணலாம். வாக்கிங் பண்றது அப்படிதான் இருந்ததுன்னா ஒரு சமநிலையான தரைகளில் நம்ம வாக்கிங் போற மாதிரி பார்த்துக்கோ.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
1: காரைக்கல் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்
2: ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 9:06.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: 1 லிட்டர் நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: இன்றைய காரைக்கால் முகநூல் பக்கத்தில் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? தமிழ் சினிமாவில் வில்லன் ஜெயிக்கலாம்னு நீங்கள் நினச்ச படம் எது? வீரப்பா அப்படின்ட்டு சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த மாதிரி சரியான போட்டியோடு கதாநாயகனோடு போட்டி போட்டு வில்லன் போராடிக்கிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் ஹீரோ தான் ஜெயிப்பார். ஆனால் நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம், தமிழ் சினிமாவில் வில்லன் ஜெயிச்சிருக்கலான்னு நீங்கள் நினச்ச படம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவிடுங்க. இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியை என்னோடு இணைந்து நிகழ்ச்சியை செவ்வனை செய்வதற்காக வந்திருக்காங்க அறிவிப்பாளர் சுகப்பிரியா. வாங்க.
1: வந்துட்டோம் நிகழ்ச்சிக்கு.
0: இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா, தமிழ் சினிமாவில் வில்லன் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்ச படம் எதுன்னு கேட்டிருக்கோம். அதுக்கு நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடலூர் துறைமுகம் வந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டார். அடுத்தது கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குண்டுக்கிளி படத்தில் எம்ஜிஆரும் சிவாஜி இருவரும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம். இந்த படத்தில் சிவாஜி ஆன்டி ரோலில் செஞ்சுருப்பார், அதனால் சுவாஜி ஜெயிச்சிருக்கலாம் சார் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்தது
1: நீரும் நெருப்பும், இந்த திரைப்படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து வில்லன் பாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த பாத்திரம் வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சமணர் குவல் குணசேகர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: அடுத்தது பூந்தோட்டம் மாட்டோ கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயகாந்த் ரம்யா கிருஷ்ணன் சரத்குமார் இன்னும் பல நடித்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் மன்சூர் அலிகான் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன் அப்படிங்கிறது எனக்கும் சின்ன வயசில் அது தோன்றிருக்கு. அடுத்தது
1: சொல்லிட்டாங்க பாருங்க, நம்ம கேட்டது வந்து யார் அப்படி ஜெயிச்சிருக்கலான் தான், நான் அப்படி நினச்சதே இல்லைங்க. ஏன்னா எப்போவுமே வில்லன் வில்லன் தானுங்க அப்படின்ட்டாங்க. ஐயா வடி அசோக் ராஜ் கனிமொழி.
0: அடுத்து நல்லம் ஷேக்கில் அவரின் படம் நீரும் நெருப்பும் சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்து தான் வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க மஞ்சக்கொள்ளை பாலாஜி. அடுத்து யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நினைக்கவே மாட்டோங்க ஹீரோ தான் ஜெயிக்கணும்னு நினைப்போம், அப்படி எந்த படமும் இல்லை அப்படின்னு நளினி காரைக்கால்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: அடுத்து பிரகாஷ் சொல்லியிருக்கிறாரு, பாஷா படத்தில் ரகுவரன் சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்ததாக நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தனி ஒருவன் படத்தில் அந்த அரவிந்த சுவாமி நடித்த அந்த சித்தா அபிமன்யு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது நல்ல ஒரு கதாபாத்திரம், ஹீரோவுக்கு இணையானது, அதனால் அந்த படம் வந்து வில்லன் ஜெயிச்சிருக்கலான்னு நான் நினச்ச படம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா.
0: அடுத்து எஸ் ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவரோட சுரேஷ் என்ன மேடம் பிளாங்கா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அறிவிப்பாளர் இவருக்கும் இனிய காலம், நான் எப்போதும் வில்லன் ஜெயிக்க வேண்டி நினைக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக சிவசுப்பிரமணியன் குத்தாலத்துலேருந்து, தமிழ் சினிமாவில் வில்லன் ஜெயிச்சிருக்கலான்னு நான் நினச்ச படம் முரடன் முத்துங்க.
0: அடுத்து பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நீரும் நெருப்பும் மற்றும் ராஜா தேசிங்க ஆகிய இரண்டு படங்கள் வில்லன் ஜெயித்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது

0: அடுத்தது தளபதி. அந்த வில்லன் பெயர் அம்ரீஷ் பரின் நினைக்கிறேன். நல்ல சரியான ஃபைட்டுங்க மழையில.
1: அமரீஷ்
0: பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்.
1: அமரீஷ் பூரி சொல்லுவாரு, தேவா அவனை விட்டுட்டு வந்துரு. சரியான ஒரு இது. அந்த நேரத்தில் நண்பன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அதுன்னு சொல்லிட்டு அந்த வசனம் அப்போ தான் பேசுவாங்க. அடுத்தது காட்டு முன்னார் கோயில்.
0: இந்த கமாண்ட் வந்து குடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீ, அது ஜான் ஹாஜா நஜ்முதீன் அனுப்பியிருக்காங்க.
1: அடுத்து காட்டு முன்னார் கோயில் டீ மடப்புறம் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்தது
0: அடுத்தது வாலி படத்தில் அஜித் வில்லனாக நடிச்சிருப்பாங்க, அவங்க ஜெயிச்சிருக்கலாம்னு தோணும். அதே போல் இரும்பு திரையில் அர்ஜுனும் வந்து வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுங்க. பேராளம் செந்தில் கண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: அதே பேரில் திருந்து சந்தோஷ்குமார் சொல்லியிருக்கிறாங்க, நான் பார்த்த படங்கள் எல்லாமே குடும்ப படம் தான் சார். இந்த திரைப்படத்துள்ளதாக வில்லனை வெற்றி பெற வேண்டிய நினைத்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
0: அடுத்தது வந்து வில்லனை அதே கண்கள் திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ஜெயிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க நன்னிலம் சுப்பிரமணியன்.
1: அடுத்து கலாவதி ராஜமோகன் இரவாஞ்சலேருந்து இருவருக்கும் காலை வணக்கத்தோடு சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: இல்லை அவங்க வந்து காக்கி சட்டை திரைப்படத்தில் சத்யராஜ் அந்த கேரக்டர் வின் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு.
1: தகுடு தகுடு தகுடு
0: 1985 வெளியானதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: அடுத்து சரி இதை விடுங்க, உங்களுக்கு பிடித்த வில்லன் யாராரு சொல்லுங்க.
0: நிறைய திரைப்படம் பார்க்குறப்ப எல்லாருமே வந்து நல்ல
1: வீட்டில் உள்ள வில்லன்களை கேட்கல.
0: எனக்கு
1: இரண்டாவது சத்ரியன் அப்படிங்கிற படத்துல மலையாள நடிகர் திலகன். பன்னீர்செல்வம் நீ வரணும், நான் உன்னை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவுக்கே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய பொட்டி அடிச்சிருப்பாரு, அது பிடிக்கும். அடுத்தது வெற்றி விழா, அதில் வந்து சலீம் கவுஸ், அதாவது அவர் யாருன்னா சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்துக்கு அந்த அக்கா வீட்டுக்கார மாமனார் அது நடிச்சு மாமாவா இருப்பார் இல்லையா. அது இல்லாமல் இந்த விஜய் படம் வேட்டைக்காரன் படத்தில் வேதநாயகம் முன்னா பயம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதில் வெற்றி விழா படத்தில் சொல்லியிருப்பார் பாருங்க. அவருடைய வாய்ஸ் அப்படியே வெங்கல குரல் மாதிரி இருக்கும், வெற்றி வேல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டீஃபன் ராஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, செம்மையான வில்லங்க அவர். அடுத்து
0: அடுத்தது கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, இந்த படத்தில் லிவிங்ஸ்டன் கடைசி வரைக்கும் மீனாவை திருமணம் செஞ்சுக்கலான்னு பல வழியில் போராடுவாங்கங்க, ஆனால் வந்து நடக்காது, எப்படியே நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க ரேவதி நகர் ரவிச்சந்திரன்.
1: அடுத்த படத்தில் இந்த படத்துலையும் வில்லன் ஜெயிக்க மாட்டாருங்க, முரட்டுக்கால படத்தில் ஜெய்சங்கர் நடித்தால் ரசிகர் ஒரு பரபரப்பு இருந்தது. படத்தை பார்த்த பிறகு தான் வில்லன் நடித்ததை நம்ப முடிந்தது, குவாகம் விலங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்ததாக வந்து ஆண்டி மேடம் கார்த்திகேயன் கில்லி திரைப்படத்தில்
1: முத்துப்பாண்டி த்ரிஷாவுக்காக ஏன் சொல்ற சொல்லுங்க வாய்ஸ், அந்த பாட்டு மாடுலேஷனு, அந்த வசனம் அப்படி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அடுத்து அலிவலம் சக்தி முருகானந்தம் சொல்லியிருக்கிறாரு, மாட்டுக்கார வில்லன் படத்தில் MGR இரு வேடங்களில் இருந்தால் அதில் கோழையாக இருப்பவர் ஜெயித்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
0: காக்கிச்சட்டி திரைப்படத்துல சத்யராஜ், இவங்க வின் பண்ணியிருந்தா நல்லா இருக்கணும். சிவபுரி சோமசுந்தரம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: திருமூலஸ்தானம் வீரசுந்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 16 வயது நிலை படத்திலிருந்து வில்லன் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்தது
0: எந்திரன் 2.0 டாக்டர் ரிச்சர்ட் அக்ஷய்குமார், இவங்க வந்து வின் பண்ணியிருக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கந்த வடிவேல் கண்ணன் ஆடுதுறையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: இன்னும் நிறைய நேயர்கள் வந்து நம்முடைய காரைக்கால் பண்பலி முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க, அவர்களும் கமெண்ட்ஸையும் படிக்கலாம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நினைஞ்சிருக்கோம்.
0: நிறைய நேயர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சரி, உங்களுக்கு பிடித்த வில்லன் கேட்டேன், ஆனால் மகளிருக்காக கேட்கணும். நிறைய படத்தில் வந்து பெண் வில்லிகள் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பிடித்த வில்லிகள் இருக்காங்களா?
1: அந்த முதல் மரியாதையில் அந்த லாங் டயலாகோட காதில் ஆடுற தங்கட்டியோட பேசுவாங்கல்ல
0: வடிவுக்கரசி,
1: அவங்க கேரக்டர் அந்த போல்டான கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்.
0: அதே மாதிரி அவங்களே நடிச்சிருப்பாங்க முத்து படத்தில், ஒரு வயதான தோற்றத்தை நடிச்சிருப்பாங்க. அதுமாரி நிறைய இந்த வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப மக்கள் மனதில் பதிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் வீரப்பா, எம்என் நம்பியார், அசோகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் கூட சில படத்தில் வில்லனாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ரஜினிகாந்தே அவர்களே வில்லனாக தானே?
1: ஆமாம், 16 வயது.
0: ஆமாம், அதில் தோண்டி தானே அப்புறம் வந்தார், வில்லனாக வந்தார். அடுத்தது கமல்ஹாசன் கூட ஒரு படத்தில்
1: சிவப்பு ரோஜாக்கள், இது மாதிரி நிறைய போல்டு கேரக்டர்ஸ், நெகட்டிவ் கேரக்டர்.
0: அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத படிக்கலாம்.
1: அடுத்த கமெண்ட் வந்து நெய்விளக்கு எம்எஸ் தூயமணி, சின்ன வயசில் எம்ஜிஆர் படம் பார்த்துருவாங்க, அதில் வந்து எனக்கு இந்த படத்தில் வில்லன் ஜெயிச்சிருந்தா அப்படின்னா பிடிக்கும்னா ரெட்டை வேடத்தில் நடித்த படம், நான் சின்ன வயசில் இருந்தப்ப அதில் வந்து வில்லன் வந்து நடிச்சிருப்பாங்க, சண்டை காட்சி நிறையா வரும், இருவருக்கும் சமநிலை வராதான்னு நான் நினச்சிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க.
0: அடுத்து காரைக்கால் நிறைவி என்எம்பி நச்சுப்பிள்ளை குடும்பம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வில்லன் என்றுமே ஜெயிக்கக்கூடாது, அது தவறுங்க, கதைக்கு நாயகன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடிமை பெண் படத்தில் அசோகன் காலில் வெட்டுப்பட்டு எம்ஜிஆர் கூட சண்டையிடுவார் பாருங்க, இந்த ஒரு காலை கட்டிக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போடுவோம். அப்போ நினைப்போம் உண்மையிலே காலிட அசோகன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அப்படி நினச்சிருக்கேன் பார்த்துக்குங்க.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா
1: புரவாச்சேரி பிரியா கண்ணன் அனுப்பியிருக்காங்க,
0: மேலே ஊடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிக்க மகிழ்ச்சியுடன் காலை நேரம் வணக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அம்மைதாங்க அவ்வளோதாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அவர் வில்லன் அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தெரியல. அடுத்தது
1: யார் அனுப்பியிருக்காங்கன்னா, ஒரே திரைப்படம் ஒரே வில்லன், அதாவது தனி ஒருவன் படத்திற்காக அரவிந்த சாமி நடித்த அந்த கேரக்டரு, அதே போல சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துலேருந்து, அதே போல எந்திரன் படத்தில் 2.0 அந்த திரைப்படமும் சொல்லியிருக்காங்க. அதே போல தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், அரவிந்த சுவாமி நடித்த தனி ஒருவன், அப்புறம் ரகுவரன் நடித்த முதல்வன், இந்த ரெண்டு திரைப்படமும் குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்து மல்லியம் ரவி, வில்லன் ஜெயிப்பது கஷ்டமாக தாங்க தெரியும் சொல்லியிருக்காரு. அடுத்து நாகூர் அருணராஜ் சொல்லியிருக்காரு, நம்பியார் வில்லன் நேரடியாக படத்து, அதாவது நான் பல படங்களில் எம்ஜிஆரை விடும் அடி வாங்குவார் நம்பியார், படத்தில் தான் நம்பியார் வில்லன் நேரடியாக ஒரு குழந்தை மனம் கொண்ட அன்பு அற்புத மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு 3 அடி வாங்கின பிறகு தான் 4வது அடி திருப்பி அடிப்பார், ரத்தம் வரணும் உதட்டுக்கு பக்கத்தில்.
1: அதே போல நம்பியாரோட அந்த கையை தேய்ச்சிட்டு டயலாக் பேசுறது
0: தம்பி அப்படிம்பாரு. அடுத்து
1: அதெல்லாம் அந்த மாடலேஷன்லாம் அழகா இருக்கு.
0: அடுத்து புரோச்சேரி பிரியா கண்ணன் என்ன சொல்லிருக்காங்க
1: அப்படினா, அந்த கமெண்ட் நம்ம படிச்சாச்சு. அடுத்ததா வந்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியம்மன்ஸ் சொல்லிருக்காங்க, அயன் படத்துல ஆகாஷ் தீப் நல்ல ஒரு கரெக்டர்ங்க அப்படின் இருக்காங்க.
0: அடுத்து சீதா கரிபெருமாள் சேத்தூர், வில்லன் ஜெயிச்சிருக்கலாம் என்று நான் நினைத்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்தது
1: திருவாலப்பத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, அண்ணாமலை இந்த படத்துல வர வில்லன் சார் ரகுவரன் சார் அப்படின்ட்டாங்க.
0: அடுத்து கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்தில் சொல்லியிருக்கிறாங்க, தமிழ் சினிமாவில் வில்லன் ஜெயித்தால் படம் கதை இரண்டும் நல்லா இருக்காதுங்க, வில்லன் வில்லனாக இருப்பது தான் சிறப்பு, அதனால் எனக்கு கதாநாயகன் தான் ஜெயிப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
1: உதிரங்குடி மாரியம்மாள், தனி ஒருவன் சித்தார்த் அபிமன்யு.
0: அடுத்து திட்டச்சேரி ஏ நிஷான் ஹலீம் ஹேரம் படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
1: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வ மாதிரி காக்கை சட்டை திரைப்படத்தில் சத்யராஜ்.
0: அந்த இன்னும் பாருங்க, காக்கிச்சட்டை படத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பக்கத்தில் கூலிங் கிளாஸ், ஒரு பக்கத்தில்

0: ஒயிட் கிளாஸ் இருக்கும்,
1: ம்
0: அந்த அவ்வளோ உயரமாக இருப்பார்.
1: ஆமாம்,
0: கிட்டத்தட்ட கமல்ஹாசனே அப்படி அப்படி அண்ணன் தான் பார்ப்பாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெளிநாட்டு வில்லன்கள்லாம் வருவாங்க, அந்த தகடு சேர்த்து வச்சு பார்க்குறதுக்கு அந்த டைமில் கண்ணே பேசுங்க அவருக்கு.
1: ஏன்னா அதில் வந்து இவங்க வந்து ஒரு பணிக்கு ட்ரை பண்ணி கிடைக்கலன்ற மாதிரி மாறு ஏதாவது அவங்க கூட போய் சேர்ந்துருப்பாங்க.
0: அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், எவ்வளோ அழகாக டைப் பண்ணி அனுப்பிச்சு வச்சுருக்கேன், படிக்கவே இல்லை சார், கடைசியாக தேடி பார்க்கவும் நன்றி. தேடி தேடி பார்த்த சுரேஷ், இந்த மெசேஜ் தான் கிடைச்சது
1: எனக்கு, கிடைத்து விட்டது சுரேஷினுடைய மெசேஜ். அஞ்சு மிஸ்கின் இயக்கிய அஞ்சாதே திரைப்படம், இதில் நரேன் அந்த சத்யா கேரக்டர், அப்புறம் அஜ்மல் அமீர் கிருபாகரன் கேரக்டர், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து சூழ்நிலை காரணமாக வில்லனாக இருக்காங்க, கிளைமேக்ஸில் நல்லவனாக மாறி அந்த குழந்தையெல்லாம் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வில்லன் ஜெயிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் நல்லா இருக்கும்
0: அப்படின்னு.
1: அதே அஞ்சாதே திரைப்படத்தில்
0: நரேன் இன்னும் நிறைய படத்தில் நடித்திருக்கலாம் சார் அப்படின்னு மாஸ் நகர் என்பி ஸ்ரீதர் காரைக்கால்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க டிஆர் பட்டினம் ரமேஷ், கதாநாயகன் ஜெயிக்கணுங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு, அதுக்காக படம் பார்க்க போகிறோம், ஆனால் வில்லன் அநீதிக்காக கெடுதலை செய்வாங்க, எனவே கதாநாயகனே ஜெயிக்க வேண்டும். ஆக கடைசி வரைக்கும் அவங்க வில்லன் ஜெயிக்கணும்னு சொல்லலை கமெண்டில்.
0: அது வேறு இஞ்சிக்குடி மின்சாரகன் என்ன சொல்லினா, சிறந்த கலக்கலான அரசியல் படமான அமைதிப்படை படத்தில் வில்லனாக நடித்த சத்யராஜ் ஜெயிச்சிருக்கலாம் சார். பரவாயில்லைங்க, ஜெயிச்சதும் சத்யராஜ் தானே,
1: திரைப்படம் வெற்றி பெற்றுட்டு ஜெயிச்சதுக்கு சத்யராஜ்.
0: நல்ல ஒரு இது, ஒரு நிறைய விஷயங்கள் வந்து வில்லன் எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தில் நல்லா தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்ததான் வந்து மக்கள் என் பக்கம் அப்படின் இருக்காங்க வலங்கை மான் துரை.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
8: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: இன்று ஆகஸ்ட் மாதம் 25 தேதி

ஆன்மீக சொற்பொழிவாளர் தமிழ் அறிஞர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆகஸ்ட் 25. எளிமையான தமிழும் நகைச்சுவை உணரும் கலந்த இவருடைய சொற்பொழிவுகள் அனைவரையும் கவர்ந்தன. இதுவில் என்னோடனா நம்ம வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்.

0: தமிழ் அறிஞர் அவர், அவருடைய பிறந்த தினம் என்று.
1: 1609 இதே நாளில் கலிலியோ கலிலி, இத்தாலிய வானியலாளர், வெனிஸில் தனது முதலாவது தொலைநோக்கியை அறிமுகப்படுத்திய நாள் இன்று. அரையாப்பு நோய் என ஆங்கிலத்தில் ஃபோஃபோனிக் ஃபிளாக் என்று அழைக்கப்படும் ஆபத்தான பாக்டீரியா தொற்று நோய்க்கான கிருமி நாசினியை கிடா சடோ சிபா சரோபா கண்டுபிடித்த நாள் இன்று.
0: ஆகஸ்ட் 25 தேசிய கண்தான விழிப்புணர்வு வாரம் இன்று முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை 2 வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதன் நோக்கம் கண்தானம் செய்வதின் முக்கியத்துவம் மற்றும் கண்தானத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்வது ஆகும்.
1: எலோ தரவுகோள் முறை, சதுரங்க போட்டியில் பயன்படுத்தப்படும் முறை. இதனை கண்டறிந்த அர்பத் எம்ரிக் எலோ அவர்களின் பிறந்த தினம் என்று 1903 ஜேம்ஸ் வாட், ஸ்காட்லாந்தை சேர்ந்த இயந்திர பொறியாளர். இவர் கண்டுபிடித்த இயந்திரத்துடன் நியூகோமன் இயந்திரத்தை தனது சொந்த நீராவி இயந்திரத்துடன் மேம்படுத்தினார். இந்த முறை தொழில்துறை புரட்சிக்கு அடிப்படையாக வித்திட்டது. மேலும் வாட் என்ற திறனுக்கான அளவீட்டு அலகு இவரின் பெயராலே இன்று வரை அழைக்கப்படுகிறது. 1889 அறிவியல் மேம்பாட்டிற்கான 11வது அழகாக சர்வதேச அமைப்பில் வாட் என்ற அலகு இணைக்கப்பட்டது. மார்ச் 13 யுரேனஸ் கோளை கண்டறிந்த ஃபெடரிக் வில்லியம் ஏர்சல் அவர்களின் நினைவு தினம் என்று. 1822 ஜெர்மனியில் பிறந்த பிரித்தானிய வானியலாளர், இசை வல்லுநர் ஆவார்.
0: அந்துவான் ஹென்றி ஃபெக்ரல் டிசம்பர் 15 1852 ஒரு பிரான்சி இயற்பியலாளர் ஆவார். கதிரியக்கத்தை கண்டுபிடித்தமைக்காக இவருக்கு 1903 நோபல் பரிசு வழங்கப்பட்டது.
1: கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகுக்கு இவரது நினைவாக பெக்கரல் என பெயர் சூட்டப்பட்டது. பிரித்தானியாவை சேர்ந்த வேதியியல் மற்றும் இயற்பியலாளரான மைக்கேல் ஃபாரடே அவரின் நினைவு தினம் என்று. மின் காந்தவியல், மின் வேதியியல் ஆகிய துறைகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்துள்ள இவர் புன்சன் சுடரடுப்பின் ஆரம்ப வடிவத்தை கண்டுபிடித்தவர் ஆவார். நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
7: ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: இனி இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு

0: 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம்.
2: ஆகாஷ்வாணி திருநாவுக்கரசர் இலக்கிய பேருரை நிகழ்த்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள்.

எல்லாம் வல்ல வயலூர் முருகனுடைய கருணையினாலே இரண்டாவது குருநாதராக விளங்குகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். பழங்காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக வைத்து பார்த்து இரண்டு பிரிவுகளாக செய்தார்கள் பெரியவர்கள். அங்கே மதபேதமோ ஜாதி பேதமோ கிடையாது. இந்த மதம் ஜாதி எல்லாம் பின்னே வந்தன. ஆதி காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக கருதினார்கள். அங்கே இரண்டாக பிரித்தார்கள் உயிர்களை. வாய் திறந்து பேசுகின்றவர்கள் எல்லாரும் ஒரு புறம், வாய் திறந்து பேசாதவங்கள் எல்லாம் மறுபுறம். இவ்வளவுதான் பிரிவு. யாராயிருந்தாலும் வாய் திறந்து பேசுறவங்கெல்லாம் வலக்கை பக்கம் வாங்க, வாய் திறந்து பேசாதவங்கெல்லாம் இடப்பக்கம் போங்க. அப்படி பிரிந்து விட்டார்கள். ஒரு பேர் வைக்கணுமே, நாம ஒரு சுரங்களை செய்து நாம ஒரு பேர் வைப்போம். அதுபோல இந்த வாய் திறந்து பேசுறவங்களுக்கு என்ன பேர் வைத்தார்கள்? உயர்திணைன்னு. வாய் திறந்து பேசுறவங்க யாரா இருந்தாலும் உயர்திணை. அதுக்கு மறுதலை என்ன செய்யணும்? தாழ்திணை கீழ்திணைன்னு. உயர்வு தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். உயர்திணைனா தாழ்திணைன்னு சொல்லணும். பெரியவங்க அப்படி சொல்லல, தாழ்ந்தவனை தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. மன நோகம் அல்லவா, யார் மனமும் நோக வைக்க கூடாது. ஒருவனை கொன்றாலும் கொல்லலாம், அவர் மனசை நோக வைக்கூடாது. உடம்பை கொள்வதை காட்டிலும் மனசை நோக வைப்பது பெரும் பாவம். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்றார் திருவள்ளுவர். ஆகவே உயர்திணை தாழ்திணைன்னு சொல்லல, அகிருணைன்னாங்க. உயர்வு அல்லாத திணை. தாழ்ந்தவன் ஏன் சொல்லணும்? உயர்திணை அகிருணை, அகிருணை அல்லாத திணை. இப்பவும் சொல்றாங்களே கெஜெட் ஆபீசர், நான் கெஜெட் ஆபீசர். அதுபோல அப்ப உயர்வு எதனாலே வருகிறது? பேசுவதனாலே. செய்கின்ற கருவி கை, அதனால தெலுங்குல செய்யுனே பேர். பார்க்கின்ற கருவி கண், முகர்கின்ற கண் கருவி நாசி, கேட்கின்ற கருவி செவி, வச்சனிக்கின்ற கருவி நாக்கு. நமக்கு 10 கருவிகள் உண்டு. ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5. வாக்கு, பாணி, பாதம், பாய்

உபஸ்தம், இந்த நான்கும் கர்மேந்திரியங்கள், கர்மத்தை செய்கின்ற கருவிகள். மெய், வாய், கண், நாசி, செவி, இந்த அஞ்சும் ஞானேந்திரியங்கள். நம்ம வீட்டிலே அறிவு சம்பந்தமாக கணக்கு எழுதுவார் ஒருவர், பாத்திரங்களை விளக்கி வீடுகளை கூட்டிக் கொண்டு ஒருவர் இருப்பார். இது சாதாரணமான தொழில், கணக்கு எழுதுவது நுட்பம் வேண்டும். ஆகவே அறிவுடைய கூடிய குமாஸ்தா ஒருவன் வெறும் தொழில் மட்டும் செய்கின்ற ஒரு வேலைக்காரன். அதுபோல நம்முடைய உடம்பிலே 10 கருவிகள் இருக்கின்றன. ஞானத்தின் தொடர்பு கொண்ட ஞானேந்திரியங்கள் 5, வெறும் செயல்கள் மட்டும் செய்கின்ற கண்மேந்திரியங்கள் 5. மெய், வாய், கண், நாசி, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், தசேந்திரியங்கள். இந்த 5-10 இந்திரியங்களை அடக்கி ஆளுகின்றவர்கள் தான் பெரியவர்கள். ஐந்தவித்தான் ஆற்றல் என்பார் திருவள்ளுவர். பொறி புலன்களை வென்றவன் தான் பெரியவன். புலன்கள் போன வழியிலே போகின்றவர்கள் சிறியவர்கள். எனவே இந்த நாக்கு என்ற ஒரு கருவி ஞானேந்திரியத்திலும் சேரும், கண்மேந்திரியத்திலும் சேரும். அது ஞானேந்திரியத்திலே சுவையை உணர்கின்றது, கண்மேந்திரியத்திலே வச்சனிக்கிறது. திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் உண்டு, அது சங்க இலக்கியம் 10 பாட்டிலேயும் இடம்பெறுகிறது. திருமுறைகள் 12 11 திருமுறையிலே இடம்பெறுகிறது திருமுருகாற்றுப்படை என்ற ஒரே ஒரு நூல். அதுபோலே நாக்கு ஞானேந்திரியத்திலும் கண்மேந்திரியத்திலும் 2 இடத்திலும் இடம்பெறுகிறது. சிலருக்கு கார் ஓட்டுகிற டிரைவர் கணக்கு எழுதுவார், 2 வேலை செய்வார். அதுபோலே வச்சனிக்கவும் செய்கின்றது, சுவையும் உணர்கின்றது நாக்கு. நம்முடைய சரீரத்தில் நாக்கு ரொம்ப உயர்ந்தது. உடம்பிலே எல்லா பகுதிகளிலும் நரம்பு வைத்தான் இறைவன், 72,000 நாடி நரம்பு. கையிலே நரம்பு, காலிலே நரம்பு, இப்படி இந்த நாக்குக்கு மட்டும் நரம்பு வைக்கல. ஏன்? நரம்பு உள்ள பகுதி சுழுக்கி கொள்ளும். கழுத்து சுழுக்குது, கை சுழுக்குது, கால் சுழுக்குது. நாக்கில் நரம்பு இருக்குமானா பாதி பேச்சு நடக்காது. திடீர்னு நாக்கு சுழுக்கி கொள்ளும், விளக்கெண்ணை விட்டு உருகணும். வச்சனிக்கின்ற கருவியாக இருக்க நாக்கை இறைவன் நரம்பில்லாமல் படைத்தான். அவன் படைத்த நாவினாலே அவன் நாமங்களை சொல்லணும். ஆனால் தான் ஞானசம்பந்தர், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் ஷானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் அவின்றி ஏத்த பெறலாமே நல்வினையே. இந்த நாவினாலே அவன் நாமத்தை சொல்லணும். இன்னொன்று, ஆற்றிலே வெள்ளம் வரும், கால்நடை பிராணிகள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்து கொண்டு போய்விட்டனே என்று செய்தித்தாள் வரும். கால்நடை பிராணினா நாம என்ன நினைக்கிறோம்? ஆடு மாடு விலங்குகள் கால்நடை பிராணின்னு நாம கருதுகிறோம். ஏன்? காலால் நடக்குதா? நாம மட்டும் எதில் நடக்கிறோம்? நாமும் காலாலே நடந்து கொண்டு, ஆடு மட்டும் கால்நடை பிராணினா ஆர்வத்துக் கொள்வார்கள். காலினாலே நடப்பது ஒன்று. மனிதனுக்கு 3 நடைகள், 1 கால்நடை, 1 நாவினாலே நடப்பது நாநடை, இன்னொன்று மனதினாலே நடப்பது ஒழுக்க நடை. இந்த ஒழுக்கம் இல்லாதவங்களை கண்டு நடை தவறியாள் என்று சொல்லுவார். நடை பேசுகிறவன் இந்த நாவிலே நடப்பது ஒன்று, அதுதான் சிறந்த இலக்கியங்களை சொல்லுவது. அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியில் சொல்லுகின்றார், என் மக்களே, நீங்கள் காலினாலே மட்டும் நடக்கின்றீர்களே, விலங்குகளும் காலினாலே நடக்கின்றதே, நீங்கள் நாவினால நடவுங்கள் என்று உலகத்தாருக்கு உபதேசிக்கின்றார்.

0: நாயல் போயரமை புணர்வீர், நாமேல் நடவீர் நடவீர் இனியே.
1: அற்புதமான வாக்கு.
0: ஆகவே நாதினாலே நடப்பதற்கு பெருமை அதிகம். ஒவ்வொன்றுக்கும் அரசு உண்டு. மரங்களுக்கெல்லாம் அரசு அரச மரம், மலைகளுக்கெல்லாம் அரசு இமாச்சலம், நாகங்களுக்கு அரசு நாகராஜா ஆதிசேஷன், கஜங்களுக்கு ராஜா கஜராஜா ஐராவதம், தேவர்களுக்கு ராஜா தேவராஜா இந்திரன், அதே போல தியாகிகளுக்கெல்லாம் ராஜா தியாகராஜா, நடிகர்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா, பட்சிகளுக்கெல்லாம் ராஜா ககராஜா கருடாழ்வார், அதே மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் ராஜா மிருகராஜா சிங்கம். இப்பொழுதுதான் கவனிக்கணும், நான் படைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் வேணுமே, அந்த நாவுகளுக்கெல்லாம் ஒரு அரசர், அவர் தான் நாவுக்கு அரசர். அஞ்சு கண்டத்திலே உள்ள அத்தனை கோடி மக்களின் நாக்குக்கும் அரசர் நாவரசர், அவரை திருநாவுக்கரசர் என்று சொல்லிட்டு சேக்கலார் பாடுறார்.

0: அற்புதமான வாக்கு. திருநாவுக்கரசு வளரி திருத்தொண்டி நெறி வாழவரு ஞான தவ முனிவர் வாகீசர். ராவணன் விண்வழியாக போய்கொண்டிருந்தான். கைலாய மலைக்கு நேராக அந்த விமானம் தடைபட்டது. திருநந்தி தேவர் சொன்னார், அப்பா தசக்ரீவா, இது கைலாய மலை, இதை வளமாக போனார். அவன் மூர்க்கன், குரங்கு மாதிரி முகம் வச்சுக்கணும், எனக்கு புத்தி சொல்றாயான்னு. யாரால கட்டான்? நோரால கட்டான். இந்த மாடு நம்மை அறவுரை பகர்கிறதே என்ற சீற்றத்தாலே குரங்கு போலே முகம் வைத்து கொண்டு எனக்கு புத்தி சொல்லுகிறாயான்னா அந்த மூடன். நந்தி தேவர் குரங்கினாலே உன் நாடு நகரம் அழிய கடவுதுன்னு, அதனால தான் அனுமானால அழிஞ்சுது. இந்த மலையையும் மாட்டையும் பேர்த்து எரிவே நின்று இடும்பு பிடித்த அந்த கொடிய அரக்கன் விமானத்தை விட்டு இறங்கி 20 தோள்களினாலே பேர்த்து கைலாய மலையை அப்படி குலுக்கினான். மேலே இருந்த பிராட்டியார், சுவாமி மலையை அசைகிறது என்ன, ஒரு சின்ன பையன் மலை எடுத்து ஆட்டுகிறான் என்று அந்த இட திருவடியின் நகத்தை ஊன்றினார். மேலே என்ன இருந்தது? கைலாசம். அவனுக்கு கை லாசா போச்சு. மேலே கைலாஸ், அவனுக்கு கை லாஸ். ஓ என்று கதறி அழுதான். அதனாலே ராவணன் என்று பெயர் பெற்றான். ராவணன் என்றால் ரோதனம் செய்தவன் என்பது பொருள். 1000 ஆண்டு அழுதான். அங்கே வாகீச முனிவர் தவஞ்செய்து கொண்டிருந்தார். அப்பா தசக்ரீவா, அப்பா ராவண, மேலே இருக்கிற பெருமான் பாடலுக்கு இறங்குவான், நீ பாடுன்னு. அவன் சங்கீதம் பூரா, சங்கீதம் பூரா தெரிஞ்சவன் தம்பூரா இல்லை. சங்கீதம் பூரா தெரியும், தம்பூரா இல்லை. என்ன செய்வான்? 10 தலையிலே ஒரு தலையை கிள்ளினான், ஒரு கையை ஒடித்து மாட்டினான், நரம்புகளை மீட்டினான், சுருதி கூட்டினான், அற்புதமாக பாடுகிறான்.
1: சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நமே.

தேவதேவா மகாதேவா என்று உள்ளம் குழைந்து உருகி பாடினான். சுவாமி அருள் புரிந்தார். வெளியே வந்தான். வாளும் நாளும் கொடுத்து அருளினான். ராவணன் பாடி உய்ந்தனன், பண்டை இராவணன் பாடி உய்ந்தனன் என்பது தமிழ் வேதம். அவன் வாழ்ந்ததனாலே உலகம் தாழ்ந்தது. துஷ்டர்கள் வாழ்ந்தால் சாதுக்களுக்கு துன்பம். தேள் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்தால் 1000 பேரை கொட்டும். இந்த துஷ்டனை பாடி வாழ்வதற்கு துணை செய்தவர் வாகீச முனிவர். துஷ்டனுக்கு உதவி செய்தார் அந்த வாகீசர் தான் திருநாவுக்கரசராக வருகிறார். ராவணனுக்கு உதவி செய்த பாவம் நாவுக்கரசராக வருகிறார் என்று சேர்க்கிறார். வாகீசர்வா

அந்த திருநாவுக்கரசர் சுவாமியுடைய பெருமையை ஒரு நாவினாலே உரை செய்ய உண்ணாமை உணராத நான் எங்கனம் பாடுவேன் என்று திகைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். திருமுனைப்பாடி நாடு திருமுனைப்பாடி என்று ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டிலே இரண்டு சமய குறவர்கள் தோன்றினார்கள். பெரியவர்கள் தோன்றுகின்ற அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை வரும். மெய்கண்டார் தோன்றியதினாலே பெண்ணாகடத்துக்கு சிறப்பு. ராமானுஜர் அவதரித்ததினாலே ஸ்ரீபெரும்பூதூருக்கு சிறப்பு. சங்கரர் தோன்றியதினாலே காலடிக்கு பெருமை. மகான்கள் பிறந்தால் அந்த ஊருக்கு பெருமை. இப்ப திருமுனைப்பாடி நாட்டிலே இரண்டு மகான்கள் தோன்றினார்கள்.

0: தெய்வீகமான தமிழ்.
1: மரம் தரு தீ நெறி மாற மணி கண்டர் வாய்மை நெறி

ஆனால் நம்மளவோ பெருலையில் சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடு சீர்பாடு இரண்டு பெருமக்கள் தோன்றிய அந்த திருநாட்டை புகழ்ந்து பாடுவது மிகவும் அரிதுன்னு சொன்னார் சேக்கிழார். அத்தகைய திருமுனைப்பாடி நாட்டிலே எல்லா ஊர்களும் உயர்ந்த ஊர். அங்கே சைவ நெறி ஏழுலகம் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாமூர் திருவாமூர். ஏழு உலகங்களுக்கும் சைவ நெறியை பாலிக்கின்ற திருவாமூர் திருவாமூர் என்று ஒரு சிறிய திருத்தலம். அந்த திருவாமூரிலே

வேளாளர் குலத்திலே குறுக்கையர் குடியிலே புகழனார் புகழனார் என்று ஒரு பெரியவர் தோன்றினார். குறைந்தது நம்முடைய புகழ் 10 மைல் போகணும். தோன்றில் புகழோடு தோன்றுக, அகுதில்லார் தோன்றலில் தோன்றாமை நன்று. ஒருவர் வந்து ஒரு வீட்டில் அழைப்பார், சிங்காரம் சிங்காரம், இங்கே ஒத்துணை இல்லையான்னுவாங்க. பின்கட்டு அவர் வருவார், வாருங்க நான் இங்கே தான் இருக்கிறேன். பின்கட்டு சிங்காரம், முன்கட்டுக்கு தெரியாது, பேர் சிங்காரம், என்ன வாழ்வு. குறைந்தது 10 மைல் புகழை நீட்டணும். இவர் திக்கு எட்டும் புகழை நீட்டினார், புகழனார். அவர் மனைவியார் மாதினியார், மாதி இனியார், மாதி இனி யார், அவர்களை தவிர சிறந்த மாதி இனி யார். அத்தகைய மாதினியார் மணிவயிற்றிலே லட்சுமி தேவி தோன்றியது போலே

லட்சுமி தேவி போலே திலகவதியார் பிறந்தார்கள். பெண் உலகத்துக்கே அவர்கள் திலகம் போன்றவர்கள். 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் நடுவில் 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும். எது பெரியது எது சிறியது என்று கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற போல இருக்கக்கூடாது. அதை சேக்கிழார் சொன்னார்.

துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறி வாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரு மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் வந்து அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்து 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே சிவஞான கதிராக

சுவாமிகள் அவதரித்தார்கள். மருள்நீக்கியார் என்று பிள்ளை திருநாமம் இட்டார்கள். எல்லா கலைகளையும் கற்று உணர்ந்தார். சில பேருக்கு ஞானம் வருவது கற்பூர புத்தி, கற்பூரத்தில் தீ வைக்கிறார்கள். கொஞ்சம் பேருக்கு ஞானம் வருவது கரிப்புத்தி, அடுப்பு கறி கொட்டி மேலே கொஞ்சம் நெருப்பு வச்சு விசிறி விட்டாதான் கனையும். அப்படி காலை மாலை டியூஷன் வாத்தியார் வந்து கொஞ்சம் விசிறி விட்டாதான் மண்டையில் ஏறும். அதெல்லாம் கரிப்புத்தி. சிலது கதலித்தண்டு புத்தி. வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளோ சுலபம். 5-6 ஆண்டுகள் அந்த நாக்காலில் உட்காந்து பாலிஷ் போட்டுன்னு இருப்பேன். கற்பூர புத்தி, கரிப்புத்தி, கதலித்தண்டு புத்தின்னு. இவர் கற்பூர புத்தி. ஜென்மாந்திர சுகிருதம். பள்ளத்திலே வெள்ளம் வந்து தங்குவது போலே சகல கலைகளும் வல்லவராக ஆனார் மருள்நீக்கியார். அவருடைய உடன்பிறந்த தமக்கையார் திலகவதியாரை குலம் நலம் எல்லாம் பொருந்திய கலிப்பகையாருக்கு மனம் பேசினார்கள். இன்னும் திருமணம் ஆகவில்லை. அந்த கலிப்பகையார் சேனையிலே தளபதியாக இருந்தார். வடக்கே அரசர்கள் போருக்கு அழைத்ததனாலே அந்த கலிப்பகையார் வடநாட்டுக்கு போருக்கு போனார். இங்கே நோய்வாய்ப்பட்டு புகழனார் சிவன் திருவடி சேர்ந்தார். கணவனார் மாண்ட அந்த கணமே உயிர் விட்டு விட்டார்கள் மாதினியார். திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் மிக மிக வருந்தினார்கள். யார் ஆற்றும் நாளாற்றும்னு பழமொழி. அந்த நிலையிலே கலிப்பகையார் போருக்கு போனவர் உயிர் கொடுத்து புகழ் பெற்றார். அவருக்கு தம்மை மனம் பேசிய காரணத்தினாலே இனி யாரையும் மணக்க மாட்டேன் என்று நெருப்பிலே விடத் தொடங்கினார் திலகவதியார். தம்பியார் கோ என்று கதறி அழுதார். நீங்கள் மாண்டா நானும் மாண்டு போவேன்னு. தம்பியார் உளராக தம்பியார் வாழ வேண்டும் என்ற தயவினாலே அம்பன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி

திலகவதியார் கைம்பெண் விரதத்தை அனுஷ்டித்தார்கள். தேச நிலையாமை அறிந்த மருள் நீக்கியார் நந்தனவனங்கள் வைத்தார், திருக்குளம் வெட்டினார், பள்ளிகள் அமைத்தார், சிறந்த தண்ணீர் பந்தல் வைத்தார், அநேக அறங்களை செய்கின்றார்.

0: வேண்டுவன மகிழ்ந்தளித்தும் விருந்தளித்தும் நாவலர்க்கு வளம் பெருக நல்கியும் நானிலத்துள்ளோர் யாவருக்கும் தவிராத இகை வினை துறை நின்றாரு.
1: இதுவரை திருநாவுக்கரசர் இலக்கிய பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 10:02.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு எக்கறைக்கு அக்கறை. இங்கு நின்று பார்க்கையிலே அங்குள்ள நிலவெல்லாம் அழகு, அங்கு சென்று பார்க்கையிலே இங்குள்ள முட்களும் அழகு. பிரிந்திருக்கும் வரைதான் பிரமிப்புகள் எல்லாமே. கையில் இருக்கும் வாழ்க்கையை விடுத்து எட்டாத வானத்திற்கு ஏங்குவதையே. அதாவது பார்த்தீங்கன்னா, மனித மனத்தோட மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மிடம் இல்லாத ஒன்று தான் சிறந்தது அப்படிங்கிற நினப்பு தாங்க. அடுத்த ஒரு கைபேசி, அடுத்த ஒரு வேலை, அடுத்த ஒரு வாழ்க்கை என எல்லாமே தூரத்திலிருந்து பார்க்கும்பொழுது மிக அற்புதம் போலவும் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளே இல்லாதது போலவும் தோணும். ஆனால் அந்த இடத்திற்கு நாம் சென்று பார்த்தா தான் தெரியும் அங்கே இருக்கிற 1000 சவால்கள் ஒளிந்திருக்கின்றன அப்படின்னு. அதாவது பார்த்திங்கன்னா, சமூக வலைதளங்களில் அடுத்தவரின் மகிழ்ச்சியான தருணங்களை மட்டுமே பார்த்துவிட்டு நமது முழு வாழ்க்கையும் அவர்களோடு ஒப்பிட்டு இயங்குவது முதல் தவறுங்க. அறியாமை என்னும் மாயை, தூரத்து வெளிச்சம் எப்போதும் கவர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அது வெளிச்சத்திற்கு பின்னால் இருக்கும் இருளை நாம் கவனிப்பதே இல்லைங்க. திறமைகளையும் அமைந்த வாழ்க்கையும் நம்மளுக்கு நேசிக்க மறப்பதே மன அமைதியின்மைக்கு முதன்மை காரணம். ஆம்நேரில் இக்கரைக்கு அக்கறை. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் இக்கரைக்கு அக்கறை அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் நிறைய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 0436 என்ற முன்னிணைப்பு என்னோடு 231-231 மற்றும் 299-585 மற்றும் 299-489-80 அலைபேசி எண் 9566-42-7231 இந்த எண்களிலும் வரலாம். இது சிந்தனை அரங்கம். இக்கரைக்கு அக்கறை நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் நேயர் வணக்கம். வணக்கம்.
3: அரியலூர் மாவட்டம் உதயம்

0: சுப்பிரமணியன்.
1: உடையநத்தம் சுப்பிரமணியன் சார், சொல்லுங்க.
0: அக்கர பச்சைன்னு தான் சொல்லுறாங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த கரைக்கு போனோம்னா அதாவது மாட்டுக்காக சொல்லலாம்,
1: மாற்றத்துக்காகவா?
0: மாட்டு மாடு இருக்குங்கல்ல,
1: ஆமா,
0: இக்கரைச்சு அக்கறை பச்சை மாடு மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்தாண்ட போனா நல்லா
1: மேய்க்கலாம்
0: மேய்ச்சத்துக்காக. ஆனா அங்க போனாதான் தெரியுது இடைவெளிக்கு இடைவெளி பின்னு இருக்கும், அதுல மாடு மேயத்துக்கு இதை இதுல வாய வைக்கும், அதுல வாய வைக்கும், அதுல வாய்க்கும், ஆனா பயிரணும் பாரு. அதனாலதான் அக்கறை பச்சைங்கிறது.
1: சரிங்க.
0: ஆனா நடப்பு ஒரு இக்கறையிலே மேய்ச்சி கரெக்டா கொண்டு வந்து வீட்டுல கட்டலாம்.
1: அதே போலதான் வாழ்க்கையும்,
0: வாழ்க்கையே அப்படிதாங்க.
1: அங்க வாங்க,
0: எங்க போனாலும் இப்ப நீங்க சொன்னது மாதிரி அங்கங்கும் போனா தெரியும்.
1: ஆமா,
0: நம்ம இருக்கிற இடமே சரியான இடம்னு.
1: இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வும், பறப்பதற்கு ஆசைப்படக்கூடாது.
0: கூடாது.
1: ரைட்டுங்க,
0: நன்றி.
1: நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஒரு அவனுடைய வளர்ச்சியை தான் நம்ம பாக்குறோம், அவனுடைய முயற்சியை நம்ம பாக்குறதே இல்லையே.
1: ஏன் பாக்குறது நினைக்கிறீங்க?
2: ஏன்னா நம்மளோட மனசு வந்து பொறாமை அழுக்கு,
1: அது நீக்குவதற்கு என்ன பண்ணணும்?
2: அதாவது அந்த கிட்டையை மாற்றவனே இருக்கிற இடத்த இருக்கிறத விட பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அதாவது என்ன பண்றாங்க, சில பேர் என்ன பண்றாங்க, கிராமத்து வாழ்க்கையை விட நகரத்து வாழ்க்கைக்கு போனா நிறைய பொருளாதாரம் கிட்டலாம், கல்வி அறிவு தரலாம் பிள்ளைங்க, சரி பிள்ளைங்களுக்கு கல்வி அறிவு தரலாம் இல்லையன்னு சொல்லல, ஆனா பொருளாதார மேம்படி பூமா தேவி வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு கொடுப்பா, நெக்ஸ்ட் சூழல் மாதம் மாறுபட்டுக்கு இயற்கை இடர்பாடுகள் இருக்குது, அதற்காக இருக்கிற இடத்தையும் வீட்டை விட்டுட்டு சென்னைக்கு போறாங்க, சென்னையில போய் செட்டாறாங்க, சென்னை விளக்குவாயம் செலவு செட் ஆகுறாங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அவங்கள்ட்ட ஓட்டுறாங்க, அங்க ஓட்டுறது பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல, இது கண்கூட எந்த ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க எதையும் சொல்ல முடியாம இருக்கிறது இருக்காங்க, அதான் அவங்க இருக்கிறது தான் ஆசைப்பட்டு பார்த்து இக்கறைக்கு அக்கறைங்கிறது, இக்கறை இருந்து அக்கறையை பார்த்தா ரொம்ப பச்சையா தெரியும்,
1: நேரங்கும்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: இலக்குடியில இருந்து செந்தில்குமார்.
1: குளக்குடியா?
3: இலக்குடி. இலக்குடி.
1: ஆ சொல்லுங்க செந்தில்குமார்.
3: அது இக்கரைக்கு அக்கறை பச்சை. இருக்கிறத வந்து பழக்கத்துக்கு ஆசைப்படுறது. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, நம்மள்கிட்ட என்ன இருக்கு, நம்ம அதை அதை கொண்டு உள்ளதை கொண்டு நல்லது செய்ய வேண்டும்.
1: சரிங்க.
3: அதுதான்
1: நல்லது.
3: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சிந்தனை அரங்கம். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: ஹலோ.
1: ஹலோ, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: கருத்துவிதை இலக்கியை அறிவிக்கிறதுக்கு காரை பண்டவின் சிந்தனை அரங்கத்தை அன்பு அறிவிப்பதாரை வணங்குவது வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: ஐயா சொக்கலிங்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு 8:05 துள்ளி வரும் பாட்டில் வந்து பாட்டு கேட்டிருக்கீங்க, விடுதலை படத்துலேருந்து வழி நெடுகன்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்க, ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய குரல் பரணும், அவங்களுடைய குரல் பதிவு பண்ணணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால் அடுத்து வாங்க. வணக்கம். வணக்கம் சிந்தனை அரங்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து வந்துருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
5: திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் தையல் கலைஞன், சிட்டிமணி அணிகர தியாகராஜன்.
1: திருவாரூர் தியாகராஜன்.
5: திருவாரூர்
1: தியாகராஜன்.
5: அங்க போனா அது கிட்டயுமா அங்க உள்ள மாடு அங்க

0: இங்க எடுத்து திருப்பி பார்த்தா இங்க உள்ள மாடு இங்கே பண்ணி எடுக்கும். இதனால அக்கறைக்கு இக்கார பச்சை சொல்லி மாடே ஏமாந்துருது. அது மாதிரி உதாரணம் சார், ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு வெளிநாடு இங்க இருந்து போறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க, லட்சணங்க செலவு பண்ணிட்டு போய் பாத்தீங்கன்னா போன் அடிக்கிறாங்க, அடாப்பா அதுக்கு இங்கேயே பரவாயில்லப்பா, 100 ரூபா சம்பாரிச்சாலே போறோம்ப்பா, அக்கறைக்கு இக்கரே வைக்கா இருக்கும்பா, உண்மையிலேயே வேதனையா இருக்கு அதுக்கு. நம்ம ஊரே பரவாயில்ல, ஒரு 200 ரூபா சம்பாரிச்சா நிம்மதியா குடும்பம் ஓடும், அங்க இருந்து நம்ம லெட்டின்லயே மலையிலயும் பாத்தீங்கன்னா அவனுக்கு பரவாயில்லப்பா, அக்கறைக்கு இக்கரே வச்சாப்பான்னு சொல்றது என்னுடைய கருத்து.
1: சரிங்க,
0: வணக்கம்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது இக்கரைக்கு அக்கறை அப்படின்னா இந்த பச்சை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பழமொழியாக சொன்னதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி சிந்தை நேரம் தலைப்பாக எடுத்துருக்குறோம். அதாவது இங்கேருந்து பார்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய வாழ்வு வந்து எங்கேயோ இருக்காருப்பா, அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நல்லா வசதியாக இருக்கிறாரு, வாழ்கிறாரு போகிறாருன்னா அங்கே போய் பார்த்தா தான் அவருடைய அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் செய்த முயற்சிகள், அவருக்கு ஏற்பட்ட தோல்விகள், அதிலிருந்து அவர் மீண்டு வந்த வாழ்க்கை அப்படின்னு அவருடைய வெற்றிக்கு பின்னாடி ஏகப்பட்ட காயங்களும் வலிகளும் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் பார்க்காம இங்கேருந்து நம்ம அங்கே இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு யாரும் பேசக்கூடாதுன்னு நேயர்கள் சொல்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: உடையார் பாளையம் மஜின்.
1: சொல்லுங்க ஐயா.
2: இருப்பதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க தான் சார் இங்க அதிகம். அவன் வந்து இப்படி வாழ்றான், இவன் இப்படி வாழ்றான், நம்ம வீணா போயிட்டு இருக்கோமே புலம்பி தவிக்கிறோம்.
1: அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அஜிம் சார்
2: சொல்லுங்க சார்.
1: அந்த புலம்பி தவிக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க?
2: முயல்வதில்லையே
1: அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு உங்களுக்கு?
2: ஆமா சார், கரையில இருக்கிற கரைகளை கசடுகளை போக்கி செம்மைப்படுத்த முயலணும் சார்.
1: சரிங்க, சூப்பர்.
2: இக்கரையோ அக்கறையோ எக்கறையா இருந்தாலும் அத இருக்கிற இடத்தை சக்கரையா என்ன நினைச்சீங்க?
1: இக்கரை அக்கறை சக்கரை. ரைட், நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது பார்வைக்கு வந்து நமக்கு எல்லாமே பசுமையா தெரிஞ்சாலும் நாம வந்து அதை வந்து நம்ம கணக்கிட்டு பார்க்கணும். ஏன்னா வந்து அது அங்கே அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம்னு வச்சுங்களேன். ஆனா எல்லாமே ஒண்ணுதான். ஆனா நாம வந்து அதை பார்க்கிற பார்வையில தான் வந்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அங்க ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அதனால வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம எல்லாமே ஒண்ணுதான் நம்ம அப்படிங்கிட்ட வந்து அந்த பார்வையை வந்து நம்ம ஒரே நேர்கோட்டை எடுத்துக்கணும்னு சொன்னா வந்து எல்லாமே ஒண்ணுதான்.
1: சரிங்க ஐயா.
3: நன்றிங்க.
1: நன்றிங்க. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். நீங்க கொஞ்சம் வானொலி பெட்டிக்கு அந்தாண்ட வந்துருங்களேன். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
4: நாங்க தையல் வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அது திரும்ப உழைச்சி செஞ்சாலே வாழ்க்கையில முன்னேறலாம். வேலை வந்துட்டோம், அந்த வேலைக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க.
1: தானிக்கோட்டகம் தெற்கு. சொல்லுங்க ஐயா. முருகவேல்.
5: சார், ஆனா பறக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதே விட்டுடக்கூடாது சார்.
1: கரெக்டா சொல்லுங்க.
5: ஆமா. அப்புறம் வந்து சார் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அயலூர் போய் ஆமை பிடிக்கிறது, உள்ளூர்ல இருந்து ஓணாம பிடிக்கிறது நினைப்பாங்க
1: சார். சரிங்க.
5: நன்றி சார்.
1: நன்றிங்க. வணக்கம்.
6: அன்பான வணக்கம் சார்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
6: புத்தால மாறி முன்வழி என்ன மோகம்.
1: சொல்லுங்க.
6: இக்கரை சரியில்லை, அக்கறை சரியாகுமோ?
1: இன்றைய
6: தேடு, அது நன்றே தேடு, அதுவும் இன்றைய தேடு. அதான் சார் ஒவ்வொரு
1: சரி நன்றே தேடு, நன்றே தேடுன்னு சொல்றோம்ல, அதை வந்து நம்ம இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு இது தேர்ந்தெடுக்கிறோம், ஆனால் அது சரியில்லாமல் போயிடுது. சரி, அப்போ வந்து இதை விட அது நல்லா இருக்குன்ட்டு அங்கே போகலாமா?
6: அது போகக்கூடாது. அதுதான் அதுதான் சொல்றது, மனிதனுடைய ஆசையே அலை போல, அதன் மேலே நாம் எல்லாம் அதன் மேலே. முக்கிய காரணமாக ஆசை தான். இக்கரைக்கு அக்கறை போகணும்னா என்ன காரணம்? இங்க நல்லா இல்ல, அங்க நல்ல ஆசையினுடைய ஊர்னு போல் தானே உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நம்ம நவுத்திட்டு போகுது.
1: ஆமா.
6: அந்த ஆசையை வந்து குறைத்து நம்ம

0: போதும் நினைச்சிட்டோம்னா இக்கரைக்கு அக்கறை தேவையில்லையே. இந்த கரையில குளிச்சுட்டு நம்ம தெளிவா வந்துடலாமா? அந்த கரையில இப்ப குளிச்சாலும் அதே தண்ணி தானே ஓடுது, அங்கேயே அதே அதே உடல் தான் நம்ம உடல் நினைய போகுது. நம்ம அக்கறை தேடி போனோம் எங்கேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு மனதிலும் சார் மிகப்பெரிய தீபங்கள் ஏந்தி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த தீபம் வந்து மிகப்பெரிய அற்புதமான தீபம், அது வந்து ஒளிரும் இடத்தை பொறுத்தது. அது அதாவது வெட்டை வெளியில எரியும் போது வெளிச்சம் தெரியாது, அதே ரூம்ல கொண்டு நிப்பாட்டினே இருந்த ஒரு தீபத்தை ஏற்றினா வெளிச்சம் தெரியும். அதுக்காக வந்து நம்ம வந்து தீபம் சரியில்லையே, இந்த தீபத்துல நல்லா இருக்கு, அந்த வெளிச்சம் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம தேடி போக கூடாது. அந்த தீபத்துல அழகதான் நம்ம ரசிக்கணும். இக்கரைக்கு அக்கறை என்பது நம் மனதில் அளவில் வாசையை குறித்தோமானால் எல்லாமே நலமாக இருக்கும். என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன் சார்.
1: நன்றிங்க. அதாவது இக்கரைக்கு அக்கறை அப்படிங்கும் பொழுது நிறைய நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவர்களை பார்த்து நம்ம வந்து வாழக்கூடாது, நம்மளுக்கு என்ன வந்து இயற்கை படைக்கப்பட்டிருக்கிறதோ, நம்மளுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து கொண்டு சிறப்போடு வாழ முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லதாக தெரியும் அழகாக தெரியும் பசுமையாக தெரியும், ஆனால் அங்கே போனால் தான் எல்லாமே நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிறத நிறைய நேயர்கள் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.

0: ஆமாங்க, இங்கேருந்து பார்க்குறப்ப எல்லாமே அழகாக தெரியும், ஆனால் அங்கே வந்து பார்த்தா தான் அங்கே உள்ள நிலைமை புரியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இக்கரைக்கு அக்கறை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களின் நினைவிற்கு, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தாற்பாய்கள் ஓசைகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்ல அமுது தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம் வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இக்கரைக்கு அக்கறை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசி வாயிலாக சில நிறைய நேயர்களும் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்திலேயும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: செங்கில்கண்ணன் சேரலாம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதாவது இப்போ ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது பார்த்துக்கிட்டே இருக்கும், அந்தான புல்லு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மேய்ஞ்சிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தா தெரியும், நமக்கே தெரியும், மாடு மேய்க்கிறப்ப பார்த்தா தெரியும். அதாவது இருக்கிறத விட்டுட்டு அந்த வேலை பெரிய வேலையா இருக்குமா? அங்க போலாமா? இப்ப இங்க இருக்கோம், நம்ம வெளிநாடு போலாமா? அங்க போய் அதிகமா சம்பாதிக்கலாமா அப்படின்னு எண்ணம் வரும். அதாவது அறியாமையினால் அத வந்து எல்லாமே ஒண்ணுதான்.
0: இப்ப நம்ம அறியாமையா பேராசையா?
2: ஆசை, அதிக ஆசை, அறியாமை, ரெண்டுமே உண்டு.
0: ரெண்டுமே இருக்கா?
2: ரெண்டுமே உண்டு சார்.
0: ஏன் கேக்குறேன்னா, அறியாமை இருந்தா தான் பேராசை வரும். அதுக்கு தான் கேட்டேன்.
2: ஆமா சார், ரெண்டுமே உண்டு சார், இருந்தா அது வந்துடும். அதாவது சார், இப்ப ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவோம், கப்பல் நின்றுதான் இறங்கி தள்ளுற வேலை அப்படின்னு சொல்லுவோம். 10,000 சம்பளம் வரம்மா.
0: கப்பலை நான் இறங்கி தள்ளனா என் சம்பளத்தை யாரு வாங்குவாங்கன்னு
2: கேப்பாங்க. நன்றிங்க,
0: நன்றிங்க, சரிங்க, நன்றிங்க. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
3: ஏனுங்க வணக்கம்ங்க.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்திலிருந்து கணேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கணேசன், பேசுங்க.
3: ஆமாங்க, அதாவது இக்கரைக்கு அக்கறைனா இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு காக்காய் ஒரு கொக்கு ஒரு பரத்துல குடி இருந்திருக்கு. இந்த காக்கா கொக்கு நம்ம நினைச்சு விடிய கூட பறந்து போயிருப்பாரு. காக்கா காக்கா பாத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடியே ஒரு நாள் பறந்து போயிருந்திருக்கு, நம்மளுக்கு பின்னாடியே போவோம் அப்படின்னு.
0: சரி,
3: கண்ணு முழு விடிஞ்சு பார்த்ததுக்கு கடலுக்கு மேல பறந்ததுக்கு கொக்கு, காக்கா நல்லா பறக்க முடியாம கொக்கு காக்கா கீழே விழுந்துச்சு. அப்புறம் நினைச்சான், காக்கான்னு தெரிஞ்சா நம்ம ஒரு சுத்தி காவரு பறக்கிட்டு இருக்கலாம், ஆனா என்ன ஏதுன்னு கேட்காம அந்த கொக்கு பிராடி வந்து வந்து இப்படி மாட்டிக்கிட்டு முடிச்சு அப்ப முடிச்சான். ஏன்னா நம்ம வெளிநாடு போறோம்னா நம்ம என்னென்ன என்ன கூட கேட்காம அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக போயிடறது.
0: நல்லா தீர விசாரிச்சியா என்ன, இங்க சம்பளம், விசாவுடைய தன்மை என்ன, அதோடைய ஒரிஜினாலிட்டி என்ன, என்ன வேலை, அதுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க, அது வந்து விசாவில் இருக்கா, எல்லாம் நம்ம பார்த்து தான் போகணும்.
3: அதே மாதிரி என்ன புரிதல்

0: லாபம் போறதாங்க அப்படி மாட்டிக்கிட்டு
1: புளிக்கிறது சொல்லுங்க கணேசன்.
0: அந்த புரிதல் இல்லாம போறதுனாலதான் காக்கா பாரி மாட்டிக்கிட்டு அப்புறம் முழிக்கிறது அப்படி வாக்கு பக்கமா.
1: சரிங்க,
0: அதனால புரிதலோட தெரிஞ்சு போறது நம்ம சிறப்பா இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து.
1: ரொம்ப சிறப்புங்க, சிறப்பு. வணக்கம் சிந்தனை இறங்கும். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
1: சொல்லுங்கம்மா.
2: இக்கரைக்கு அக்கறை. அதாவது இக்கரையிலையும் மாடு மேய்ச்சிருக்கேன், அக்கறையிலையும் மாடு மேய்ச்சிருக்கேன். இதோடைய கதை எனக்கு தெரியாது. இப்போ நீங்க தலைப்பு கொடுத்ததுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஓஹோ, இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த தலைப்பு என்னன்னு?
2: ஆமா சார்.
1: சொல்லுங்கம்மா. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க. இப்போ வந்து நம்ம வந்து குழந்தைகள் வந்து இந்த மாதிரி வளர்க்கணும், அந்த மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா? அவங்கள மாதிரி வளர்க்கணும், இவங்கள மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா?
2: இல்ல சார், நான் வந்து நமக்கு பொறுமையதான் நான் வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு இன்னைக்கு அவங்கவுங்களும் ஒரு
1: நல்ல நிலைமையில இருக்காங்க.
2: நல்ல நிலைமையில இருக்காங்க.
1: அப்ப வந்து நீங்க அக்கறைக்கு இக்கரைக்கு அக்கறை அப்படின்னு பாக்காம வாழ்க்கையை நல்ல விதமா ஓட்டிட்டு இருக்கீங்க.
2: நல்ல விதமா ஓட்டுறேன். எப்படி கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாங்க, நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நான் வைக்கவே இல்லை.
1: நம்மளுக்கு என்ன முடியுமோ அதான்
2: அருமை.
1: அவங்கள பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது,
2: கவலைமே விடவே கூடாது. ஒரு குறை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைங்களை வளர்த்து நல்ல விதமா ரெண்டு நல்லா இருக்கிறாங்க.
1: நன்றி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இக்கரைக்கு அக்கறை அப்படிங்கிற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கடைசியாக பேசின ஒரு நேயர் கூட சொன்னாங்க, நம்ம வந்து அடுத்தவங்களை அப்படி இருக்காங்க பார்க்கக்கூடாது, நம்ம சேமித்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் பண்ணணும். இதை மாதிரி போ, அதை மாதிரி போ, அதாவது உனக்கு என்ன திறமை இருக்கோ, உனக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சு நீ அந்த இடத்துல வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. வணக்கம் சிந்தனை இரங்கம்.
6: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: ஐயா நீண்ட இருவருக்கு ஐயாவை நான் சந்திக்கிறேன். தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர். ஐயா
1: சொல்லுங்க. சேவியர் சார்.
6: ஐயா நலம் அறிங்கல்லையா?
1: நலம். உங்களோட பேசுவதில் மகிழ்ச்சி.
6: ஏன்னா உங்களோடய பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையணையா. ஏன்னா எல்லா நிகழ்ச்சியிலையும் நம்மள்கிட்ட வந்திருக்கேன், உங்க வாய்ஸ் நான் கேட்கலையா
1: இன்றைக்கு.
6: ஆமாங்கய்யா, உண்மையிலே இந்த வாய்ஸ் இருக்கு பாருங்க, இந்த வாய்ஸ் எல்லாருக்கும் வராதுயா.
1: ஐயா சந்தோஷம், நன்றி.
6: பெருமைக்காக பேசலையா.
1: சரிங்க ஐயா, சந்தோஷம், சந்தோஷங்க.
6: ஐயா இக்கரைக்கு அக்கறை பத்திய நகையா, ஒரு ஒரு சும்மா ஒரு குடும்பத்துல பொதுவாக சொல்றேன், ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கி நல்லா இருக்கிறது செஞ்சு நல்ல ஒரு நிலை மேல ஒரு ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருக்காங்க. பொதுவாக சொல்றேன்யா, அந்த அந்த பையன் அவனுக்கு கற்ற ஒரு மருமகள் இருக்கு பாருங்கய்யா, அது வந்து இக்கரைக்கு அக்கறை பத்தியா இருக்குய்யா. அதாவது
1: எல்லா மருமகளுமா இருக்கு.
6: என்னங்கய்யா
1: நீங்க 19 மருமகள் சொல்லும் போது எல்லா மருமகளும் அப்படி இருக்காங்க? உங்களை பொறுத்தவரை சொல்றீங்க இல்லையா, உங்களை பொறுத்தவரை சொல்றீங்க, உங்களை பொறுத்தவரை சொல்றீங்க. இல்லங்கய்யா உங்களை பொறுத்த வரைக்கும் 90% இது மாதிரி இருக்காங்கன்னு சொல்றீங்க. சரி சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இவ்வளவு இருக்கு.
6: ஆமாங்க ஐயா, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் மகிழ்ச்சியா எனக்கு.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கும் மிகவும் மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா.
6: வணக்கம்
1: சிந்தனை அரங்கம்.
6: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது.

0: கல்லூரியிலிருந்து அலோன்சர் ஆகி
1: சொல்லுங்க ஐயா, நல்லா ஃபோனை கிட்டக்க வச்சுங்க.
0: கிட்டத்தான்
1: சொல்லுங்க. இங்கே கொஞ்சம் எங்கேயோ நின்று பேசுகிற மாதிரி தெரியுது, அதுக்காக தான் கேட்டேன். இப்போ
0: ஹலோ.
1: ஆ வாங்க, இப்போ தான் கணீர்னு வருது குரல்.
0: அதாவது அக்கறைக்கு இக்கரைக்கு அக்கறை. அதாவது நம்ம விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்து ஆசைப்படக்கூடாது. நமக்கு கீழே உள்ளவர்கள் வாழ்வு எண்ணி பார்த்து அவர்களை விட நம்ம கொஞ்சம் மேல இருக்கிறோம்.
1: உனக்கும் கீழே உள்ளவர் கூட நினைத்து பார்த்து நிம்மதி தேடு.
0: நிம்மதி தேடு. அதாவது அருகில் இருக்கிற தலையை விட்டு விட்டு ஆகாயத்துல பறக்கிற கொடிய போய் ஆடி எட்டி எட்டு தாவிக்கிட்டு இருக்கோம்.
1: அதுக்கு தெரியல, பக்கத்திலேயே இருக்குன்ட்டு.
0: கீழே உள்ள இலையிலே அதே ருசி தான் இருக்கும், அங்கேயும் அதே தான் இருக்கும்.
1: அதாவது நுனி கரும்பை விட அடிக்கரும்பு தானே இனிப்பு.
0: அருகில் இருக்கிறத விட்டுட்டு ஆகாயத்தை எட்டி எட்டி பாவம் ரொம்ப சிரமப்படும்.
1: சிறப்பு.
0: அது மாதிரி வாழ்க்கையில நம்ம வந்து ஐயா இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும் ஐயா. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து பார்த்து நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும், உங்களை மாதிரி இருக்கணும். நம்மளால என்ன செய்ய முடியும், நம்ம எப்படி இருக்க முடியும்
1: அப்படின்னு பார்த்து இருக்கணும்.
0: வாழ்க்கை வந்து எப்பவுமே தூய்மையா இருக்கணும்.
1: சரிங்க,
0: ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க ஐயா, சிறப்பு. வணக்கம், சிந்தனை அரங்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? நீலமா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம். சொல்லுங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.
3: எப்பயுமே வந்து பக்கத்துல இருக்கிறத விட சார் தொலைவில் இருக்கிறது சிறப்பா தோன்றும் நமக்கு. எப்பயுமே அதனால பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு. கிட்ட போய் பார்த்தாதான் அதோட இது சரி. இந்த மனுஷ மனம் இருக்கு சார், தனக்கு கிடைச்சத வச்சு திருப்தி அடையாம மற்றவங்க வாழ்றத பார்த்து அப்படியே இயங்கும் மனசு.
1: அதாவது மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு பாட்டி இருக்கு.
3: ஆமா சார், ஆமா சார், இயங்கு சார் மனசு.
1: சரி,
3: நம்ம கிட்ட எவ்வளவு சிறப்பு இருக்குங்கிறத மறந்துட்டு இப்படி பண்ணும்.
4: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காரைக்கால் பண்பலி முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் இல்லையா, இன்னைய சிந்தனையங்கம் தலைப்பு இக்கரைக்கு அக்கறை அப்படின்ட்டு. அதுக்காக நிறைய நேயர்கள் அவங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. அதில் வந்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இக்கரைக்கு அக்கறை பற்றி என்பது தன்னிடம் உள்ளவற்றின் அருமை தெரியாமல் தூரத்தில் அல்லது மற்றவரிடம் உள்ளதை மிகச்சிறப்பாக இருப்பதாக நினைக்கும் மனித இயல்பை குறிக்கும் தமிழ் பழமொழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த பழக்கம் எனக்கு முன்னோர்கள்ட்ட இருந்ததுங்க. கடல் பகுதி வச்சுக்கிறேன், எங்கள் ஊரில் யாராவது என் தாத்தாவோட எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் அக்கறைக்கு போகிறேன் என்பார். ஆனால் இப்போ தான் இதை பற்றின எனக்கு செய்தி தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீது ராஜா, இக்கரைக்கு அக்கறை, அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஒப்பிடுவதை விட நமக்கான வாழ்க்கையை நாமே ரசித்து வாழ்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையும் நமக்கான இந்த வாழ்நாளும் மீண்டும் வராத ஒரு அழகான வாய்ப்பு, அங்கே இருந்தால் நன்றாக இருக்கும் என்று இயங்காமல் இங்கே இருப்பதே ஒரு வரம் என்று வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கலாவதி ராஜமோகன், அன்பான காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. காலையிலையும் அவங்களுடைய செய்திகள் வந்து நமக்கு சரியாக தெரியல, இதிலும் அன்பான காலை வணக்கத்தோடு முடிச்சிட்டாங்க. அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவர்களுக்கு நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம்

0: கிருஷ்ணா வழுவூர் பண்டார் என்ன சொல்லுங்கன்னா, பச்சை தான் ஆனால் எக்கரையும் இல்லாமல் வாழ்வது தொடர்வு தான் வெற்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இக்கரைக்கு அக்கறை நமக்கு கிடைத்த வேலை திறம்பட செய்வதால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை ஏவணி நகர் 5 ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை என்பது நாம் இருக்கும் இடத்தை விட மற்ற இடங்கள் அல்லது நம்மிடம் உள்ளதை விட மற்றவர்கள் வைத்திருக்கும் பொருட்கள் எப்போதும் சிறப்பாகவும் அழகாகவும் தெரிவதை குறிக்கிறது. தன்னிடத்தில் உள்ளதின் அருமை தெரியாமல் தொலைவில் உள்ளதை பார்த்து இயங்குவதை குறிக்கும். தன்னிடம் இருக்கும் வசதிகள் செல்வம் மற்றும் வாழ்க்கையை பார்த்து திருப்தி அடையாமல் அடுத்தவர்களிடம் இருப்பதையே பெரிதாகவும் சிறப்பாகவும் நினைக்கும் மனிதர்களின் மனநிலையை இது விளக்குகிறது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அப்பப்போ மனசு தோணும், நம்ம மனசு நம்ம ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு செயலிலும் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம். இல்லாததை பற்றி நினைத்து வாழ்வதை விட வருத்தப்படுவதை விட இருப்பதை கொண்டு சிறப்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும், அடுத்தவர்களை பற்றி நினைக்கும் போது நம் சந்தோஷம் பறிபோகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கையில் இருக்கும் கனி கசக்கும், காணாத தூரத்து கனி இனிக்கும், இருக்கும் இடம் புழுதியாய் தோன்றும், எதிர்வீட்டு தோட்டம் பூஞ்சோலையாய் தெரியும், ஆற்றின் இந்த கரையில் நின்று அடுத்த கரையை பார்க்கின்றோம், அங்குள்ள புற்கள் பசுமையாக மின்ன ஆசையோடு நாம் இயங்குகின்றோம், கரையை தாண்டி போன பின்புதான் உண்மை அங்கே புரிகின்றது, நாம் விட்டு வந்த இந்த கரையே அங்கே இருப்பவருக்கு பச்சையாக தெரிகிறது என்று மிக நீண்ட ஒரு வசனத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் புலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

0: இக்கரைக்கு அக்கறை. இந்த பாடல் சொன்ன வரிகளை நம்ம நினச்சி பார்த்தோம்னா இந்த தலைப்புக்கு பொருத்தமான பாடலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நேர்களை இக்கரைக்கு அக்கறை. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கண்ணா.
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது எப்பவுமே எல்லாத்துக்குமே வெளியில பார்க்கும்போது கஷ்டியா தான் தெரியும், உள்ள போய் புகுந்து பார்த்தா தான் தெரியும் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு.
0: அடுப்படி அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு அடுப்படி இருக்குல்ல, நம்மளுடைய அடுப்பங்கரை இருக்கு இல்லையா, அங்க சமைக்கிற பொருள் எல்லாம் டேஸ்டா இருக்கும். ஆனா அந்த அடுப்பங்கரையில போய் நிக்கும் போது தெரியும், வெங்காயம் வெட்டும் போது கண்ணு எரியும், மீன் இது பண்ணும் போது முள்ளு குத்தும். அடுத்தவர்களை பார்த்து கஷ்டப்படாம நம்மளுடைய இருக்கிறத வச்சு வாழணும் இல்லையா.
1: ஆமா ஆமா. அந்த விவசாயிகள் பாத்தீங்கன்னா எங்க பக்கம் பூராமே நல்ல பூர்வீக விவசாயங்களை கூட விலைக்கு கொடுத்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புனா வெளிநாட்டுக்கு போயிட்டு சரியான சம்பளம் இல்லைன்னு வந்து வீட்டுல வரும்போது எத்தனை வேதனை அடையறாங்க தெரியுமா.
0: இங்க வந்துங்க கொஞ்சம் அளவு கூட ஒரு நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான நடத்துவதற்கான ஒரு சிறு வருமானம் இருந்தால் கூட போதும், இங்கே இருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கலாம். சிக்கனமாக இருந்துன்னு சொல்லலாமா.
1: இல்லாதது என்னங்கண்ணா இருக்கு. அதாவது அக்கறைக்கு இக்கரை பத்தின ஒரு படம் கூட வந்திருக்கேன், முத்துராமன் ரவிச்சந்திர வச்சிருப்பாங்க. அத இப்ப கேக்குறவங்க எல்லாருமே செல்லில போட்டு பார்த்தா வரேன். அந்த படத்துல சொல்லாத மெசேஜே கிடையாது, நீங்க அடுத்தவங்கள பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கறத ரொம்ப சித்தரிச்சிருப்பாங்க. அந்த படம் எல்லாம் நாங்க திருவிழையில பார்த்ததுனாலதான் எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகணும், கொடுக்கப்பட்டது என்ன இறைவன் கொடுத்திருக்காரு அதை பத்தி நம்ம திருப்தி பட்டுக்கிட்டு அதுல வந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டாலே போதுமானது. குழந்தைகளை படிச்சு அடுத்த குழந்தைங்க நல்லா இருக்கு, நம்ம குழந்தை நல்லா இல்லைங்கிறது, மனைவிய குழந்தை சொல்றது, கணவன் மனைவிய சொல்றது, மனைவிய கணவன் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஒரு வெறுப்பு வெறுப்பான ஒரு உலகமா குடும்பம் மாறும். அதை விட்டுட்டு அதோட நடத்தி நம்மளுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து ஒருத்தர் கொடுத்த குருதோட வாழும்போது அந்த வாழ்க்கை வந்து ஒரு அன்பான வரபாட்ட.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றி. வணக்கம். சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து ரங்கசாமி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ரங்கசாமி சார்.
2: இக்கரைக்கு அக்கறை. முதல்ல இக்கரைக்கு அக்கறை செலுத்தணும். அத நாட்டம் வைக்கும், அதாவது வந்து அது பற்று அப்படின்னு சொல்ல
0: முடியுங்க.
2: பற்று வைக்க அதுதான் அக்கறை. அக்கறைங்கிறது அக்கறை செலுத்தணும். நம்ம அக்கறை உடம்ப அக்கறைய பாத்துக்கோங்கன்னு சொல்றோம் இல்லைங்க, அந்த மாதிரி.
0: ஆமாங்க.
2: அக்கறையை பார்த்து அப்புறம் தான் யோசிக்கணுங்க. இப்போ வணிக மடன் நான் வந்து இயந்திர விற்பனை நிலையம் வச்சுக்கிறேங்க, தையல் இயந்திர விற்பனை. முன்னோத்து வந்து நிறுவன ஆலை வச்சுக்காருங்க. பாத்தீங்கன்னா வந்து அவரு நல்லா சம்பாதிச்சுக்க இது பண்ற வச்சுட்டு அவரு இப்படி பண்றேங்க. இப்ப நான் பார்த்தா ரெண்டு பேருக்கு வச்சு வேலை வாங்குறேன், ஒரு மெக்கானிக்கு ஒரு பாதுகாருக்கு ஒருத்தர். அந்த பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 100-150 வேலை செய்யறாங்க.
0: நான்
2: பாத்தீங்கன்னா போனாட்டி போகட்டும், வேலை பிரச்சனை இல்லை. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த மெனுக்கு 21 மணிக்கட்ட இருக்கணுங்க அவரு. நான் அந்த வேலைக்கு போனேன் வச்சுங்களா, போய் பார்த்தேங்க, அதையும் போய் பார்த்தேன். நானும் நிறுவனத்தை வச்சு பார்த்தேன், இவன் நல்லா சம்பாதிக்க வச்சு பார்த்தேன், அதுவும் போச்சு இதுவும் போச்சுங்க. அப்புறம்தான் யோசனை, கம்மன் இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு அவர் மீண்டும் முயற்சி வந்தேங்க. அதனால
0: சிறப்பு
2: கிடைக்கு அக்கறை செலுத்துறது வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது தலைமை கருத்துங்க. ஒரு ஆசையை வச்சு கூடாது, அந்த ஆசையே அலை போல. அதான் நம்ம தடுமாற்றம் இழுத்தா செய்யுங்க. நம்ம கொள்கையில வந்து
0: நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆசை இருக்கலாம், பேராசை தான் இருக்கக்கூடாது இல்லையா.
2: அப்படிதான்.
0: சரிங்க, நன்றி.
2: வாய்ப்படுத்தும் சார். நன்றிங்க சார்.
0: நன்றி. வணக்கம். சிந்தனை அரங்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: சிவகங்கை மாவட்டத்துல இருந்து குமரப்பா. ஐயா இளையாங்குடியில இருந்து.
0: இளையாங்குடி?
3: இளையாங்குடியில இருந்து குமரப்பா.
0: சொல்லுங்க குமரப்பா.
3: ஐயா நான் இந்த இக்கரைக்கு அக்கறை பஞ்ச மாதிரி சிங்கப்பூர் போனேன் ஐயா சம்பாதிக்கிறதுக்கு. அங்க போனா இதை காட்டிலும் மோசம், கஷ்டமா உழைச்சா ஒரு காசு கிடைக்கும். அதை பார்த்தா அங்கேயே அதுக்கு இங்கேயே நம்ம ஊரே பரவாயில்லையா, நம்ம அந்த காசை கொடுத்து இங்க ஒரு மூலதனத்தை போட்டோம்னாவே அந்த சம்பாத்தியத்தை இங்க பண்ணிடலாம். நான் இக்கரைக்கு அக்கறை பற்றின அங்க போய் திரும்பி வந்து இப்ப மறுபடியும்
0: அக்கறை சீமை அழகினிலே மனம் ஆட கண்டேனேன்னு போயிட்டீங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஆமா போய் போய் அதுல அனுபவப்பட்டேன். இப்படித்தான் காசு இப்படித்தான் செலவழிக்கணும் இப்படித்தான் சம்பாதிக்கணும் இப்ப ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு வந்தய்யா.
1: ஆமா சிறப்பு சொந்த கதையே உங்களுக்கு வந்து ஒரு படிப்பினையா இருக்குது.
0: ஆமாங்கய்யா
1: நன்றிங்க ஐயா நன்றிங்க. வணக்கம் சிந்தனை அரங்கம்
2: சார். வணக்கம் ஆண்டிப்பாளையம் மதனசேகர்.
1: சொல்லுங்க ஐயா.
2: அப்பவே சொன்னாங்க சார், இந்த கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரடீஸ் இருக்காருங்களா, அவரு வந்து உன்னையே நீ அறிவாய் அப்படின்னாரு. நம்மள நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படாம போயிட்டு இருக்கலாம். அதே மாதிரி மனமே நமக்கு எஜமான். மனசை நம்ம அடக்கியால தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன் எந்த விதமான ஆசையும் வராது. அதே மாதிரிதான் இந்த கலிங்க போர்ல பாத்தீங்கன்னா அசோகர் என்ன பண்ணாரு, எல்லா நாடு பிடிக்கிற ஆசை இருந்து இந்த நாடு விட இன்னும் கொஞ்சம் நாடு சேர்க்கணும் சேர்க்கணும்னு போனதுனாலதான் பெரிய யுத்தம் வந்து கலிங்க போருக்கு பின்னாடி அவர் மாறிட்டாரு, சன்னியாசவே மாறிட்டாரு
1: பாருங்க.
2: அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய ஆசை. ஆசையே நம்ம பட்டோம், அதனால எவ்வளவு அழிவு ஏற்பட்டது எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்பதை உணர்ந்த பிறகுதான் அவர் வந்து இந்த ஆசைங்கிறதை விட்டாங்க.
1: அப்ப
2: அதே மாதிரிதான் சார் செய்யணும். அதே மாதிரிதான் ஆசையும் மனமும் நம்மளுக்கு தான் மெயின்.
3: இன்றைய
1: சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு இக்கரைக்கு அக்கறை. நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை காரைப்பண்பலை 100.3 பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய நேயர்களும் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துலேயும் நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. வணக்கம் சிந்தனை அரங்கம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம் சொல்லுங்கள். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
4: வணக்கம். வாழ்மங்கலம் திலகவதிக்கு சார். வணக்கம் சார்.
1: வாழ்மங்கலமா?
4: ஆமாம் சார்.
1: சொல்லுங்கம்மா.
4: அக்கறைக்கு இக்கறை பத்தி என்பது ஒருத்தவங்க இருக்கிறத வச்சே டெவலப் ஆகுவாங்க நல்ல வழிக்கு. ஒரு சிலர் இல்ல இருக்கும் ஆனா அவங்களால டெவலப் ஆக முடியாது, சில ஒரு பேர் சொல்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதான் என்னோட கருத்து சார்.
1: நன்றிங்கம்மா. அப்படியே கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுங்கிற மாதிரி ஒரு நாளே வாரத்தில் நச்சின்னு ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டாங்க. வணக்கம்
5: ஐயா. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி.
1: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கும் சொல்லுங்க.
5: நல்லது. அதாவது ஐயா, வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பத்தின அருமை புரியாது ஐயா. அதாவது இவங்க வீட்டுல நம்ம உபசரிச்சிருப்பாங்க, ஆனா இந்த வீட்டை விட அந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல போகும்போதுதான் தெரியும் ஏற்கனவே இருந்த வீட்டுல எவ்வளவு சிறப்பாக கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. எப்பொழுதுமே மனிதர்கள் ஒரு இடத்தை வைத்து கம்பேர் பண்ணி இன்னொருத்தர் தான் வசதி அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் இக்கறிக்கு அக்கறை பச்சை அப்படின்ட்டுன்னு உணருவாங்க. ஏன் இந்த குணம் வருது அப்படின்னா, பொதுவாக ரெண்டு காரணங்களுக்காக வருது. ஒண்ணு, அவங்களுக்கு திருப்தி இன்மை. அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறதுல இவங்க பண்ணறத விட அவங்க சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்லாக அவங்க நினைச்சுக்கிறது, அது ஒண்ணு. ரெண்டாவது,
1: நம்ம தான் பெரிய சூப்பீரியர் குவாலிட்டி உள்ளவங்க நினைச்சுக்கிறது.
5: ஆமா ஆமா, நம்ம நம்ம மேல இவங்களுக்கு அந்த அளவுக்கு அக்கறை இல்ல.
1: நமக்கு நம்ம மிஞ்ச யாரு இருக்கா, நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது.
5: அதேதான் இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நினைக்கிறதுனால இந்த குணம் வருது. ரெண்டாவது சார், எந்த ஒரு உறவுமே பாத்தீங்கன்னா அந்த உறவு எவ்வளவு செய்யறாங்க அப்படிங்கறத அவங்க உணர மாட்டாங்க. காரணம், இவங்க செய்ததை ஒரு விஷயமாகவே அல்லது பொருட்டாகவே மதிக்காததனுடைய குணம்தான் இன்னத்தவங்க ரொம்ப சூப்பரானவங்க நினைக்கிறது. இருக்கிறது என்ன செஞ்சிருக்காங்களோ உணர்வு பூர்வமாக உணர்ந்தோம்னா எப்பவுமே இவங்கதான் பெஸ்ட், இவங்களை விட யாரும் பெஸ்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு குணமாக வரும்.
1: உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் புகழ் பெறலாம் அப்படி செய்யலாமா?
5: கண்டிப்பா.
1: நன்றி. நன்றி.
5: நன்றி.
1: வணக்கம் சிந்தனை அரங்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
6: வணக்கம் சார், நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: திருப்பூரா?
6: சிவபுரி.
1: சொல்லுங்க.
6: சிவபுரி சமசுந்தரம் பேசுறேன். இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கும் போது நம்ம வந்து ஒருத்தர் இப்ப வெளிநாடு ஒருத்தர் போயிருக்காரு பார்த்தோம்னா, அவர் வந்து அங்க உள்ள சூழ்நிலை அவருக்கு என்ன கஷ்டம் ஏதுங்க.
1: வர நேயர்கள் முக்க ஒரு 75% பேர் வெளிநாட்டை பத்தி தான் பேசிட்டீங்க. ஆனா வெளிநாட்டுல போய் நல்ல சம்பாரிச்சு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சு வாழ்வாங்க வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் வெளிநாடு போனாலே கஷ்டப்படலாம் அப்படிங்கிறது கிடையாது.
6: வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபவம் இருக்கணும். முன்னாடி வந்து அவங்க போனவங்க யாராவது

0: அங்கே இருக்கணுங்க.
1: வேலை வந்து முக்கியங்க. நம்ம வந்து கட்டிட வேலை அப்படின்னு போகும்போது அது எந்த வேலை கொடுக்குறாங்கன்னு தெரியாது இல்லையா. இதே நம்ம ஒரு படித்து நம்ம வந்து அந்த அதுக்கான பயிற்சி எடுத்து அந்த வேலைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த வேலைக்கு போகிறோம்னு வச்சிங்க, நல்ல சம்பளத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய அறியாமைத்தனமாகவே மாட்டிக்கிறது, நம்மளுடைய அறியாமைத்தனத்தில் போய் மாட்டிக்கிறது.
0: அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி படிக்காமல் அந்த
1: ஏஜென்சி ஏஜென்சிகிட்ட சொல்லி ஏமாந்துடுறது.
0: மற்றவங்க போயிருக்காங்க, அவர் போய்
1: சம்பாதிச்சிருக்காங்க. வாங்க அங்கே வாங்க அக்கா, அங்கே வாங்க, அங்கே தான் அங்கே தான் ஆ ஆ
0: அவர் போய் சம்பாதிச்சாரு, நம்மளும் போனா சம்பாதிச்சுட்டு வரலாம் போறது. அங்க போய் பார்க்கும் போது அவர் அங்க வயல்ல எங்கேயாவது வேலையில விட்டுருவாங்க நினைக்கணும்னா பாத்துட்டு, ஒரு வாரத்திலே இங்க நம்ம பக்கத்துல நிறைய பேர் திரும்பி வந்துட்டாங்க. ஒரு வாரமே அங்க
1: இருக்க முடியல, இருக்க முடியல. சரி,
0: அப்புறம் வந்து கடனை வேற அடைக்க முடியாம அவர் ரொம்ப சிரமம்.
1: அதனால
0: வந்து நம்ம நீங்க சொல்ற மாதிரி போகும்போது அதுக்கு தகுதியான உள்ளவங்க போனா சம்பாதிச்சுட்டு வந்துடலாம்.
1: சரி,
0: எதுவுமே தெரியாதவங்க போய் அங்க என்ன பண்ண
1: முடியும்? லேபர் விசால போய் மாட்டுகிறோம், நிறைய பேர் இருக்கிறாங்க.
0: நிறைய பேர் மாட்டு.
1: நன்றிங்க, நன்றி,
0: நன்றி, நன்றி.
1: வணக்கம் சிந்தனை அரங்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கே அழைக்கிறீங்கம்மா?
2: எரவாந்தேரி கலாவதி ராஜமோகன்.
1: சொல்லுங்க.
2: நாம் இருக்கிற நிலையை விட மற்றவர்கள் இருக்கும் நிலை சிறப்பாக தோன்றும் என்ற மனித மனத்தின் இயல்பை குறிப்பதுதான் சார் அக்கறைக்கு அக்கறை பச்சை. தன்னிடம் உள்ளவற்ற அருமையை வந்து தெரியாது அவங்களுக்கு, ஏன்னா மற்றவங்க இருக்கிற பொருளை பார்த்துதான் இயங்குவாங்க. ஒரு கருத்து கிராமத்துல சொல்லுவாங்க, தங்கச்சி வந்து கொஞ்சம் கஷ்ட நிலையில இருப்பாங்களாம். அப்ப கஷ்டத்துல இருக்கும் போது அக்கா வீட்டுக்கு போனா நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு தங்கிட்டு வரும்னு சொல்லிட்டு கோரப்பாளத்து பாய தூக்கி தலையில வச்சுட்டு போனாங்களாம். அக்கா காரங்க எதுக்கு ஈச்ச மாய சுத்திட்டு வந்தாங்களாம், அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா அக்கா காரங்க வசதியா இருக்கிறாங்கன்னு இவங்க நினைப்பாங்க, அவங்க வந்து தங்கச்சி வசதியா இருக்காங்க வருவாங்க. அப்ப அக்கறைக்கு இக்கறை பச்சைங்கிறது இது கருத்தா, இந்த கருத்து வந்து பொருந்தும் சார்.
1: கண்டிப்பாங்க.
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. நேர்களே, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற தலைப்பில் நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை முகநூல் வாயிலாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இக்கரை அக்கறை உண்மையான பொருள் என்னவென்றால், தன்னிடம் உள்ள பொருளின் அல்லது சூழ்நிலையின் அருமை தெரியாமல் மற்றவர்களிடம் உள்ளதே சிறந்தது என்று நினைக்கும் மனித இயல்பை குறிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது காரைக்கால் வினோத்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளதை மதித்தல் நம்மிடம் உள்ள வசதிகளையும் வாழ்வையும் நிறைவாக எண்ணி மகிழ வேண்டும் என்பதை இப்பழமொழி உணர்த்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொன்னமராவதி புதுப்பட்டி மகி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கோவி இளவரசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயலட்சுமி இளவரசனும், எதையும் சரியாக புரிந்து கொண்டு சரியான தருணத்தில் செயல்படும் பொழுது இக்கரை அக்கறை வித்தியாசம் தெரியாமல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்றைக்குமே நம்மை விட மேல்மட்டத்தில் இருப்பவர்களை நாம் பார்க்கக்கூடாது, நம்மை விட கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை பார்த்தால் இப்போது இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும், குடும்பத்தில் ஒரு கூட இரண்டு பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை திறமைசாலியாக இருக்கும், ஒரு பிள்ளை டல்லாக இருக்கும். அப்படியா? இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பிள்ளையை உயர்வாகவும் ஒரு பிள்ளையை தாழ்வாகவும் நம்ம நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல தலைப்பு சார், மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நன்னிலம் சுப்பிரமணியன் சொன்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் இருக்கும் இடத்தை விட அடுத்த இடம் அல்லது மற்றவர்களின் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதாக தோன்றும், ஆனால் அருகில் சென்றால்தான் அதன் உண்மைகளை புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆயங்காரபுரம் பழனிவேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல முறையில் செய்வதை விட்டு அடுத்த வேலை நினைத்து கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்லாத இடம் தேடி எல்லோரும் ஆசை வரும், இக்கரை அக்கறை பச்சை என்ற பாடல் இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கிறது. நம்மிடம் இருக்கும் தங்கத்தின் மதிப்பை உணர்ந்து கொள்ளாமல் பிறரிடம் இருக்கும் பித்தளை பொருட்களை தான் நம் மனம் விரும்புகிறது. இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், நமது முன்னோர்கள் இயற்கையாகவே நாம் விளைவிக்கும் சத்தான உணவுப் பொருட்களை நமக்கு சமைத்து தந்து நமது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்தார்கள். அதனால் அன்றைய காலகட்டத்தில் உணவே மருந்தாக இருந்தது. ஆனால் இன்றோ நாமோ நாகரிக உணவுகளின் மீது கொண்ட மோகத்தினால் துரித உணவுகளை எடுத்துக்கொள்வதால் இன்று நமக்கு மருந்தே உணவாகிவிட்டது. இக்கரைக்கு அக்கறை மதிப்பை உணர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீரவநல்லூர் கருணாநிதி வந்து நிகழ்ச்சிகள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம், காமேஸ்வரம் செல்வி இவர்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது குத்தாலம் தேரடி தில்லிவிழாலன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படுவோம், அடுத்ததை நினைத்து இருப்பதற்கும் கலையாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை நம்மிடம் இருப்பதை வைத்து வாழ வேண்டும், அடுத்தவரை பார்த்து நாம் ஒரு நாள் வாழக்கூடாது, நமக்கு கீழே உள்ளவர்கள் நினைத்து வாழ வேண்டும் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஆர் பட்டணம் ரமேஷ், நாம் சிந்திக்கின்ற விதத்தில் தான் இருக்கிறது, இருக்கிற நிலை சிறப்பானதாக கற்பனையில் இருக்கின்ற நிலை சிறப்பானதா என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேட்டுப்பாளம் ரவி அப்படி வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அடுத்து பிரியா கண்ணன் புறவாச்சேரியிலேருந்து, அக்கறைக்கு

மனிதனுடைய எண்ணமே அலைவாயும், கருப்பாக இருக்கும் முகத்திற்கு வெள்ளையாகி வெள்ளை பவுடரை போட்டு அழகுபடுத்துகிறோம். அப்படியா, சிறப்பாக இருக்கிறவங்கலாம் பவுடர் போடுறதில்லையோ? வெள்ளையாக இருக்கும் தலைமுடிக்கு டை அடித்து கருப்பாக்கி கொண்டிருக்கிறோம். அது உண்மைதான். எதை செய்தாலும் இயற்கைக்கு மாறாக செய்கின்றது அனைத்தும். கொஞ்ச நாளைக்கு அழகாக இருக்குது சார், அப்புறம் வந்து அது இயற்கையோடு தான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கலை செல்வி செல்வம் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது காணல் நீர் போன்றது, போக போகத்தான் தெரியும். அதுபோல் இங்கு உள்ளதை விட்டு அங்கு போய் பார்த்தா தான் உண்மையிலே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட உள்ள அருமை நமக்கு தெரிவதில்லை, மற்றவர்கள் தொலைவில் இருந்து பார்க்கும்போது அழகாக தெரியும், அருகில் சென்று பார்த்தால்தான் அதனுடைய உண்மையிலே புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நன்னிலம் நாகை குமரன் சொல்லியிருக்காங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்கிட்ட ஏசி இருக்குன்னு வருத்தப்படுறதை விட நம்ம வீட்டு ஜன்னல் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் வருத்த வாசப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீட்டுக்காரவங்க வந்து ஆட்டோவில் போகிறாங்களே அப்படின்னு ஆதங்கப்படுத்த விட நம்ம சைக்கிளில் போகிறது தாங்க மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு நல்லதாக இருக்கும்

அதாவது இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு இக்கரைக்கு அக்கறை அப்படிங்கிறனால நிறைய நேயர்கள் வந்து அங்கே தங்களுடைய கருத்துக்களை மிக சிறப்பான முறையில் பதிவு பண்ணியிருக்காங்க. முகநூல் பக்கத்துலையும் நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு நிறைய கருத்துக்களோட வணக்கம் தொழில் நிகழ்ச்சிக்காக காத்திருக்காங்க அறிவிப்பாளர் ஈஸ்வரி முத்து அவர்கள். அவர்களுக்கு வழிவிட்டு வாய்ப்புகள் வசந்தமாகும் பொழுது மீண்டும் சந்திப்போம். நேரிலே உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் அன்பிற்கினி அறிவிப்பாளர் ஆர்ஜே ஆர் செந்தில் குமரன்.

நேயர்களே, இன்றைய சிந்தனை துளி, தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணிக்கார்.

நேர்களை இனி கேட்கலாம் வணக்கம் தோழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல இனிய தருணங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இப்புவியில் பிறந்த மங்கையர்கள் மனம் பேசும் நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறதுக்கு தோழிகளும் கேட்டு ரசிக்க மற்ற நேயர்களும் ஆவலாக இருக்கின்றீர்களா? இன்றைக்கு தோழிகள் பகிரப்போகிற விஷயம் இந்த தலைப்பில் தாங்க. உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் முதலில் அதை யாரிடம் சொல்ல நீங்கள் விருப்பப்படுவீர்கள்? உங்கள் வாழ்வில் அரிய வாய்ப்புகள் தேடி வரும் பொழுதும், பெரும் வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுதும், உங்கள் நலனில் அக்கறை கொண்டவரின் மனிதர்களிடம் நிச்சயமாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். அப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் உங்களது நலன் விரும்பி யார், யாரிடம் முதலில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய வெற்றி நல்லதையும் சொல்லி பகிர்ந்து கொள்வீர்கள்? உங்கள் கருத்துக்களை பகிர அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368 என்ற முன் இணைப்பு எண்ணுடன் 231231 மற்றும் 299480 அல்லது 299580 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் தோழிகளுக்காக பண்பலையோட பக்கத்தில் நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டு இருக்கோம். அந்த போஸ்டரையும் உங்களோட என்ன கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கால் பண்ணுங்க. மகிழ்ச்சியாக பேசி இந்த நேரத்தினை நாம் இனிமையாக்குவோம். இது வணக்கம் தோழி நிகழ்ச்சி. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் ஒரு பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்தால் முதலில் அதை யாரிடம் சொல்ல விருப்பப்படுவீர்கள்? இதுதான் உங்களது தலைப்பு. உங்களது எண்ண ஓட்டங்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் முதலாவதாக இணையும் தோழி யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கமா.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
5: திருத்துறைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: ஆ, நல்லா இருக்கம்மா தேவி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? நாங்க ஃபேஸ்புக்கில் உங்களுக்காக ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் முதலில் அதை யாரிடம் சொல்ல விருப்பப்படுவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, இப்ப குழந்தைகள்கிட்ட சொல்றீங்க.
5: ஆமா, இப்ப என் பையன், ஒரு பொண்ணு கூட ரொம்ப பேச மாட்டா, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால எப்போதுதான் பேசுவா. பையன் டெய்லி பேசுவான் மேடம். பையன் கிட்ட எதுவா இருந்தாலும் அவங்கிட்ட நான் சொல்லிடுவேன், அதே மாதிரி அவனும் அங்க என்ன நடக்குதா என்கிட்ட சொல்லிடுவான் மேடம்.
4: அப்படியா, சரிம்மா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: மறுமலர்ச்சி படத்துல இருந்து நன்றி சொல்ல. உங்களுக்கு நன்றி சொல்றேன் மேடம், முதல் நேரா லைன் கொடுத்ததுக்கு.
4: சரிம்மா, சரிம்மா, நன்றிமா. பாடல் வருது, கேட்கலாமா?
5: கேட்கலாம் மேடம். நன்றி மேடம்.
4: நன்றிமா.

0: இணைந்திருக்கின்றோம் நேயர்களை. வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் தோழி யார் என்று பார்க்கலாம். ஹலோ,
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: சங்கரி.
0: சங்கரி சொல்லுங்கம்மா.
1: படம் மாமன், பாடல் கல்லாலியே 100.3.
0: ஓகே, நாங்கள் உங்கள் வந்து வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் முதலில் அதை யாரிடம் சொல்ல விருப்பப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சங்கரி சொல்லுங்கம்மா, நீங்கள் யார்கிட்ட சொல்ல விருப்பப்படுவீங்க?
1: முதல்ல என்னோட தம்பிக்கு தான் தோழி சொல்வேன்.
0: அப்படியா?
1: ஆமாம் தோழி.
0: உங்கள் தம்பி ரொம்ப பிடிக்குமா?
1: ஆ, ரொம்ப பிடிக்கும். வெற்றியோ தோல்வியோ எதை வேணுமா, ஒளிவு மறைவில்லாம நான் சொல்றது என்னோட தம்பிகிட்ட தான் தோழி.
0: ஓகே, உங்க தம்பிகிட்ட தான் நீங்க ஷேர் பண்ணுவீங்க.
1: ஆமா தோழி.
0: சரிமா சங்கரி, பாடல் வருது கேக்கலாமா?
1: ஆ, மகிழ்ச்சி தோழி.
0: ஆ, நன்றிமா.
1: நன்றி தோழி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்டைல்ஸ் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நேயர்களே, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சோ

0: அமது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நேர்களை, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்கள் மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.

0: களிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: நேர்களே, நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியில். வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் அடுத்த தோழி யார் என்று பார்ப்போம். ஹலோ,
3: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கமா, சொல்லுங்க.
3: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கமா தனலட்சுமி.
3: எனக்கு ஜீன்ஸ் படத்துல இருந்து கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தம் இல்லை.
0: சரி, அது சொந்தம் இல்லை பாட்டை கேட்டுருவோம். இன்னொன்னு வந்து உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோமா, உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் முதலில் அதை யாரிடம் சொல்ல விருப்பப்படுவீர்கள்?
3: எங்க தாய் தந்தையிடம் சொல்லி நான் பெருமைப்படுவேன் மேடம். எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சாலே அவங்கதான் அதுல கண்டு மகிழ்வாங்க. அதை அவங்க மகிழ்றாங்கன்னு கேட்டு நானும் அதை மகிழ்ச்சி
0: அடைவேன்.
3: அது எனக்கு ஒரு பெருவிதமாவும் இருக்கும், அவங்களும் சந்தோஷப்படுறாங்களே ஒரு எண்ணங்கள் வரும். அது அளவில்லாம மகிழ்ச்சி மேடம்
0: உங்களுக்கு.
3: ஆமா மேடம்.
0: சரிம்மா, பாடல் வந்து கேட்கலாமா?
3: கேட்கலாம் மேடம்.

0: வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிகழ்ச்சியோடு இணையும் அடுத்த தோழி யார் என்று பார்க்கலாம். வணக்கம் தோழி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: அகலங்கண்ணிலிருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்கம்மா மகேஸ்வரி.
1: கண்டுகொண்டேன் என்ற படத்திலிருந்து எங்கே எனது கவிதைங்களை பாட்டு வேணும் மேடம்.
0: சரிம்மா, இன்னைக்கு நாங்கள் வந்து வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம், உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் முதலில் அதை யாரிடம் சொல்ல விருப்பப்படுவீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். நீங்கள் யார்கிட்ட சொல்ல விருப்பப்படுவீங்க?
1: எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட தான் மேடம் முதல்ல சொல்லுவேன்.
0: ஆ,
1: அதுக்கப்புறம் அம்மா அப்பா தம்பிங்கள்கிட்ட சொல்லுவேன்.
0: ஆ,
1: சொல்லி மகிழ்ச்சி மேடம்.
0: சரிம்மா, சரி சரி சரி, பாடல் வந்து கேட்கலாமா?
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றிம்மா.

நேயர்களே, வணக்கம். தோழின் நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் நாம் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் அதை முதலில் யாரிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள நினைப்பீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நம்ம தோழிகள்லாம் நிறைய வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை இப்போ நம்ம படிக்கலாம். கொடைக்கால் பாளையம் ஃபைரோஸ் பானு வந்து, இனிய காலை வணக்கம் தோழி, எனக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் அதை முதலில் என் கணவரிடம்தான் சொல்லுவேன். ஏனென்றால் என் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் முக்கியமான ஊக்கமும் ஆதரவும் உறுதியும் அவருடையது தான். நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையை எனக்குள் விதைத்தவர் என் கணவர். அதனால் என் வெற்றி செய்தியை முதலில் அவரிடம்தான் பகிர்வேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக காரைக்கால் நளினி, என் குடும்பத்தாரிடம்தான் நான் முதலில் மனம் விட்டு என் செய்தியை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, எனக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் அந்த வெற்றிக்காக உழைத்தவர்களுக்கும் எனக்கு துணையாக நின்றவர்களுக்கும் தான் முதலில் நான் நன்றி சொல்வேன் அப்படின்னு இவங்க தன்னோட கருத்தை பகிர்ந்துருக்காங்க. அடுத்தது ஐயாவடி கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய வெற்றி கிடைத்தால் வெற்றிக்காக என் கூட பயணித்தவர்களுக்கும் முதலில் நான் நன்றி சொல்வேன், பிறகு என் குடும்பத்தாருக்கு நன்றி சொல்வேன் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பகிர்ந்துருக்காங்க. அடுத்து வந்து நந்தினி சுரேஷ், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருபுவனத்தை சேர்ந்தவங்க இவங்க, என் குடும்பத்தாரிடம்தான் சொல்லுவேன், எனக்கு மனம் சந்தோஷமாக அப்பொழுதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் வந்து, என் கணவரிடம்தான், ஏனென்றால் எனக்காக அனைத்து விடயங்களிலும் எனக்கு துணையாக நின்று ஊக்குவிப்பவர் அடுத்து என் தோழிகளுக்கு அப்படின்னு தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்காங்க. அடுத்தது நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுட்டு நாம் தோழிகளை சந்திக்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் தோழி யார் என்று பார்ப்போம். வணக்கம் தோழி.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கமா, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் காட்டுமன்னா இருக்கையிலேருந்து கோமதி பேசுறேன் மேடம்.
2: ஆ, சொல்லுங்கம்மா கோமதி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு வந்து தூங்காதே தம்பி தூங்காதே, அந்த படத்துல இருந்து சும்மா நிக்காதீங்க அந்த பாடல் கொடுங்க மேடம்.
2: ஆ சரி, ஓகேம்மா. இப்ப நாங்க வந்து முகநூல் பக்கத்துல ஒரு தலைப்பு ஒண்ணு கொடுத்துருந்தோம்ல உங்களுக்காக. உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் நீங்கள் அதை முதலில் யாரிடம் பகிர்ந்து கொள்வீர்கள்?
3: ஃபர்ஸ்ட் என் பொண்ணுகிட்டதான் மேடம் சொல்லுவேன். ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த வெற்றி கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் என் பொண்ணுகிட்டதான் சொல்லுவேன்.
2: உங்க பொண்ணுகிட்டதான் நீங்க சொல்ல விருப்பப்படுவீங்க?
3: ஆமா ஆமா, விருப்பப்படுவேன்.
2: சரிம்மா, உங்க பொண்ணு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
3: ஆமா ஆமா, பொண்ணு தானே உயிரே.
2: சரிம்மா, சரி சரி சரிம்மா. பாடல் வந்து கேட்கலாமா?
3: கேட்கலாம் மேடம். நன்றி மேடம்.
2: நன்றிம்மா.

இணைந்திருக்கின்றோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. நேர்களே, நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நேர்களே, நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவ்விரு நிகழ்ச்சியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்களே, வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் அதை முதலில் யாரிடம் சொல்ல விருப்பப்படுவீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நமது நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். அனப்பப்பேட்டை ஜோதி, எனக்கு வெற்றி கிடைத்தால் என் கணவரிடம் முதலில் தெரிவித்து மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, எனக்கு பெரும் வெற்றி கிடைத்தால் நான் தினமும் வணங்கி மகிழும், என் தெய்வத்திடம் சொல்லி மகிழ்வேன். உழைப்பு என்னுடையதாக இருந்தாலும் வெற்றி இறைவனையே சேரும். எனக்கு வெற்றி எல்லாம் கிடையாதுங்க, அது வேற விஷயங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, எனக்கு வெற்றி கிடைத்தால் முதலில் எனக்கு வழிகாட்டியவரும் அப்புறம் மற்றவர்களோடும் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, அதம்பார் கலைச்செல்வி, இனிய வணக்கம் தோழி, எனக்கு வெற்றி கிடைத்தால் என் அப்பா அம்மா என் கணவரிடம் கூறி மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், நான் நினைத்த காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தால் முதலில் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு என் அம்மாவிடம் சொல்லி மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, விஜயலட்சுமி இளவரசன், இவங்க பஞ்சநதி குலத்தை சேர்ந்தவங்க. இவங்க என்ன கருத்து பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு கிடைத்த பெரும் வெற்றியை முதன் முதலில் என் குடும்பத்தினருக்கும் அந்த வெற்றிக்கு துணை நின்றவர்களுக்கும் தெரிவித்து சந்தோஷம் அடைவேன், நன்றி மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், முதலில் யாருக்கு, எனது கணவருக்குத்தான் இந்த செய்தியை சொல்லணும், அப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் உறவினர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததா, புதுப்பட்டி பொன் அமராவதி மகிங்கிறவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியார், அன்பு தோழிக்கு இனிய காலை வணக்கம். எனக்கு பெரிய வெற்றியானாலும் சிறிய வெற்றியானாலும் நான் என் கணவரிடம்தான் முதலில் சொல்வேன், என் உற்று தோழன் அவர்தான், நன்றிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், எனக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் முதலில் அந்த மகிழ்ச்சியை என் கணவருடன் பகிர்ந்து கொள்வேன், பின்னர் என் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை சித்ராதேவி, அன்பு தோழிக்கு வணக்கம். எனக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் முதலில் எனது கணவரிடம்தான் சொல்லுவேன், எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் தோழி யார் என்று பார்ப்போம். ஹலோ,
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
1: உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: சந்தோஷமா இருக்கா? சரி, நாம ஒரு கேள்விக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம், அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைத்தால் அதை முதலில் யாரிடம் நீங்க பகிர்ந்துப்பீங்க?
1: நான் அப்பா அம்மா கிட்ட தான் மேடம் பகிர்ந்துக்குவேன்.
0: சரிம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க.
1: வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடித்தருக்குல இருந்து பூங்கொடி அறிவரகம் பேசுறோம் மேடம். உயிரிலே கலந்தது அப்படிங்கிற படத்துல இருந்து.
0: நன்றிமா.

ஈஸ்வரன் 1255 பன்னிசை. விரல் மாறன் என தொடங்கும் பாடல், பாடியவர் எஸ் ஜானகி அவர்கள். 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தென்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். காரைக்கால் கிழக்கா சக்கொடி, ஓய்வு பெற்ற தலைமை சிரசுதார் ஜி கலைச்செல்வி அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3 மணிக்கு லைக் ஷேர் கமெண்ட். 4 மணிக்கு ஊரும் உறவும், காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவாடை கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலை. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். அலையோசை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேளை, 6 மணிக்கு பன்னிசை முந்து தமிழ் என தொடங்கும் பாடல், பாடியவர் கிருபானந்த வாரியர் அவர்கள். 6:20 நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசைத்துறையை, 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மதிப்பு கூட்டலும் மகிழ்ச்சியான வாழ்வும், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அழிசிக்குடி கிராமம் எஸ் ராஜதுரை அவர்களுடன் நேர்முகம், 8 மணிக்கு காற்றில் வரும் கானம், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி.

காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இதுவரை அறிவிக்கப்பட்டவை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் ஐ இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
2: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழ் இசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6
1: இன்னிசையாய் உலாவரும்
3: பன்னிசை.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்கவிருப்பது மனதில் நின்றவை. நேயர்களின் கடித விருப்ப கானங்கள் விழாவிரும் மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு பண்பலைக்காக நாம் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலுக்கு விருப்பம் ஆடிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், மேனக்குடி எம் கே முருகேசன், அரவிந்தன், சாந்தி முருகேசன், கலாவதி, ராஜலட்சுமி, ரேவதி, விஜயா, நிஷான், ஹலீம், கொள்ளிடம் காமராஜ், குபேந்திரன், அலிவலம் ஜெயலட்சுமி, கணேசன், பேரளம் செந்தில்கண்ணன், ஷோபா, ஆபர்ணா, பிரவீன், சாந்தா இவர்களின் கடித விருப்பமாக ஒழிக்கும் பாடல் ஆலவந்தான் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், சுஜாதா இணைந்து பாடியது. வைரமுத்துவின் வரிகளில் ஒழிக்கிறது.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 மணிக்கு திருவாரூர் புலிவலம் காமராஜ் புட்ஸ் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒலி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் புலிவலம் காமராஜ் புட்ஸ் மற்றும் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
7: கேரட் மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
8: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலி நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
11: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB.

0: திருச்சி.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக காரை பண்பலை 100.3 நாம் அணிந்திருக்கிறோம். நேரம் 12:21:40 ஆகிட்டிருக்குங்க. நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன், நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், தேனி ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், ஆண்டிப்பாளையம் மதனசேகர், எழிலரசி தீபக் வெங்கடேஸ்வரன், வினுப்ரியா, தீபிகா, குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜரீனா, ஆசிஃபா, ஆசிக், வித்யாசாகர் இசையில் வைரமுத்துவின் வரிகரில் ஹரிஹரன் மகாலட்சுமி இணைந்து பாடியது வேதம் திரைப்படத்திலிருந்து.

0: சொல்லாமது நிகழ்ச்சியை வழங்குற அமிர்தா சூப்பர் ஸ்டோர் ஸ்நாச்சர் கோவில் மற்றும் மயிலாடுதுறை காமாட்சி ஜுவல்ஸ்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை வடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நாளை இரவு 7:30 மணிக்கு காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியை வழங்குற ONGC காவிரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனதில் நின்றவை காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருக்கிறது.

0: பண்பலையில் நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் நிகழ்ச்சினை வழங்குவோர் நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் பறவை அன்னை ஏஜென்சிஸ்.
1: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தாசு போஸ்டர்ஸ் மயிலாடுதுறை ஏசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்.

நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடல் மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், முகப்பேர் பிரேமாவதி கஜேந்திரன், வில்லிவாக்கம் மகேஸ்வரி குபேந்திரன், கொளத்தூர் கஸ்தூரி வன்னை கணேசன், வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் இந்திராணி காமராஜ், லால்குடி கஜலட்சுமி ராஜேந்திரன், மணலூர்பேட்டை சொரூபராணி ராஜசேகர், வேட்டவலம் குமார் விஜயா, செங்கம் புனிதா சுகுணா, சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி, குரத்தங்குடி கிருஷ்ணா,

திருவாரூர் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மரகதவேலன் சுகன்யா அருள்மொழி அரசன் ஸ்ரேயாஸ்ரீ திருமழிசை புனிதா அபி சுபா பழையவளம் உமாதேவி திருவாரூர் கந்தசாமி செல்லம்மாள் வடக்கு வீதி வேலாசெந்தில் திருக்கடையூர் கணேசன் சுந்தர் இவர்களின் விருப்பமாக 12B திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மனதில் என்றவை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக அடுத்து வரும் பாடல் வில்லன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா பாலா இணைந்து பாடியது வித்யாசாகர் இசையில் வைரமுத்துவின் வரிகளில். பாடலுக்கு விருப்பம் கங்களாஞ்சேரி முருகேசன், மைத்ரி முருகேசன் இனியா, சூரனூர் காமாட்சி சுப்பிரமணி, ஜனனி செந்தில், வேணி சதீஷ்குமார், கவின் நதீன் மித்ரன், விலமல் தியாகராஜன், கமலேஷ் கமலப்பிரியா, குறிச்சிமலை டி பாஸ்கர், திருபுவனம் லக்ஷ்மி ரவி, சத்யபாமா, அலமேலுமங்கை விஜயன் இந்த நேயர்களின் விருப்பமாக

0: ஒலித்த பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது இன்றைய மனதில் நின்றவை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த பண பரிவர்த்தனை முறை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் UPI பண பரிமாற்றம் தொடர்பான மக்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 25 தொடங்கப்பட்ட UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தற்போது 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 2016-17 நிதியாண்டில் 1,78,00,000 இருந்த UPI பண பரிவர்த்தனை எண்ணிக்கை சென்ற நிதியாண்டில் 24,162 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2016 7,000 கோடி ரூபாயாக இருந்த பண பரிவர்த்தனை சென்ற ஆண்டு 3,314,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட 11 நாடுகளில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பண பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிறு வணிகர்கள் முதல் கடைகள், வர்த்தகர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் வரை பண பரிவர்த்தனைக்காக UPI பண பரிமாற்றத்தை பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தில் UPIயின் பங்கு முக்கியமானது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் மூலம் சிறு வணிகர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைக்கு இது எளிதான முறை என்று தர்மபுரி மாவட்ட மக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் சக்திவேல், நான்

0: தருமபுரிலேருந்து பேசுகிறேங்க. கடந்த 10 வருடங்களாக யூபிஐ ஆப் மூலமாக தான் நம்ம வந்து நிறையா பரிவர்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. சட்டுன்னு ஏதோ ஒரு இடத்துல சில்லறை தட்டுப்பாடு வரும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியாக இருக்குது. செலவு பண்ணணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்கன்ற பட்சத்தில் இதை நமக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையாக இருக்குது. யாரையும் நம்ம எதிர்பார்த்து பணமாவோ இல்லை சில்லறை தேவைப்படுதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா தான் இருக்கு.
1: என்னோட பேர் கோபி, தருமபுரி மாவட்டம். நான் கடைக்கு போனாவே காய்கறி கடையில பால் எதுவா இருந்தாலும் நான் யூபிஐ மட்டும்தான் பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்றேன். கேஷ் கொடுக்கறது இல்ல. எனக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இரவு நேரத்துல கூட நான் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு.
2: எனது பெயர் முனிராஜன், தருமபுரி மாவட்டம். நான் யூபிஐ வந்து ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த கடைக்கு போனாலும் யூபிஐ ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
3: நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் கேள்விகளை எழுப்பவும் போராட்டம் நடத்தவும் உரிமை இருப்பதாக கூறிய அவர், நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது அரசியல் கட்சிகளுடையது அல்ல, மக்களுடையது என்று நினைவிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு ஆலோசனை மேற்கொண்டதையும் திரு கிரண் ரிஜிஜூ சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, அடுத்த மாதத்தில் இது செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதுவரை 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 100 பேர் கொல்கத்தாவிலும், 50 பேர் மலைப்பகுதிகளிலும், 50 பேர் கடலோரப் பகுதிகளிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின் அடிப்படையில் இந்த அர்ஜுன் வாகினி பேரிடர் படை தொடங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்குடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு $1,03,265 கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், H-1B விசாக்கு தேவையான கட்டணத்திற்கு அதிகமாக இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் வருடத்தில் $880 கோடி வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு செலவிடும் நிதியை ஈடு செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஈரான் 2 ஆண்டு சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நிதியமைச்சர் அலி மதனி ஜாதேக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தயாராகி வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறிய ஈரான், ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரான் உடனான அனைத்து பொருளாதார உறவுகளையும் நிறுத்தப்போவதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அறிவித்திருந்தார். கப்பல், விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், தங்கம், மின்னணு துறைகளில் ஈரான் மீது வர்த்தக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். பஞ்சாபில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி 117 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கட்சியின்

0: மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலுக்காக கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதன் முன்னோடியாக இன்று உத்திராட பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்கள் சந்தைகளில் சென்று திருவோணத்திற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் வீடுகளில் பூக்கோலம் போட்டு அலங்கரித்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளம் அரசு சார்பாக ஓணம் மற்றும் சுற்றுலா வார விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி தலைநகர் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில், குருவாயூரப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பீகாரில் மழை வெள்ளத்தால் தலைநகர் பட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த இரு வாரங்களாக கனமழை பெய்து வரும் பகுதியில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் பிரசாத் கிருஷ்ணா 3 விக்கெட்களை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50:33.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.suryagar.gov.in.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
1: வணக்கம் தம்பி.
6: வணக்கம்
1: தம்பி. உங்க பேர் என்ன?
6: என்னோட பேர் சர்வேஸ்வரன்.
1: சர்வேஸ்வரன் என்ன படிக்கிறீங்க?
6: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, சர்வேஸ்வரனுக்கு எந்த ஊரு?
6: நெடுங்காடு.
1: நெடுங்காடுல இருந்து வந்திருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
6: கதை சொல்றேன்.
1: கதை சொல்றீங்களா? என்ன கதை சொல்ல போறீங்க சொல்லுங்க கேப்போம்.
6: வெட்டி கிளியே ரொம்ப கதை சொல்றேன்.
1: அப்படிங்களா, சொல்லுங்க கேப்போம்.
6: ஒரு ஊர்ல எறும்பு வெட்டி கிளியும் இருந்துதான். இருக்கும்போது எறும்பு கோடை காலத்துல அதுக்கான சாப்பாடு தேடி தேடி ஓடுதான், தேடி தேடி ஓடி நிறைய சாப்பாடு தேடிச்சு வச்சுட்டான். அப்படி இருக்கும்போது எறும்போட ஃப்ரெண்டு வெட்டி கிளி இந்த கோடை காலத்துல ஜாலியா ஆட்டை போட்டுதான். அப்ப எறும்பு சொன்னிச்சான், நீ போய் உனக்கு தேவையான சாப்பாட சேமிச்சு வைக்க ஆரம்பி, ஏன்னா மழைக்காலம் வரப்போது. அப்படி சொன்னத வெட்டி கிளி காதுல வாங்கவே இல்லையா. மழைக்காலமும் வந்துருச்சான். எறும்பு சேமிச்சு வச்ச சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு கூட்டுக்குள்ள இருந்துதான். ஆனா வெட்டி கிளிக்கு சாப்பாடு

0: கூட கிடைக்கலையா, அதனால வெயில் காத்துல சாப்பாடே சேமிக்கலையே, அதனால வெட்டுக்கிளி பசியோட உட்காந்துதான். இந்த கதையிலிருந்து என்ன புரியுதுன்னா, எப்போதுமே நமக்கு தேவையான விஷயத்த காலதாமதம் பண்ணாம ஏதோ கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு புடிச்சிடும்.
1: ரொம்ப அழகா கதை சொல்லிட்டீங்களே, நீங்க வளர்ந்து என்னவாக போறீங்க?
0: ஐபிஎஸ் போலீஸ்.
1: ஐபிஎஸ் ஆக போறீங்களா? நீங்க வளர்ந்து பெரியாளாகி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி. ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசந்தளர். மீண்டும் ஒரு பசந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: பனிரெண்டு மணி 55 நிமிடத்தில் பண்பலியோடு நாம் இணைந்து எஸ் ஜானகி அவர்கள் பாடிய விரல் மாறன் என தொடங்கும் பன்னிசை பாடல் கேட்கலாம்.

பன்னிசை கேட்டீர்கள். நேயர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. செவி தேடும் இசையலை காரைப்பண்பலை 100.3 தொடர்ந்து இணைந்திருப்போம்.

மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் செவியில் நுழைந்த இதயங்களை நினைக்கும் இசை மழையான தேன் மழை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 தேன் மழை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கும் பாடலின் படம் சிவா. பாடலை பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியன், சித்ரா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜென்சி குரலில் ஜானி படப்பாடல் ஒலிக்கிறது.

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் மழை. நேர்களை, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார் பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேயர்களே, நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேயர்களே, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனட் போஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 தேன் மழை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடலின் படம் குங்குமச் சிமிழ். பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியன், சித்ரா.

0: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடலின் படம் வேதம் புதிது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன் மழை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை தேன் மழை நிகழ்ச்சியோடு. நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் தாவணி கனவுகள் பட பாடலை.

நேர்களை நாம் கேட்ட தாவணி கனவுகள் படப்பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி. ஒலித்த அதே குரல்கள் மீண்டும் ஒலிக்கிறது நான் பாடும் பாடல் படத்திற்காக.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் மழை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிப்பது பிரியா பட பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

நேயர்களே, உங்கள் இதயங்களை இசைமழையால் நிறைத்த தேன் மழை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இனி தொடர்ந்து நாம் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு மாபெரும் திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் யுபிஐ பணப்பரிவர்த்தனை முறை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த சேவை குறித்து மக்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 13,000 மடங்கு யுபிஐ சேவை அதிகரித்து நிதி உள்ளடக்கத்தையும் மின்னணு சார்ந்த நிதி சேவைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வது குறிப்பிடத்தக்கது. சுயசார்பின் அடையாளமாக யுபிஐ திகழ்கிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சிறு வணிகர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்து தரப்பு மக்களின் அன்றாட பயன்பாடாக மாறி நாட்டின் பணப்பரிவர்த்தனையில் மாபெரும் புரட்சியை யுபிஐ ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். மக்களின் வளர்ச்சிக்கும் வர்த்தக சேவைக்கும் யுபிஐ பெரிதும் பயனளிப்பதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி மண்டல தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: 2014 ஒரு 7,000 கோடி பரிவர்த்தனையான விஷயம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 314,000 கோடிகள் அதிகரிச்சிருக்கு. பரிவர்த்தனை வியாபாரத்துக்கு பயனுள்ளதாகவும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் ஸ்ட்ரக்சரா இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷன் ரொம்ப சீம்லெஸ் ஆகுது.
0: யுபிஐ குக்கிராமம் தொடங்கி மாநகரம் வரை மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல அலுவலக மேலாளர் திரு மானேக்ஷா கூறுகிறார்.
2: எஸ்பிஐ யுபிஐ நகரங்களிலிருந்து கிராமங்கள் வரை, மாணவர்களிலிருந்து குடும்பங்கள் வரை, தேநீர் கடையிலிருந்து காய்கறி வண்டி வரை கோடிக்கணக்கான மக்களுக்கு உடனடி பணப்பரிவர்த்தனையை எளிதாக்கியது. யுபிஐ நாடு முழுவதும் ஒரே எளிய பழக்கமாக மாறிவிட்டது.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 290 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசு

0: பாட்டை குறைக்கும் நோக்கில் 234.5 கோடி ரூபாய் செலவிலான 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளும் இதில் அடங்கும். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 August 23 முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்கும் வகையில் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், டெட் தேர்வு கட்டாயம் என்பதால் 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 3,28,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு எவ வேலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், அஇஅதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினார்கள். பின்னர் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சென்னையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்தாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் இப்பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த அவர், இம்மூவரும் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாக பிரேத விசாரணையில் வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சட்ட உதவியும் நிதி உதவியையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுவரை இந்த படுகொலை தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், இதுகுறித்து ஏற்கனவே வனத்துறை அமைச்சரும் சட்ட அமைச்சரும் அவையில் விரிவாக பதிலளித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய இப்பிரச்சினை தொடர்பாக அரசுக்கு தகவல் கிடைத்தவுடன் பேரவையில் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஹீமோஃபிலியா மரபணு கோளாறு நோயாளிகளுக்கு எமிசிசுமாப் என்ற மருந்து வழங்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு இன்று பதிலளித்த அவர், இந்த நோய் உள்ளவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் இரத்த முறையாமை சிக்கல் ஏற்படும் என்றும் தசை மூட்டுகளில் இரத்த கசிவு ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மற்றொரு கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, பழனி அருகே ஆயக்குடியில் 50 மாணவிகள் தங்கும் வகையில் சமூக நீதி விடுதிகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் டிட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் மாநில பாதுகாப்பு தொழில் பெருவழித்தடம் திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்காக சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஜவுளி, தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வணிக முறைகளை எளிதாக்கி மேம்படுத்தும் வகையில் அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள் 21 நாட்களுக்குள் வழங்க வகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஒசூர் மற்றும் சூளகிரி தொழிற்பூங்காக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளியில் மாசடைந்த அணை நீரை சுத்திகரிக்கும் ஆலை பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுழற்சி பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கும் நோக்கில் சிப்காட் தொழிற்பூங்காக்களின் தொழிற்சாலைகளுக்கு 3 நிலை சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்கும் வகையில் சுத்திகரிப்பு நீராலைகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒசூர் கிருஷ்ணகிரி பகுதியில் அதிகரித்து வரும் சரக்கு போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும். வேலூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி விமான நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட மணிமுக்தா ஆற்றில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கூட்டு துப்புரவு பணிகள் இன்று நடைபெற்றன. ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் தூய்மையாக பராமரிக்க விருதாச்சலம் நகராட்சி ஆணையர் திரு நாகராஜ் கேட்டுக்கொண்டார்.
1: கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சியில மணிமுக்தா ரிவர்ல தூய்மை பணி பண்ணிட்டு இருக்கோம்.

0: உடைய 33 வார்டுகளுக்கும் தூய்மை பாரத இந்தியா திட்டத்தின் கீழே குப்பைகளை தரந்துருச்சு. நம்மளோட தூய்மை பணியாளர்கள் தினசரி நம்ம வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணி பிரிச்சு கொடுக்குறோம். மக்களும் வந்து அசுத்தப்படுத்தாம புனிதத்தன்மையை காப்பாற்றுறதுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளையும் மனித காற்றுல கொட்டுறதை நம்ம தவிர்க்கணும்னு நம்ம நகராட்சி சார்பா அன்போட கேட்டுக்கிறோம்.
1: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,534 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 12,000 கனஅடியாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரம் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதால் விருப்பமுள்ளவர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தோக்கவாடி பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் புத்தாடைகள் அணிந்தும் பூக்கோளங்கள் வரைந்து மகாபலி சக்கரவர்த்தி வேடம் அணிந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர். கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டப்பட்டன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநில மாணவிகள் உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
1: இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. கொழும்புவில் நடைபெறும் இப்போட்டியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடர்ந்த இலங்கை அணியின் 3 விக்கெட்டை பிரசீத் கிருஷ்ணாவும் 2 விக்கெட்டை மானவ் சுதரும் இன்று வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழி தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 1:56. மெல்லிசை கேட்கலாம்.

0: சிந்தனை துளி. சீட் பெல்ட் அணிவோம், உயிரை காக்கும் முதல் அரண் அதுவே. அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 2 மணி. லஞ்ச் பிரேக்கில் முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் உடல் உறுப்பு தானம் பற்றி நான் பேசுகிறேன், ஆர்கன் டொனேஷன் அப்படின்ட்டு. நம்ம இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் மேக்ஸிமம் ஆர்கன் டொனேஷன் நடக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் மற்ற மாநிலங்களும் கூட தமிழகத்தை பார்த்து தான் அவங்க எல்லா விஷயமும் கற்றுக்குறாங்க. ஆர்கன் டொனேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உடல் உறுப்புகள் தேவையில்லாமல் பழுதடைகிறதுனால நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இருக்குது. இப்போ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வயதுக்கு மேலே கிட்னி ஃபெயிலியர் வந்து அவங்க டயாலிசிஸில் இருப்பாங்க. டயாலிசிஸில் எத்தனை நாள் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாருங்க இருக்க மாட்டாங்க கொடுக்கறதுக்கு கிட்னி. திடீர்னு ஒரு சின்ன வயதில் இருக்கிறவர் ஆக்சிடெண்ட் ஆகிடுறாரு, அவருக்கு மூளையில் அடிபட்டுருச்சு, ஆனால் உடலில் இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸும் வேலை செய்யுது. நுரையீரல் வேலை செய்யுது, இருதயம் வேலை செய்யுது, குடல் பகுதிகள் வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது, எல்லாம் வேலை செய்யுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆர்கன்ஸு ஏன் நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான் கான்செப்ட். நிறைய பேர், அதாவது ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற நபர் இருக்குது, சரி என் பையன்தான் இல்லை பொண்ணு தான் உயிருக்கு கஷ்டப்படுறாங்க, வெளில வரமாட்டாங்க, அட்லீஸ்ட் அவங்க உறுப்பாவது நிறைய பேருக்கு போய் ஹெல்ப் பண்ண

0: பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி புதுசாக ஒரு முயற்சி எடுத்து பண்ணாங்க. மூளை மட்டும் பாதித்தவங்களுக்கு, மற்ற உறுப்புகள்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரே ஆள் ஒரு 10 பேருக்கு அவங்க உதவலாம். உதாரணத்துக்கு கண் பார்த்திங்கன்னா 2 கண் இருக்குது, 2 கண், 2 கண் இல்லாதவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். 2 நுரையீரல் இருக்குது, 1 இருதயம் இருக்குது, 2 கிட்னி இருக்குது, 1 கல்லீரல் இருக்குது, கணையம் இருக்குது, சிறுங்குடல் இருக்குது. ஸோ ஒரே நபர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேருக்கு ஒரு உறுப்பு எடுத்து நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ சினிமாவில் பார்க்குற மாதிரி என்னை வந்து ஆப்ரேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க, ஆனால் திருட்டுதனமாக என் கிட்னியை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமாட்டிக் கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, இப்போல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட், நீங்கள் யாரோ எனக்கு கிட்னி வேணும்னு சொல்லிட்டு கடையில் போய் ஒரு கிட்னி கேட்டோம்னா கிட்னி கிடைக்காது. ஏன்னா இது சீரியஸான இஷ்யூன்றதுனால தமிழகத்தில் டிரான்ஸ்டான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இணையதளத்தில் போய் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒன்று ஆச்சுன்னா, நான் என்னோடய உறுப்பை வந்து தானம் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நீங்கள் போய் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், என்னோடய பேர் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால், உங்கள் உறுப்பு வந்துட்டு வேலை செய்கிற கண்டிஷனில் இருக்கும்போது நீங்களே அனுமதி கொடுக்குறீங்க, என்னோடய உறுப்பை நீங்கள் இன்னொருத்தருக்கு தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 2:05.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: லஞ்ச் பிரேக். அனுபவம் அற்புதம். இன்னைக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் கீழக்காசாக்குடி ஓய்வு பெற்ற தலைமை சிரசுதார் ஜி கலைச்செல்வி அவங்க நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சிக்காக நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க. மேம், நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் மேம்.
1: வணக்கம். காரை பண்பலை நேயர்களுக்கு எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சரிங்க மேம், இன்னைக்கு வந்து உங்களுடைய அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் சரி, தினசரி நம்மளுடைய தினசரி வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் வந்து ஒரு சிரசுதாராக பணியில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. இப்போ உங்களுடைய அந்த பணி அனுபவங்கள் தினசரி வாழ்க்கையிலையும் சரி, நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எங்களுடைய நேயர்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்கள் உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அப்படி சொல்லுங்கள் மேம் நேயர்களுக்காக நிகழ்ச்சியில்.
1: ஓகே, என் பெயர் கலைச்செல்வி. நான் சொந்த ஊர் எனக்கு காரைக்கால் திருநள்ளாறு கொம்யூன் சேத்தூரை சேர்ந்தவர்கள் தான். சேத்தூரிலேருந்து எனக்கு 1989 எனக்கு பாண்டிச்சேரியில் வேலை கிடச்சி நான் போயிட்டுருந்தேன்.

0: சரியா?
1: 3.5 வருஷம் நான் வந்து டெய்லி ரெட்டட்லேயே இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜூனியர் ஸ்டெனோ கொடுத்து அதில் கன்ஃபர்மேஷன், 2 வருஷம் கழித்து அதை கன்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் 2005 சீனியர் ஸ்டெனோ கொடுத்தாங்க. அதையும் முடித்து நான் வந்து 2022 எனக்கு ஹெட் சர்வீசர் போஸ்ட் கிடச்சி அதை நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுதான் அந்த தலைமை செயல் சுதாருன்ற போஸ்ட்டு. அது வந்து கோர்ட்டில் மட்டும்தான் அந்த போஸ்ட் இருக்குது, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் அந்த போஸ்ட்டும் கிடையாது.
0: இப்போ அந்த பணியிலேருந்து தான் நீங்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கீங்க?
1: ஆமாம்.
0: சரிங்க மேம். இப்போ வந்து நீங்கள் தொடக்கத்தில் என்னுடைய பணி இப்படி தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்டெனோவாக ஆனேன், அதுலேருந்து நான் சீனியர் ஸ்டாஃபாக ப்ரமோட் ஆனேன், அதுக்கப்புறம் சிரசுதாராக இருந்து இப்போ ரிட்டையர் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து அப்படியே சுருக்கமாக நான் அந்த பணி நிறைவு வரைக்கும் இதிலே சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுடைய பணி, நீங்கள் வந்து படிப்பு முடித்தோன்னே உங்களுக்கு இந்த பணி கிடைத்த அந்த நாள் அதை சொல்லுங்கள், அதனுடைய அந்த நினைவு எப்படி இருக்குது உங்களுக்கு, நமக்கு வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு அதை சொல்லுங்கள்.
1: ஆக்சுவலாக 84-85 நான் படிப்பை முடிச்சிட்டேன். பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு அந்த சுருக்கெழுத்தாளருக்கான ஸ்டெனோகிராஃபர் கிரேடு அந்த எக்ஸாமும் நான் முடிச்சிட்டேன். ஐடிஐயில் வந்து அதுவும் படித்து முடிச்சிட்டேன். முடித்த உடனே எனக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த முதியோர் கல்வி இயக்கம்லாம் இருந்துச்சு, அப்போ அவங்களுக்கெல்லாம் போய் ஈவினிங்லாம் நான் கிளாஸ் எடுத்து அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமும் ஒரு 89 தான் எனக்கு வேலை கிடைச்சது. அது வரைக்கும் அந்த சந்தோஷம் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் ஊர்லேயே எல்லோரும் சொல்லிக்கிட்டாங்க, நீங்கள் பொறுமையாக இவ்வளவு நாள் பொறுமையா இருந்ததுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க.
0: சரி மேம், இப்போ நீங்கள் வந்து ஊர்லேயும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பெருமையா சொன்னாங்கன்னு சொல்றீங்க. உங்களுடைய அந்த தொடக்க கல்வி, அந்த தொடக்க கல்வியிலேருந்து உங்களுடைய கல்வி வந்து எந்த ஸ்கூல்ல எங்க படிச்சீங்க, இல்லை காரைக்கால் பகுதி இங்கே தான் படிச்சீங்களா?
1: தொடக்க கல்வின்னு எடுத்துக்கிட்டால் நான் வந்து திருநள்ளாறு கொம்யூன் சேத்தூர், அங்கே தான் வந்து பிறந்து வளர்ந்த ஊரும் அதுதான். அங்கே உள்ள மிடில் ஸ்கூலில் வந்து 8th வரைக்கும் படித்தேன், 8th வரையும் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் அம்பகரத்தூர் உயர்நிலை பள்ளி, திருவள்ளுவர் அரசு உயர்நிலை பள்ளியில் தான் நான் வந்து 9th 10th முடித்தேன். அதுக்கப்புறமும் வந்து திருநள்ளாறு அரசு மேல்நிலை பள்ளியில் +1 +2 முடித்தேன். முடிச்சுட்டு எனக்கு காலேஜ் படிக்கிறதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு அந்த காலத்தில் இல்லை. அப்பா சின்ன பிள்ளையிலேயே இறந்துட்டாங்க, அம்மாவுக்கும் எந்த வேலையும் வீட்டிலே இருந்து அவங்களும் பழகிட்டதுனால இப்போ மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாததுனால நான் வந்து வேலைக்கு ஏதாவது டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இது மாதிரி கற்றுக்கிட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த வேலை வந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து 89 கிடச்சிது.
0: ஓகே மேம். இப்போ உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து குடும்பத்தில் எத்தனை பேர் மேம், அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகள்?
1: சகோதர சகோதரிகள்னு பார்த்தா நாங்கள் வந்து ஆக்சுவலாக 6 sisters, 6 அக்கா தங்கச்சி, ஒரே ஒரு அண்ணன். நடுவில் சிஸ்டருங்க 2 இறந்துட்டாங்க, அண்ணனும் இறந்துட்டாங்க. அப்பாவும் நான் சிஸ்டர் படிக்கும்போது அப்பாவும் இறந்துட்டாங்க. அதனால ஒரே ஒரு எனக்கு மூத்த ஒரு அக்கா, அவங்க வந்து எனக்கு அப்பாவாக இருந்து அவங்க வந்து அவங்க படிப்பை நிறுத்திட்டு எங்களை படிக்க வச்சு என்னை படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு கொண்டு போகணும்னு அவங்க கொடுத்த ஒரு ஊக்குவிப்பு, அவங்களோட உழைப்பு, அவங்களோட ஒத்துழைப்பு, இது எல்லாம் தான் எனக்கு வந்து நான் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது.
0: ஏன்னா நமக்கு வந்து எப்போதுமே ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து உங்களுக்கு அக்கா இருந்திருக்காங்க செய்கிறதுக்கு. சரி மேம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் வந்து ஊரில் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க, பெருமையாக சொன்னாங்க, கஷ்டப்பட்டு படித்தாரு. உங்கள் வீட்டில் அக்கா எப்படி சொன்னாங்க?
1: எங்கள் அக்காவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் வந்து இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததை கூட சொல்லணும். இன்டர்வியூக்கு போயிட்டு நான் தனியாகவே அவங்க கை குழந்தைய வச்சுக்கிட்டு என் கூட யாரும் வர்றதுக்கு, அப்பாவோ அண்ணனோ பாண்டிச்சேரியில் இன்டர்வியூ நடக்குது பாண்டிச்சேரி கோர்ட்டில், யாரும் வர்றதுக்கு துணை கிடையாது. அக்காவும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்குது, அவங்களாலையும் வர முடியல. நான் தனியாகவே காரைக்கால் பாண்டி கோர்ட்டு எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் நான் வந்து கோர்ட்டுக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் வின் பண்ணிட்டு வர்றேன். நைட்டு வந்து 10:30 லாஸ்ட்டு பஸ்ஸு, அப்போ வந்து அந்த கிராமத்தில் நான் இறங்கி அது வரைக்கும் எங்கள் அக்கா வெயிட் பண்ணி என்னை பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
0: ரிசல்ட் என்ன ஆச்சு?
1: ஃபோன்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபோனில் சொல்லவும் முடியாது அந்த காலத்தில். அதனால நான் வந்து அந்த கடைசி பஸ்ஸில் நான் வர்ற வரைக்கும் அவங்க ரோட்டில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ வருவாங்க என்ன நம்ம. நான் வந்து அவங்களுக்கு வந்து நேரில் நான் வந்து சொல்கிறேன், இது மாதிரி எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நீங்கள் போங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம்.
0: ஏன்னா கை குழந்தையோட அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது, இருந்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அந்த அளவுக்கு வந்து உங்க மேல ஒரு பாசம். அதனாலதான் அவங்க வந்து அவங்க படிப்ப கூட உங்களை வந்து உறுதுணையா இருந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு. சரி, இப்ப அக்கா வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க சொல்லுங்க, வீட்லயும் எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த தருணம்? நீங்க உங்களுக்கு கிடைச்சிட்டீங்க, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு அனுப்புறோம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ பாண்டியிலேருந்து காரைக்கால் வந்து இறங்குற வரைக்கும் என்னென்ன யோசிச்சிங்க, எப்படி இருந்தது அந்த நாள்?
1: அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுது. ஏன்னா என் கூட வந்து இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணவங்களே என்னை விட்டுட்டு
0: ஓடியாந்துட்டாங்க.
1: ஏன்னா அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கலன்ற ஒரு ஏமாற்றத்தில் முன்னாடி வந்து பஸ்ஸில் இடம் பிடிச்சி எல்லோரும் உட்காந்துட்டாங்க. ஈவினிங் 5:30 தான் பஸ்ஸு, அதை விட்டால் அடுத்த பஸ் கிடையாது. நான் காரைக்கால் வந்து காரைக்கால்லேருந்து சேத்தூர் போகணும், அந்த பஸ்ஸை விட்டால் வேறு பஸ் கிடையாது. அவங்கெல்லாம் சீட்டு பிடிச்சி உட்காந்துட்டாங்க, எனக்கு ஆக்சுவலாக உட்காரக்கூட இடம் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நானும் பஸ்ஸில் ஏறிட்டு ரொம்ப எனக்கு அப்படியே ரொம்ப நான் சந்தோஷப்பட்டதுக்கு ஒரு அளவே இல்லை. நினைச்சத நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு
0: பஸ்ல சீட்டு இல்லைங்கிறது இப்ப அடுத்த பிரச்சனை. நமக்கு நினைச்சது நடந்துட்டு வந்தோமோ அது
1: ஆமா அது சக்சஸ் ஆயிடுச்சு.
0: சரி அப்படின்னு இப்போ வந்து நம்ம பள்ளி படிப்பு, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, அதுக்கப்புறம் இங்கே வந்து தொழில் பள்ளியில் வந்து ஸ்டெனோ படிச்சிருக்கேன், வேலையும் கிடைச்சிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, நானும் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மகிழ்வோட ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் வந்து உங்களுடைய அந்த முதல் நாள் பணி இதெல்லாம் எப்படி இருந்தது, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க, இது எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாமா?

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சேகர்ஸ் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச்சில வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: அனுபவம் அற்புதம். காரைக்கால் கிழக்க சக்குடி ஓய்வு பெற்ற தலைமை சிரசுதார் ஜி கலைச்செல்வி அவங்க நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. மேம், இப்போ இதுக்கு முன்னே நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தது இன்டர்வியூக்கும் செலக்ட் ஆகிட்டேன், ஊருக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு அப்படின்னு சொன்னீங்க. சரி, இப்போ ஊருக்கு வந்தாச்சு, எவ்வளவு நாள் கழித்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சிது? எப்படி போய் பணியில் சேர்ந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்னீங்க, அக்காவும் வந்து இப்போ குழந்தையோடு இருக்காங்க, எனக்கு துணக்கு வரத்துக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் இங்கேருந்து பாண்டியில் தான் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து பாண்டிக்கு நீங்கள் எப்படி போனீங்க? உங்களுக்கு யாராவது துணைக்கு வந்தாங்களா? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஏன்னா தனியாக ஒன்று ஒன்றும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த கட்டம்னு, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: ஓகே, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு ஒரு ஒன் வீக் எல்லாம் வந்து போச்சுது. ஆக்சுவலாக 89 வந்து நான் போய் ஜாயின் பண்ணுறேன். அப்போ வந்து 20th லாஸ்ட் டேட் வந்து எனக்கு 20th மார்ச் கொடுத்துருக்குறாங்க. மார்ச் 20th ஆன் ஆர் பிஃபோர் 20th மார்ச்சே வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து எனக்கு உடனே எனக்கு போகிறதுக்கு முடியல. எனக்கு நான் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து, நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண இடத்துலலாம் சொல்லி அவங்கள்ட்டேருந்து ரிலீஃப் வாங்கி நான் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சிது. அந்த லாஸ்ட் டேட்டில் தான் நான் போய் ஜாயின் பண்ணுறேன். அந்த 20th தேதி லாஸ்ட்டு தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த லாஸ்ட் டேட் தான் நான் போய் ஜாயின் பண்ணுறேன். அதன் பிறகு

எனக்கு தனியாக தான் போனேன். தனியாக போயிட்டு இங்கேயே ஒரு எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அங்கே காரைக்கால் புதுச்சேரி ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க இருக்கிற ஹாஸ்டல் ரூம்லேயே என்னையும் அவங்கள்ட்ட தங்க வச்சு அவங்களோட நேமு ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கள போய் பார்த்தேன்னா அங்கே போய் அந்த ஹாஸ்டல் ரூமில் நானும் தங்கி ஒரு 3 மந்த்ஸ் போல் நான் அங்கேயே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டேட் அவ்வளோக்கா நமக்கு வந்து என்ன தான் நமக்கு நாலேஜ் இருந்தாலும் கோர்ட்டுன்னா ஒரு கோர்ட்டை பற்றின நாலேஜ்னா கொஞ்சம் இதுதானே நமக்கு கம்மி தான். நம்ம போன உடனே நமக்கு என்னென்னு ஒன்றுமே புரியாது. நான் வந்து எனக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் அவங்க லேடி ஜட்ஜு தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு ஜட்ஜாக இருக்காங்க, அட்வொகேட் ஆகி அவங்களும் ஜட்ஜாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்டே என்ன ஸ்டனவோ என்னையும் புதுசாக போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல அட்வொகேட்டாக இருந்ததுனால நல்ல நாலேஜ் எல்லாம் இருந்துச்சு. அவங்களும் 1 மந்த் பிஃபோர் தான் அவங்களும் வேலைக்கு அந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் போயிட்டு நான் எனக்கு ஒரு தெரியாது போய் ஆஃபீஸர்ட்டே கேட்கணும் அப்படின்ட்டு, என்னோட ஆஃபீஸர் அவங்க டைரக்டா ஆஃபீஸர் அவங்கள்ட்டே போய் நான் டவுட் எல்லாம் கேட்பேன், இது எப்படிங்க மேடம் செய்யறது, அதை எப்படிங்க மேடம்

0: அவங்களுக்கு நல்ல அட்வொகேட்டாக இருந்ததுனால நல்ல நாலேஜ் எல்லாம் இருந்துச்சு. அவங்களும் 1 month பிஃபோர் தான் அவங்களும் வேலைக்கு அந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் போயிட்டு நான் எனக்கு ஒரு தெரியாது போய் ஆஃபீஸர்ட்டே கேட்கணும் அப்படின்ட்டு, என்னோட ஆஃபீஸர் அவங்க டைரக்டா ஆஃபீஸர் அவங்கள்ட்டே போய் நான் டவுட் எல்லாம் கேட்பேன், இது எப்படிங்க மேடம் செய்யறது அதை எப்படிங்க மேடம் சொல்லிட்டு அவங்களே எனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆஃபீஸ்லாம் நமக்கு சீனியர்லாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான், ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த இதெல்லாம் புரிஞ்சு நம்ம தெரிஞ்சு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணி வந்தாச்சு.
1: ஆக நம்ம அப்பாயின்மெண்ட் கிடச்சிட்டு இங்கேருந்து போகிறப்பே வந்து நம்ம தெரிஞ்சவங்க இருக்கிறனால தங்கணும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் போனீங்க. அப்பவும் நம்ம தனியாக தான் நீங்கள் காரைக்கால் இருக்கீங்க?
0: ஆமாம்.
1: சரி, ஓகே. ஏன்னா இங்கே ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல நான் ரிலீவ்லாம் ஆகி சொல்லிட்டு கிளம்புறதுக்கு அந்த நேரம் வந்து கடைசி நாளில் தான் போய் சேர்ந்தேன். அப்போ இதுக்கு முன்னே நீங்கள் இங்கே என்ன மேம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க?
0: ஆக்சுவலாக காரைக்காலில் நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கீவலூர்ன்ற ஒரு கிராமம், அது வந்து அங்கே வந்து அவை கிராமநல சங்கம்னு இருந்துச்சு. அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து எய்ட்ஸ் எல்லாம் வாங்கி நமக்கு அங்கே வச்சு ஸ்கூலு தையல் லேடிஸுங்களுக்கெல்லாம் தையல் கற்றுக் கொடுக்கறது அது மாதிரிலாம் இருந்தாங்க. அங்கே வந்து எங்கள் சித்தி ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு நாகப்பட்டினம் நேட்டிவோ அவங்க அங்கே போய் ஒர்க் பண்ணாங்க. நான் சும்மா இருந்ததுனால நானும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி அங்கேயே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
1: அதாவது இந்த என்ஜிஓஸ் மாதிரி
0: காரைக்காலையும் கொஞ்சம் முதியோர் கல்வி இதெல்லாம் அதுவும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
1: இடைப்பட்ட நாள்ல இந்த
0: இதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன்.
1: சரிங்க மேம். இப்ப சேர்ந்தப்ப உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெனோகிராஃபர் பணி அதில் தான் சேர்ந்தேன் அப்படின்னீங்க, இந்த சுருக்கெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். அதை நீங்கள் கற்றுக்கிறப்ப வந்து எப்படி இருந்தது, இது நமக்கு யூஸ் ஆகுமா இல்லை, ஏன்னா அடுத்து கற்றுக்கிட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகணுங்கிறனால கற்றுக்குறீங்க, அது எவ்வளோ நாளில் கற்றுக்கிட்டீங்க, எப்படி அந்த பயிற்சி இருந்தது? ஸ்டெனோ
0: அது வந்து சொல்ல டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்லேயே சொல்லி கொடுப்பாங்க, அதையும் அது மாதிரியும் நான் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. சரி, தொழில் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறதுக்கு டைப்ரைட்டிங் சாட்டை நமக்கு முக்கியம். இன்னொரு விஷயம் ஒன்று ஒன்று நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்லணும், அதையும் சொல்லிடுறேன். எங்கள் உறவுக்கார பெண்கள்லாம் நான் ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க பேசிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க யாரோ ஒரு லேடியை பற்றி. அவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்கும்போது அவங்க ஹைகோர்ட்டில் டைப் அடிக்கிறாங்க, டைப்பிஸ்டாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு உடனே என்ன பண்ணிடுச்சு, என்னோட கற்பனை
1: மனசுல
0: பதிஞ்சிருச்சு, ஹைகோர்ட்னா ரொம்ப உயரமா இருக்கும், இதுதான் என் மனசுல பட்டது.
1: ஓ, ஹைகோர்ட்னா ஹைட்ல உயரமா இருக்கும்,
0: கோர்ட்னா வந்து ஜட்ஜி இருப்பாங்க, அட்வொகேட் இருப்பாங்க, மத்த வர்க் இதெல்லாம் எனக்கு படவே இல்ல. ஹைகோர்ட்னு சொன்ன உடனே நிறைய படிக்கட்டு ஏறி மேல வந்து ஹைட்ல இருப்பாங்க போல இருக்கு, ஹைட்ல போய் ஒர்க் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படி நான் அங்க ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இப்படி எனக்கு எனக்குள்ளேயே இது வளர்ந்துக்கிட்டே இருக்கு, எனக்கே நானே சரியா கவனிக்கலாத. இந்த டைப்ரைட்டிங் சாட்டன் கத்துக்கும் போது எனக்கு அந்த நினைப்பு வந்துச்சு, ஓக நமக்கு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தொடர்ந்து நான் கத்துக்கிட்டேன். அதை நான் இன்ஸ்டியூட்ல படிச்சு முடிச்சாலும் அந்த ஸ்டெனோகிராஃபி கோர்ஸ் முடிச்சா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து +2 முடிச்சவங்களே அங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டிகிரி படிச்சாதான் அந்த கோர்ஸே படிக்க முடியும். என்னோட லக்கு வந்து +2 முடிச்சானே அதுல சேரலான் இருந்துச்சு,
1: அதனால
0: நான் போய் அதுல சேர்ந்து அந்த கோர்ஸையும் நான் முடிச்சிட்டேன்.
1: சரி, அதை முடிக்கிறப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஹைகோர்ட் வந்து படி வரணும், கோர்ட் பேர் வந்து ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம்னு? சரி, நீங்க அப்ப ரியலைஸ் பண்ணப்ப உங்களை நீங்களே நினைச்சு சிரிச்சுக்கலாம் இருந்தது.
0: இதை எத்தனையோ தடவை நான் எல்லாருக்கிட்டையும்
1: சொல்லியிருக்கீங்க
0: சமயத்துல,
1: ஆனா அது பதிஞ்சிட்டுல நீங்க அப்படி
0: பாண்டிச்சேரியில
1: போய் சேர்ந்திருக்கீங்க. இப்ப எவ்வளவு நாள் நீங்க பாண்டியிலேயே வந்து இருந்தீங்கம்மா? அதுக்கப்புறம் வந்து இப்ப மாற்றுதல் இல்ல காரைக்காலுக்கு அந்த மாதிரி உங்களுடைய பணி மாறுதல் எப்படி அமைஞ்சது? அங்கே இப்போ பாண்டிச்சேரியில் வேலை பார்த்தீங்கன்னா அங்களுடைய அங்கே வந்து உங்களுடைய பணி எப்படி இருந்தது? இதுக்கிடையில் உங்களுடைய திருமணம், ஏன்னா குடும்பத்தினர் வந்து அடுத்த ஸ்டெப்புன்னு யோசிப்பாங்க இல்லையா, உங்களை திருமணம் இதை பற்றியும் சொல்லுங்கம்மா.
0: எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் தான் 89 மார்ச்சில் போய் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஒர்க்கெல்லாம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. ஆஃபீஸருங்களும் அந்தளவுக்கு இது ஒன்றும் இதெல்லாம் கண்டுபிடிக்கல, நிறையா வந்து தவறுகள்லாம் கண்டுபிடிச்சது கிடையாது. அதனால் ஆனால் வந்து எப்போ நம்மளை ஒரு ரெகுலராக ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க, நான் ஆரம்பத்தில் போனது டெய்லி ரிட்டர்டு, அதனால் கல்யாணம் மற்ற விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் யோசிக்க கொஞ்சம் இது இல்லை தான். இருந்தாலும் நம்ம என்ன செய்யறது, நம்ம

0: இப்போ போஸ்ட்டை வந்து ஒரு ரெகுலர் போஸ்ட்னு ஒன்று கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில 89 ஜூன்லேயே வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒர்க் பண்ணுறதா இருக்கிறதுனா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சொந்தக்காரவங்க மூலமாக இது முடிஞ்சிடுச்சு.
1: நீங்கள் சேர்ந்து 3 மாதத்துலேயே வந்து
0: 3 மாதத்துலேயே மேரேஜும் முடிஞ்சிடுச்சு.
1: சரிம்மா, அடுத்ததாக வந்து சொல்லுங்கம்மா. இப்போ வேணா வந்து ஒர்க்கிங் பீப்புளாக வேணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து மேரேஜும் வந்து உங்களுக்கு முடிஞ்சிட்டு,
0: ஆமாம்,
1: இப்போ அடுத்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு மாறுதல் உடனே கிடைச்சிதா? ஏன்னா இப்போ நீங்கள் டெய்லி ரெண்டில் போயிருக்கீங்க, அடுத்து வந்து ஒரு பர்மனெண்ட்டாக ஆகணும்
0: அப்படின்னு. அது வந்து 92 கிடைச்சிது, 3 வருஷம் 3.5 வருஷம் கழிச்சு 92 ஜூலையில் தான் எனக்கு வந்து அது மாதிரி ஜூனியர் ஸ்டேனல் ஒன்று கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து 2005 எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் காரைக்கால் வந்தேன். காரைக்கால் வந்த பிறகு எனக்கு சீனியர் ஸ்டேனல் கொடுத்தாங்க. அதுலேயே சீனியர் ஸ்டேனல் 12 இயர்ஸ் போல ஆகிடுச்சு. 12 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சீனியர் ஸ்டேனல் கிடைச்சிது. திரும்பவும் நான் வந்து பாண்டிக்கே போயிட்டேன். அங்கே போய் ஒர்க் பண்ணி 2017 அந்த ஹெட்சரி ஸ்டார் போஸ்ட்டு அப்போ தான் எனக்கு கிடைச்சிது. கிடைச்சும் நம்ம வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த சீட்டுக்கு போக முடியாமல் எனக்கு அந்த ஸ்டெனோகிராஃபர் வேலையை கொஞ்ச நாள் கண்டினியூஸாக நம்ம செய்ய வேண்டியிருந்துச்சு. ஆள் பற்றாக்குறையினால அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக ஒரு 2 or 3 இயர்ஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை நான் பார்த்துக்கு. அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆனால் அதாவது சீஃப் ஜட்ஜுக்கு டைரக்ட் கண்ட்ரோல்.
1: நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்டெனோவாக சேர்ந்து இப்போதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது, இதுக்கப்புறம் வந்து காரைக்காலுக்கும் வந்தேன், அப்போ வந்து சீனியர் ஸ்டெனோவாக ப்ரமோஷன் கிடைச்சிதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம அடுத்து வந்து உங்களுடைய அந்த காரைக்கால் பணி அனுபவம், சீனியர் ஸ்டெனோவாக சுருக்கெழுத்து அதிகாரியாக நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பணி எப்படி இருந்தது, இதை பற்றியே நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைந்திருப்பது அனுபவம் அற்புதம். இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் கிழக்கா சாக்குடி ஓய்வு பெற்ற தலைமை சிரசுதார் ஜி கலைச்செல்வி அவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சிலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் செல்ல செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை மற்றும் திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 மணிக்கு திருவாரூர் புலிவலம் காமராஜ்புட் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவார் திருவாரூர் புலிவலம் காமராஜ்புட் மற்றும் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
3: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் புலிவலம் திருவாரூர்.
6: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தலி. நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:25 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கனை சிறப்பு தொடர். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் பறவை அன்னை ஏஜென்சிஸ்.
8: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
9: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: நாளை மாலை 6:20 நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இன்சொல்லாமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் நாச்சார்கோவில் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியாகோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியை வழங்குவோர் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
13: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
15: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும். காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவாடை கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக விழா வரும். பண்பலியோடு நாம் இணைந்திருப்பது அனுபவம் அற்புதம். நேரம் 2:40 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நேரலை நிகழ்ச்சியில் காரைக்கால் கிழக்காசாக்குடி ஜி கலைசெல்வி, ஓய்வு பெற்ற தலைமை சிரசுதார், அவங்க தான் நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்காங்க. மேம், இப்போ வந்து நீங்கள் வந்து பணி கிட்டத்தட்ட 3 வருடம் அங்கே தான் இருந்தால், அதுக்கப்புறம் காரைக்கால் மாறுதல் கிடைச்சிது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ காரைக்கால் மாறுதல் அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா வந்து நீங்கள் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே இங்கே காரைக்கால் பகுதி, இதை நீங்கள் சுற்றி தான். நீங்கள் பணிக்காக புதுச்சேரி போயிட்டீங்க, திரும்ப பாண்டியிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. அந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ வந்து மேரேஜும் ஆயிடுச்சு, கணவர் வந்து உங்கள் கூட பாண்டியிலே இருந்தாங்களா மேம்?
3: கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா அது புதுசாக நம்ம கற்றுக்கணும். நம்ம ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இன்னொரு புதுசாக ஒரு வேலையில் நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதையும் எப்படியும் நான் வந்து ஜட்ஜெல்லாம் இந்த கோஆப்ரேஷன்லாம் எனக்கு ஒரு இதுவாக இருந்து அதையும் நல்லா கற்றுக்கிட்டு அதையும் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
2: சரி, நம்ம வந்து முதல்ல முதல்ல பார்த்தது குடிமக்களுக்கான பொது பணி, அதுக்கப்புறம் வந்து குற்ற வழக்கு, அது சார்ந்து அந்த பணி வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. சரி மேம், இப்போ உங்களுடைய அந்த அலுவல் நேரம், அந்த பணிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா சில நேரத்தில் வந்து வேலைகள் எளிமையாக இருக்கும், சில நேரத்தில் இந்த பணியை இன்னைக்கு முடிச்சு ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும். இப்போ அந்த மாதிரி நாட்களில் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த ஒர்க்குங்கிறது வந்து ஒரு ப்ரெஷராக இருக்குமா, இல்லை இதை நம்ம செஞ்சிருவோம் முடிஞ்சிருவோம்?
3: நம்ம வந்து கோர்ட்டை பொறுத்த அளவுக்கு அண்ணன்னைக்கு வேலையை அண்ணன்னைக்கு பிடிக்கிறது தான் நல்லது. எதுவும் நம்மகிட்ட எல்லா டிக்டேஷனையும் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அதில் நாளைக்கு வர்ற தீர்ப்பு வேணா இருக்கும், அதை வேணா நம்ம கொஞ்சம் தள்ளி சரி கொஞ்சம் ஈவினிங்காக செய்யலாம், நாளைக்கு கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம். மற்றபடி அண்ணன்னைக்கு வேலையை அண்ணன்னைக்கே முடிச்சாகணும். நமக்கு டைரெக்டாக நம்மகிட்ட ஒர்க்கை, ஏன்னா அது வேற யாருக்குமே தெரியாத நம்மகிட்ட ஒரு தீர்ப்பை நம்மளை நம்பி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து நல்ல விதமாக செஞ்சு அதை ஜட்ஜு கையில் நம்ம கொடுக்கணும். அந்த ரகசியத்தையும் அது மாதிரி காப்பாற்றி யாருக்கிட்டையும் அந்த அதை வந்து சொல்லிடக்கூடாது. அந்த முடிவை வந்து நம்மளை நம்பி நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ நம்மளே அதை எல்லா சீக்கிரட்டையும் காவந்து பண்ணி நம்மளே கரெக்டாக வேலையை முடித்து அதை ஜட்ஜு கையில் நேரடியாகவே நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேலை ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 4-5 கேஸ் இருக்கும், ஒரு நாளைக்கு 1-2 இருக்கும். அது மாதிரி ரொம்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நாளைக்கு இருக்கிறத கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிறத முடிச்சுட்டு நாளைக்கு இருக்கிறத கொஞ்சம் ஈவினிங்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 8:45 மதியம் 1 மணி வரைக்கும் ஆஃபீஸ், திரும்பி 2:00 ஈவினிங் 5:45. அதுக்கு மேலே கூட இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். சில சமயம் ஹைகோர்ட்லேருந்து ஏதாச்சும் கேட்பாங்க, அவங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அதோ ஏதோ கேட்குறாங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும்.
2: போகிற மாதிரி இருக்கும், தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
3: 11 மணிலாம் கூட ஆயிருக்குது
2: இரவுல
3: வேலையை முடிச்சு கிளம்புறதுக்கு திடீர்னு அந்த மாதிரி கூட ஆயிடும்.
2: சரி மேம், தொடர்ந்து பேசலாம்.

0: அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் காரைக்கால் கிழக்க சாக்குடி ஓய்வு பெற்ற தலைமை சிரசுதார் ஜி கலைச்செல்வி அவங்க அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. மேம், இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னப்போ வந்து இந்த சிவில் வழக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இங்கே வந்து குற்ற வழக்கு இந்த பணிகள் பார்த்த எனக்கே கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது, நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. இப்போ அதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு அந்த பணியை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, இல்லை ரொம்ப சிரமமாக இருந்ததா, எப்படி இருந்தது மேம் ரெண்டு பணிக்கும்? ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் சொன்னப்போ வந்து பாண்டியில் இருந்தேன், திரும்ப காரைக்கால் வந்தேன், அப்புறம் திரும்ப காரைக்கால் பாண்டி போனேன் அப்படின்னு. இப்போ உங்களுடைய பணி நாட்களில் எவ்வளவு நாள் நீங்கள் காரைக்காலில் பணி செஞ்சுருக்கீங்க?
1: காரைக்காலில் டோட்டலாக ஒரு 34 இயர்ஸ், அதில் வந்து 4 இயர்ஸ் நான் வந்து காரைக்கால் கோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் ஃபஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர்லையும் இங்கே வர்றேன், கிரிமினல் கோர்ட்டும் எனக்கு கிடைச்சதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருந்ததுனால எனக்கு அது ஒன்றும் ஒரு பெருசாக தெரியல. திரும்ப நான் பாண்டிகை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன்.
0: அப்போ வந்து ஒரு 4 வருடங்கள் தான்,
1: 4 வருடங்கள் டோட்டலாகவே ஒரு 4 வருஷம், 3 தடவை ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு 4 or 5 இயர்ஸ் நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன்.
0: மிச்சம் ஒரு 30 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான் வந்து புதுச்சேரியில் தான் முழு பணியுமே. சரி மேம், இப்போ இந்த நீங்கள் வந்து பாண்டியிலேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து ட்ரான்ஸ்ஃபரில் இங்கே வந்து குற்ற வழக்கு அந்த பணி தான். இப்போ புதுச்சேரினா உங்களுக்கு வந்து சிவில் வழக்கு
1: அப்படி கிடையாது, எல்லா ஊர்லேயும் எல்லா கோர்ட்டும் இருக்கு, எல்லாம் கலந்துதான், எல்லாம் கலந்துதான் இருக்கும்.
0: முதல் முறை
1: வர்றப்போது அப்படி இருந்துச்சு.
0: அப்படி இருந்தது. சரி மேம், இப்போ நீங்க புதுச்சேரியில இருக்கிறப்ப இப்போ ஒரு நாளைக்கு அலுவலகத்துல ஒரு ஆய்வு வராங்க,
1: ஆமா,
0: அந்த மாதிரி

0: இக்காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு எப்படி இருந்தது?
1: அதெல்லாம் ரொம்ப அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம எந்த பெண்டிங்குமே வச்சுருக்க கூடாது. அவங்க இன்னைக்கு வர்றாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கணும். அவங்களோட பார்வைக்கு நம்ம ரெஜிஸ்டர்லாம் எழுதி என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்டு, என்றைக்கு அவங்க டிக்டேஷன் கொடுத்தாங்க, என்றைக்கு நம்ம அடித்தோம், என்றைக்கு நம்ம திரும்ப அவங்க கையில் கொடுத்தோம், எல்லாமே என்றைக்கு ஜட்ஜி சிக்னேச்சர் பண்ணுறாருன்ற காலம் வரைக்கும் இருக்கும்.
0: சரி மேம்,
1: அந்த ரெஜிஸ்டரில் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க வர்றபோது ரெடியாக இருக்கணும்.
0: சரி மேம்,
1: அவங்க வர்றபோது ரெடியாக இருக்கணும்.
0: எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே வந்து நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ அந்த மாதிரி பணி ஆய்வுகள்லாம் வரப்போ நீங்கள் முதல் முறை பணியில் சேர்ந்துருக்கீங்க, இப்போ ஒரு ஆய்வு வருதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க உங்கள் பணியில்? ஏன்னா இப்போ இத்தனை ஆண்டுகளில் இருக்கீங்க, ஆய்வுலேயும் சரி உங்களுடைய பணியிலையும் சரி, இவ்வளோ நாள் என்ன நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க மேம்?
1: என்ன கற்றுக்கிட்டோன்னா நம்ம வேலையில் நம்ம சின்சியராக இருக்கணும். எதையும் ஸ்பீடாக செய்கிறதுக்கு தெரியணும், அதே சமயம் தவறு இல்லாமல் கரெக்டாக முடிக்கணும். முடிச்சு வச்சுருந்தா அவங்கள இன்ஸ்பெக்ஷன் வர்றவங்கள்ட்டையும் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதை ஒன்று.
0: ஏன்னா வந்து கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வேலையை அண்ணனுக்கே செஞ்சிடணும் முதல்லே சொல்லிட்டீங்க, அதுதான் நீங்கள் மெயினாக கற்றுக்கிட்டதும். சரி மேம், இப்போ இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய பணி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், இந்தந்த மாதிரி பணியெல்லாம் செஞ்சுருக்கோம், சீக்கிரம் முடிக்கணும் நிறைய சொன்னீங்க. இப்போ நீங்கள் பணி ஓய்வு வந்துட்டீங்க, பணி ஓய்வுக்கு அப்புறம் உங்களுடைய இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு பரபரப்புலேயே இருந்திருப்போம், காலையில் அலுவலகம் போகணும், நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும், ஆனால் ஃபேமிலியில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க. நம்ம அதனால தான் அதை விரிவாக கூட சொல்லலை, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலி பார்த்துட்டு இப்போ கால அலுவலகத்துக்கு வந்துட்டு ஒரு பரபரப்புலேயே இருந்திருப்பீங்க. இப்போ இந்த பணி ஓய்வு காலம் இது வந்து உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு?
1: பணி ஓய்வு காலம் இப்போ நல்ல விதமாகவே போயிட்டு இருக்குது. ஆனால் பணியிலேருந்து நான் ரிட்டையர்ட் ஆகி கூட எனக்கு அங்கே இருக்கிற ஞாபகத்திலே சமயத்தில் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கான அதே சுறுசுறுப்பே எனக்கு வந்துடும். கனவுல கூட நம்ம லீவ் போடலாமா, பர்மிஷன் போட்டால் நம்ம யாருக்கிட்ட சொல்லி அனுப்புறது, யாருக்கிட்ட கேட்கறது, இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாமா, இப்படிலாம் யோசனையெல்லாம் கொஞ்ச நாள் அதே இதுவாகவே அப்படியே இருந்துச்சு. இப்போ வந்து நார்மலாக அந்த ரிட்டையர்மெண்ட் மூடிக்கே வந்தாச்சு.
0: அந்த மூடிக்கே வந்தாச்சு. இல்லைனா காலையில நம்ம கடை கண்ணு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹேண்ட்பேக் எங்க, லஞ்ச் பேக் எங்க, அந்த பரபரப்பு இருக்கும். சரி, இப்போ அந்த பணி ஓய்வு இந்த நாள் வந்து இப்போ அந்த ஒரு மூடுக்கு செட் ஆயிட்டேங்கிறீங்க. இப்போ உங்களுடைய அந்த தினசரி பணிகள் அது எப்படி இருக்கு, என்னென்ன செய்யறீங்க? இப்போ தினசரினா
1: இப்போ கொஞ்சம் நமக்கு தேவையான டைத்தில் நம்ம பண்ணிக்கிறோம். சரி, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு எல்லாம் தோணுது. அது மாதிரி காலையில் எழுந்திரிச்சா வீட்டு வேலையை வச்சுட்டு கூட நம்ம தோட்ட வேலையை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு, நம்ம யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்க தேவையில்ல, லீவு அது இதுன்னு தேவையில்ல. இப்போ எல்லாம் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. நடுவில் வாக்கிங், எக்ஸசைஸு, ஆன்மீகம் எங்கேயாவது வழிபாட்டு மன்றம் இது மாதிரி எங்கேயாவது போகிறதுனா கூட இப்போ அது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி இப்போ நல்லாவே போய்கிட்டு இருக்குது.
0: ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு. வாழ்க்கையும் சரி உங்களுடைய பணி வாழ்க்கை நிறைவு வாழ்க்கையும் ரொம்ப நிறைவா.
1: எஸ்பெஷலி நான் வந்து கோர்ட்டில் வேலை செஞ்சு கோர்ட்லேயே ரிட்டையர்ட் ஆனதில் எனக்கு அதுலேயும் ரொம்ப நல்ல திருப்தி, சந்தோஷம் தான்.
0: வேற ஒரு அலுவலகம்
1: அதிகமாக இருந்தால் கூட எனக்கு வந்து இது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு இதுதான்.
0: எந்த இடத்துல நம்ம வந்து பணி சேர்ந்தோமோ அங்கேயே நிறைவு பெற்றிருக்கீங்க.
1: ஏன்னா நான் நினச்சது வந்து அந்த ஹைகோர்ட் அந்த இதுலேயே இருந்ததுனால இந்த எனக்கு கோர்ட்டு வந்து எனக்கு
0: ரொம்ப பிடித்தமாகவே இருந்தது அந்த பணியே.
1: ஆமாம்,
0: தொடக்கத்தில் நம்ம வந்து ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல இடத்துக்கு போகணும், முயற்சி பண்ணி படிச்சு நமக்கு வந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஹைகோர்ட்ல டைப்பிஸ்டா இருக்காங்க, ஹைகோர்ட் உயரமா இருக்கும், அந்த சிந்தனையிலேருந்து நீங்க ஒரு கோர்ட்லேயே வேலை பார்த்து இப்போ பணி நிறைவும் பெற்று இப்போ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரிம்மா, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றிம்மா.
1: நன்றி. காரை பண்புலை நேயர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நன்றி, வணக்கம். நேர்களை இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் கிழக்கு ஆசாக்குடி ஓய்வு பெற்ற தலைமை சிரசுதார் ஜி கலைச்செல்வி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சி கேட்டோம்.

ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சகோதரி சுகப்பிரியா. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: சின்னக்கல்லார் 10 சென்டிமீட்டர், கூடலூர் பஜார், தேவாலா, மேல்கூடலூர், தாலுகா அலுவலகம், பந்தலூர், சிங்கோனா, சோலையார், வால்பாறை பிஏபி, அவலாஞ்சி, உபாசி TRFAWS தலா 7 சென்டிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, வால்பாறை பிடிஓ, வென்டோர்த் எஸ்டேட், வடபழனி தலா 5 சென்டிமீட்டர், சைதாப்பேட்டை, எம்ஜிஆர் நகர், செருமுள்ளி, சென்னை விமான நிலையம், உட்பிரையர் எஸ்டேட், ஆலந்தூர், பெரியாறு, பார்வுட், மகாபலிபுரம், சோழிங்கநல்லூர், நடுவட்டம், கேளம்பாக்கம் இங்கெல்லாம் 4 சென்டிமீட்டர், குளப்பாக்கம் ஏஆர்ஜி, செம்பரம்பாக்கம், நாலுமுக்கு, செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி, மணலி நியூ டவுன், சென்னை, வளசரவாக்கம் இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையான 38.3 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில்: கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.1 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல்: சென்னை, கடலூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், வேலூர், திருவள்ளூர் மற்றும் மாவட்டங்களில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று நீலகிரி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரிடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய

மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் இப்பொழுது 3 மணி. நேயர்களே, இனி கேட்டு ரசிக்கலாம் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். நேயர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக உங்கள் கருத்துக்களை பகிர நாங்கள் தரும் தலைப்பு, மீண்டும் ஒருமுறை நீங்கள் பார்க்க நினைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் எது? நேர்களே, நம் வாழ்க்கையில் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா சென்று மகிழ்கின்றோம். அதில் நம்மை கவரும், அதுவும் கலைநுட்பம் நிறைந்த வரலாற்று சிறப்புமிக்க, உங்களை ஆச்சரியப்படுத்தி அற்புதங்களை ரசிக்க வைத்த இடம் ஒன்று நிச்சயமாக இருக்கும். மீண்டும் அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அந்த இடத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைநுட்பங்களை நாம் ரசிக்க வேண்டும். அந்த இடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நமக்கு நிச்சயமாக இருக்கும். பள்ளி நாட்களிலோ கல்லூரி நாட்களிலோ நீங்கள் சுற்றுலா சென்றிருந்தால் இப்பொழுது திரும்பவும் அந்த நாட்களை நினைத்து பார்ப்பீர்கள். அந்த இடங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் உங்களுக்குள் இருக்கும். அப்படி நீங்கள் நினைக்கும் இடம், வரலாற்று சிறப்புமிக்க இடம் எது? கருத்துக்களை ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிருங்கள் நேயர்களே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நாம் தந்திருக்கும் தலைப்பு, மீண்டும் ஒருமுறை நீங்கள் பார்க்க நினைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் எது? முகநூல் பக்கத்தில் நமது நேயர்கள் அனுப்பியிருக்கும் அவர்களது கருத்துக்களை இப்பொழுது நாம் படிப்போம். நந்தினி சுரேஷ், இவங்க திருபுவனத்தை சேர்ந்தவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாஜ்மஹால் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வேதாரண்யம், பைத்தவரன் காடு, மருத வடுகநாதன், சிற்பங்களின் அழகில் சிந்தை மயக்கும் மகாபலிபுரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் இனிய பிற்பகல் வணக்கம், இரவாஞ்சரி சின்ன கண்ணன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்க்க நினைத்த வரலாற்று சிறப்பு மிக்க இடம் வந்து தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அன்னப்பம்பேட்டை ஜோதி, கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இதையெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருவாரூர் கொடிக்கால் பாளையம், ஷாகுல் ஹமீது ராஜா, இனிமையான பாடல்களை இசைத்து இதயங்களை மகிழ்விக்கட்டும், மதிய நேரம் இசையோடு மகிழீரட்டும் என்று சொல்லிவிட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பிரதாம ராமபுரம், பூவை அருளரசன், எனக்கு சில நினைவிடங்களை பார்க்க வேண்டும் எம்ஜிஆர் கலைஞர், அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு சென்று டாக்டர் அப்துல் கலாமின் நினைவிடத்தை பார்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரகுபதி, இவங்க வந்து பவித்திர மாணிக்கத்தை சேர்ந்தவங்க, அரண்மனையை சென்று பார்க்க வேண்டும், அதுவும் மைசூர் அரண்மனையை. மூன்று தடவை பார்த்திருக்கிறேன், மிகவும் அற்புதமான ஒரு அரண்மனை.

கலை நயத்துடன் மிக சிறப்பாக இருக்கும், அதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பேரளம் செந்தில் கண்ணன், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாமல்லபுரம் இன்னும் பார்க்கவே இல்லை மேடம், ஆனால் தஞ்சை பெரிய கோயில் பல முறை பார்த்திருக்கிறேன், செஞ்சிக்கோட்டை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கொளஞ்சியப்பன், காட்டுமன்னார் கோயில் சேர்ந்தவங்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செஞ்சிக்கோட்டை அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை விளக்கக்கூடிய இடம், அங்கு இருக்கும் தானிய கிடங்கு மிக பெரியது, இதுபோல் இன்னும் பல அதிசயங்களை உள்ளடக்கியது செஞ்சிக்கோட்டை, அதை பார்க்க வேண்டும் என்று ஆசை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரவி, இவங்க பாப்பா கோயிலை சேர்ந்தவங்க, இவங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. காரைக்கால் நளினி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, உத்தரகோசமங்கை கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் கோவில், பாண்டி கோவில், திருச்செந்தூர் கோவில் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, சிறு வயதில் நான் அதை பார்த்தது, அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு லைக் ஷேர் கமெண்ட். இன்றைய லைக் ஷேர் கமெண்ட்டுக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு, மீண்டும் ஒருமுறை நீங்கள் பார்க்க நினைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் எது. நமது நேயர்கள் தங்கள் கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். மீண்டும் நமது நேயர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு ஒரு முறை படிக்கலாம். கடம்பூடு வாழ்வு சி நல்ல பெருமாள், நிறைய உள்ளது மேடம், அதிகமான இடங்களை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு போட்டிருக்காரு. அடுத்து குவாகம் இளங்கோவன், டெல்லி பாராளுமன்றமும் தமிழ்நாடு சட்டப்பேரவையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, மீண்டும் ஒரு முறை பார்க்கணுங்கிற ஆசை, கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகூர் முகமது ரஃபிக் வந்து, மீண்டும் தாஜ்மஹாலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆக்ரா வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி கீர்த்திராஜன், பிச்சாவரம் சுற்றுலா மையம், போட்டிங் போக ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்து மேலக்கோட்டுச்சிறி ரவுலின், எனக்கு ரொம்ப நாள் ஆசை செஞ்சிக்கோட்டைக்கு சென்று பார்வை விட வேண்டும் என்று, அந்த ஆசை இதுவரை நிறைவேறவே இல்லை. அதேபோல் வீராணம் ஏறி பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. இப்படி தன்னோட கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக கும்பகோணம் குமரன், ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் தான் மேடம் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நன்னிலம் சுப்பிரமணியன், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அஸ்ட்ரோ மீனம் பக்கிரிசாமி, அத்திக்கோட்டையை சேர்ந்தவர், நான் திருவாரூர் தியாகராஜர் கோவிலை பார்க்கணும் அப்படின்னு கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு கே சிவ சுப்பிரமணியன், மீண்டும் ஒரு முறை நான் பார்க்க நினைக்க வரலாற்று சிறப்புமிக்க இடம், காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இடங்கண்ணி நெடுஞ்செழியன், எங்கள் ஊர் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். எத்தனை முறை பார்த்தாலும் மனதை கவரும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் வந்து ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால், மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவேலு, நான் பார்த்த இடங்களை வரை இதுவரை பார்க்காத வரலாற்று சிறப்புமிக்க இடம் ஒன்று உண்டு, அது வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிட்ட இடம்தான் என்று சொல்லியுள்ளார். அது பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கொடிக்கால் பாளையம் ஜான்காஜான் ஜிகுதீன், தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கணும், அப்புறம் நாகூர் தர்கா ஷரீப் பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு ஆசை அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது திட்டச்சேரி ஏ நிஷான் ஹலீம், தரங்கம்பாடி கோட்டையை நான் பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு. அடுத்தது இவங்க வந்து கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறை, அதன் அமைதி, கடல் காற்றும் நம்மை நாமே மறந்து இருக்க செய்யும் அந்த இடத்தை திரும்பவும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் தன்னோட கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு. நேயர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேர்களே, நாளை 7:25 மங்கையன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேர்களே, நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களை, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் ஒருமுறை நீங்கள் பார்க்க நினைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் எது என்று நேயர்களிடம் நாம் முகநூல் பக்கத்தில் கேட்டிருந்தோம். அதற்கான பதிலை நமது நேயர்கள் பகிர்ந்து வருகின்றார்கள். குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, நான் மீண்டும் பார்க்க நினைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் மகாபலிபுரம் தான். பல்லவர்களின் கலைநயமிக்க சிற்பங்கள் மற்றும் புராதன சின்னங்கள் என்றுமே நம் கண்ணை விட்டு அகலாது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, தஞ்சை பெரிய கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தான் நான் பார்க்க நினைக்கும் இடம் என்று சொல்லியுள்ளார்கள். அடுத்ததாக சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு, மீண்டும் ஒருமுறை நான் பார்க்க நினைக்கும் இடம் செஞ்சிக்கோட்டை அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக சிவபுரி சோமசுந்தரம், பாரிஸ் ஈபிள் டவர் பார்க்கணும், அதில் நின்று படமும் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக வினோத், பொறையார் வினோத், இவர் நான் மீண்டும் பார்க்க விரும்பும் இடம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக அதம்பாராமன், தஞ்சாவூர் பெரிய கோவில் அரண்மனை மற்றும் தாஜ்மஹாலை சென்று பார்த்த இடம்தான் இருந்தாலும் மீண்டும் பார்க்க ஆசை அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. கடலங்குடி பூங்கோதை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. பேரளம் சந்தோஷ்குமார், எனக்கு எப்பொழுதும் கோயிலுக்கு சென்று வருவது மிகவும் பிடிக்கும், சந்தோஷமாக இருக்கும், மீண்டும் அந்த கோவிலுக்கு சென்று வரலாம் என்றும் தோன்றும், இதுவே எனக்கு மனம் கவர்ந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், எனக்கு மீண்டும் ஒருமுறை பார்க்க நினைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் ஜெய்ப்பூரில் உள்ள ராம்பாக் அரண்மனை. அதன் அழகான கட்டிடக்கலையும் அரச குடும்பத்தின் பழமையான வரலாறும் என்னை மிகவும் கவர்ந்தது. மீண்டும் அங்கு சென்று அதன் அழகையும் வரலாற்று சிறப்பையும் ரசிக்க ஆசையாக இருக்கின்றது என்று தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். வலங்கைமான் ஆட்டோத்துறை, நான் பார்க்க நினைக்கும் வரலாற்று புகழ் வாய்ந்த இடம் அருகில் இருக்கும் அந்தமான் சிறை கூடம். சுதந்திரத்தை காக்கவும் தேசத்தை மீட்கவும் இன்னல் பட்டு தன்னுயிர் தந்த தாயகத்தை காத்த தியாகிகளின் நினைவாக உள்ள இந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று சொல்லியுள்ளார். அடுத்ததாக திட்டச்சேரி வைசூர் ரகுமான், ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலை முதன்முறையாக பார்க்க

எனக்கு ஆசையாக இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ். இனிய பிற்பகல் வணக்கம். சீன பெருஞ்சுவர், நான் வேலை செய்யும் கப்பல் இந்த ஊருக்கு போயிருக்குது, ஆனால் என்னால் இந்த இடத்த பார்க்க முடியல. கண்டிப்பாக நான் ஒரு முறையாவது அதை பார்ப்பேன், அந்த ஆசை எனக்கு இருக்குது. அதே போல் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அரிசல் முனையை பார்க்கணும் என்ற ஆசையும் எனக்கு இருக்கிறது என்று தன் கருத்தை பதிவு செய்துள்ளார்.

0: நேயர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நேயர்களே, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாஃபாமா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நேர்களை, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்கள் மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நாம் கொடுத்த தலைப்பு, மீண்டும் ஒருமுறை நீங்கள் பார்க்க நினைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் எது. முகநூல் பக்கத்தில் நமது நேயர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அடுத்ததாக சிவபுரி சோமசுந்தரம், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பிரகாரம் சூப்பராக இருக்கும், ஒரு முறை பார்த்திருக்கிறேன், மறுபடியும் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இளவரசி, திருவாரூர் கூடூர் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை, பூம்புகார் கண்ணகி சிலை, வண்டலூர் ஜூ, ஸ்ரீரங்கம், அப்புறம் உச்சிப்பிள்ளையார் கோவில், இவைகளையெல்லாம் மீண்டும் ஒரு முறை எனக்கு ஆசையாக பார்க்க இருக்கணும்னு மிக ஆசையாக இருக்குது. ஆனால் 12 ஸ்கூலில் டூர் அழிச்சிட்டு போன போது பார்த்தது, ஆனால் திரும்பவும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பத்மாவதி ஸ்ரீதர், இவங்க காரைக்காலை சேர்ந்தவங்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லோரா குகைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், புதுக்கோட்டை சித்தன்னவாசல் குகை ஓவியங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மன்சூர் அலி, இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பான தோழிக்கு வணக்கம், எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆக்ரா சென்று தாஜ்மஹாலை பார்க்கணுன்னு. நான் சிறு வயதில் தஞ்சாவூர் பெரிய கோயில் சென்றிருக்கிறேன், பள்ளியில் அழைத்து சென்றார்கள், ஆனால் 6 போனது, திரும்பவும் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்கே அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், மகாபலிபுரம் சென்று சிற்பங்கள் பார்த்துள்ளேன், மறுபடியும் அதை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் செஞ்சிக்கோட்டை போனதில் அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், மைசூர் அரண்மனையில் உள்ள பல அரண்மனைகளை எல்லாம் பார்க்கணும், அடுத்து திருப்பதி கோயிலை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தஞ்சாவூர் அரண்மனை, பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தரங்கம்பாடி, டேனிஷ் கோட்டை, இவையெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாழிக்கல்

எழில் முத்துசாமி, பாரதியார் வாழ்ந்த வீடு, காந்தியடிகள் கைப்பட பாரதியாருக்கு எழுதிய கடிதங்கள், இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆவலாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் ராமேஸ்வரம் கோவில் மற்றும் திருப்பதி கோவிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலை செல்வி செல்வம், இனிய மாலை வணக்கம். ஒரிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு ஒருமுறை போயிருக்கிறேன். தஞ்சை பெரிய கோயில் போல் பெரிய கோபுரமாக இருக்கும், கூட்ட நெரிசலில் அதன் கலைநயத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் மீண்டும் போய் பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. கொனார்க் சூரியனார் கோவிலை பார்க்க வேண்டும், அதனுடைய சிற்ப கலைநயம் அருமையாக இருக்கும், அதனையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, நான் இதுவரை வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்த்ததில்லை, ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரன் ஆலயம் எத்தனை முறை பார்த்தாலும் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை தோற்றமும் என்னை வியக்க வைத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் 7வது படிக்கும் பொழுது திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலை பார்த்திருக்கிறேன், அதன் பிறகு இன்று வரை நான் அதற்கு போனதே இல்லை. எனக்கு அங்கே போக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நாம் கொடுத்திருக்கும் தலைப்பு, மீண்டும் ஒருமுறை நீங்கள் பார்க்க நினைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் எது. நமது நேயர்கள் அவர்கள் பார்க்க இருக்கும் இடங்கள் குறித்தும் வரலாற்று சிறப்புமிக்க பல ஆலயங்கள் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியில் கார்த்திகேயன், இவர் பூந்தோட்டத்தை சேர்ந்தவர். இவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு பார்க்கணும்னா, தாஜ்மஹாலை பார்க்கணும் அப்படின் தாங்க எனக்கு ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காரைக்கால் ஸ்ரீதர் வந்து தாஜ்மஹாலை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆவலாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கார். என்எம்ஹெச் நச்சுப்பிள்ளை குடும்பம், இவங்க காரைக்கால் நிறைவியை சேர்ந்தவங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் ஒரு முறை பார்க்க நினைக்க வரலாற்று சிறப்புமிக்க இடம் தாஜ்மஹால் தாங்க. அழகான கட்டிடக்கலைக்கு தாஜ்மஹால் தாங்க எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் வந்து, தஞ்சாவூர் பெரிய கோயில் தாங்க நான் பார்க்கணும்னு நினைக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்ததான் வழுவூர் பண்டாரவளை ஸ்ரீகிருஷ்ணா வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜ்மோகன் வந்து இரவாஞ்சேரியை சேர்ந்தவங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அன்பான பிற்பகல் வணக்கம் தோழி, நான் அதிக ஊர்கள் பார்த்ததில்லை, தஞ்சை பெரிய கோயில், உச்சிப்பிள்ளையார் கோயில் இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் 8ஆம் வகுப்பு படித்த பொழுது எங்கள் பள்ளியில் சுற்றுலா அழைத்து சென்றார்கள். உச்சிப்பிள்ளையார் கோவில் முதலில் ஏறியது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் ஆரோக்கியசாமி வந்து, நான் தாஜ்மஹாலை தாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கார்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நாம் கொடுத்திருந்த தலைப்பு மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்க்க நினைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் எது என்று நமது நேயர்கள் அதிகமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள்.

இதில் மேமாத்தூர் சேகர் மகாபலிபுரம் சென்று சிற்பங்கள் பார்த்து ரசித்திருக்கிறேன். திரும்பவும் அதை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. செஞ்சிக்கோட்டை போனதில்லை, அதுவும் பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று சொல்லியுள்ளார். அடுத்ததாக மின்சார கண்ணன் மைசூர் அரண்மனையை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. எழில் முத்துசாமி பாரதி வாழ்ந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவடை கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியிலிருந்து உலா வர இருக்கிறது. நேயர்களை சந்தித்து உறவாட இருக்கிறார் நமது அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவர்கள். நேயர்களே, வாருங்கள், நாம் பண்டாரவடை கிராமத்திற்கு செல்வோம்.
1: வணக்கம் நேயர்களே. ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நாம இன்னைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேத்தூர் பண்டாரவடை கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இது காரைக்காலிலிருந்து பேரளம் செல்லக்கூடிய சாலையில அம்பகரத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். இங்க நம்ம காரைக்கால் பண்பலையை கேட்கக்கூடிய நேயர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் காரைக்கால் பண்பலையில பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க. முதலில் நாம் சந்திக்கும் நம் அன்பு நேயர், வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: கௌசல்யா.
1: கௌசல்யா, ரேடியோ கேப்பீங்களா?
2: நான் எப்பவும் கேப்போம்.
1: சரி, காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க டெய்லி?
2: நான் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன்.
1: ஆனா கௌசல்யா சுப்ரஜான் போடும்போது 4:30 மணிக்கு எல்லாம் போட்டுருவாங்க. ஆனா நீங்க 7 மணிக்கு தான், 6 மணிக்கு எழுந்திருப்பீங்களா?
2: எழுந்திருப்பேன் சார்.
1: சரி, உங்க ஊர்ல என்னம்மா சிறப்பு?

0: சேத்தூர் பண்டாரோட சிறப்பு எல்லாம் சொல்லுங்களேன் எங்களுக்கு.
1: மாரியம்மன் கோயில் தீமிட்டி தான் சிறப்பா இருக்கும்.
2: அப்புறம்
0: பண்டாரவடைன்னு சொன்னாலே ஒரு ரொம்ப பழமையான ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலை பத்தி சொல்லுங்களேன்.
1: சிவன் கோயில் பழமையான கோயில், நல்லா இருக்கு, விசேஷம் எல்லாம் அதிகமா அங்க வரும்.
0: அந்த சிவன் கோயிலோட பேரு, சாமி பேர் தெரியுமா?
1: பிரகதீஸ்வரர்.
0: ஏகாம்பரர்
1: பிரகதீஸ்வரர் சிவகாமி சுந்தரி இருக்காங்க.
0: அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா தொல்பொருள் துறையால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோயில்.
1: அது இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும்.
0: அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவீங்களா?
1: போவோம் சார். பெரிய கோயிலாவும் இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க.
0: என்னென்ன கோயில் அவங்க ஊர்ல இருக்கு?
1: நீங்க ஐயா கோயில் ஒண்ணு இருக்கு, அதுவும் நல்லா ஃபேமஸான கோயில். இந்த மன்மதன் சாமி இருக்கும், திருவிழா நேரத்துல நல்லா இருக்கும். அங்க சிவன் கோயில் இருக்கு பண்டாரவடையில, அதுவும் நல்ல பெரிய கோயில் தான், நல்லா இருக்கும். அதுவும்
0: சேத்தூர் தீமிதி, தீமிதி ரொம்ப ஃபேமஸ் இல்லையா
1: சார்? இங்க
0: மாசம் நடக்கும், அது
1: மாசம் 2ஆம் தேதி நடக்கும்.
0: வருஷம்
1: 2ஆம் தேதி,
0: வருஷா வருஷம் இங்கிலீஷ் தேதி தான் கணக்கா?
1: 2ஆம் தேதி நடக்கும்.
0: சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு என்னங்கம்மா?
1: எனக்கு என்ன, நான் கடை வச்சிருக்கேன் சார், ஃபேன்சி கடை.
0: எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க?
1: 5 வருஷமா வச்சிருக்கோம்.
0: கடையில ரேடியோ கேட்டுருக்கீங்களா?
1: ரேடியோ
0: தீவிரமான நேரா இருப்பீங்க உங்களுக்கு. இன்னைக்குதான் வந்து பேசுறீங்க.
1: நீங்க வீட்டுல எனக்கு டைம் இருக்கா சார்? நான் போய் கடையில தான் இருப்பேன்.
0: ஆனா ரேடியோ ஓடிட்டே இருக்கும் கடையில.
1: ஓடிட்டு சார்.
0: 5 வருஷமா ரேடியோ கேக்குறீங்களா?
1: கேட்டுட்டு தான் இருக்கேன் சார்.
0: ரொம்ப சந்தோஷம். என்ன நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எஃப்எம்ல?
1: ஊரும் உலகம் முயற்சி கொடுப்பேன்.
0: அதனாலதான் இன்னைக்கு வந்து பேசுறீங்களா? சரி, அப்புறம் காலையில எல்லாம் கேப்பீங்களா? பெண்கள் மகளிர் நிகழ்ச்சி எல்லாம்
1: பத்தி வேலை பார்த்துட்டு இருப்போம் சார்.
0: அது மட்டும் ரேடியோ பாட்டே கேட்டுட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே உங்க வேலையை செய்யும்.
1: ஆமா சார்.
0: ஓகே, 15 நண்பன் சொல்லாமா காரைக்கால் பண்பலைய உங்களுக்கு?
1: கண்டிப்பா சொல்லுங்க சார்.
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. ஒரு நீண்ட கால நேயரை முதல் முறையா பேச வச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்முடைய நேயம் நம் அன்பு நேயர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஜெயலட்சுமி.
0: சொல்லுங்க ஜெயலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: சரி, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல?
1: புளிக்குழம்பு தான்.
0: சரி, நீங்க என்ன பண்ணிட்டீங்கம்மா?
1: நான் வந்து எனக்கு ஊர் வந்து திருநள்ளாறு. நான் இந்த சேத்தூர் புதுச்சேரி கிராம வங்கியில அட்டண்டரா வேலை செய்யறேன்.
0: கிராம ஊழியர், வங்கி ஊழியர் நீங்க?
1: ஆனா இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எதனால இந்த ஊர் பிடிக்கும் உங்களுக்கு?
1: மக்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் இங்க வேலை செய்யறதுனால என் மேல மதிப்பு மரியாதை எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, அதனால எல்லா மக்களும் எனக்கு பிடிக்கும்.
0: எல்லாருக்கும் நிறைய லோன் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா உங்க பேங்க்ல இருந்து?
1: கொடுத்துருக்கோம், லோன் கொடுத்துருக்கோம்.
0: மக்கள் எல்லாம் எப்படி லோன் எப்படி திருப்பி கட்டுறாங்க?
1: சுய உதவி குழு இருக்கு.
0: எத்தனை குழுங்க இருக்கு உங்க ஊர்ல?
1: ஒரு 1000 குழு மேல இருக்கும் சார்.
0: 1000 குழு இருக்குமா? எந்த, அதாவது இந்த சுத்து வட்டார பகுதி எல்லாமே?
1: ஆமா ஆமா, 4 பேர் சேர்ந்த ஒரு உறுப்பினர் குழு இருக்கு. அது 15 பேர் உறுப்பினர் குழு இருக்கு, அதனால நல்லா செயல்படுத்திக்கிறாங்க.
0: எல்லாருமே வந்து வங்கி கணக்கு வச்சிருக்காங்களா நம்ம ஊர்ல?
1: எல்லாருக்கும் இருக்கு சார்.
0: சரிங்க,
1: எல்லாருக்கும் இருக்கு சார்.
0: எவ்வளவு கடன் கொடுப்பீங்கம்மா அந்த மாதிரி குழுக்கள் நடத்துறவங்களுக்கு? நீங்க எத்தனை வருஷமா வங்கியில இருக்கீங்க?
1: 16 வருஷமா இருக்கு சார்.
0: 16 வருஷமா இருக்கீங்களா? சரி, எல்லா குழுவுமே வந்து உங்கள்ட்ட கடன் வாங்கி நல்லபடியா செயல்படுறாங்களா?
1: எல்லாருமே நல்லா செயல்படுத்துறாங்க, நல்லாவும் நடக்கு.
0: பொருளாதார ரீதியா முன்னுக்கு வந்திருக்காங்களா உங்க வங்கி கடன் மூலமா?
1: எல்லாம் முன்னுக்கு வந்திருக்காங்க சார்.
0: சரி, அதுல ரொம்ப சிறப்பான குழு எந்த குழுன்னு சொல்ல முடியுமா உங்களால?
1: நினப்புல சார், திடீர்னு வந்து கேக்குறதுனால.
0: ஆனா 1000 குழுங்கிறது நினப்புல இருக்கு.
1: அதுல
0: எல்லாருமே வந்து குழுல சிறப்பா செயல்படுறாங்க இல்லையா? மகளிர் குழு தானே எல்லாமே? ஆண்களுக்கு எல்லாம் குழு கிடையாதா?
1: ஆண்களுக்கு
0: எல்லாம் கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான் எல்லாமே. லோன் எல்லாம் பெண்களுக்கு
1: மட்டும்தானா?
0: சரி, ஓகேங்க. உங்களுடைய பொழுதுபோக்கு என்னம்மா? வீட்டுல என்ன செய்வீங்க பொழுது?
1: என்ன, காலையில 5 மணிக்கு எழுந்திருப்பேன், வீட்டு வேலையை முடிப்பேன், 9:30 எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பு.
0: பேங்க்ல எவ்வளவு நேரம் இருப்பீங்க?
1: 6:30 சார்.
0: 6:30 முழுக்க முழுக்க வங்கியில தான் முழு நேரமும் இருக்கீங்க?
1: ஆமா சார். ஆமா சார்.
0: அதாவது சனி ஞாயிறு மட்டும் தான் லீவ் இல்லையாமா?
1: ஆமா.
0: சரி, அது மாதிரி வங்கியில வர்றவங்க எழுத தெரியாம வருவாங்க, அவங்க வந்து வழிகாட்டுதல் கேட்பாங்க, அது மாதிரி உள்ளவங்க எல்லாம் நீங்க எப்படிமா கைட் பண்றீங்க?
1: எல்லாத்துக்குமே எழுதி கொடுப்பேன் சார்.
0: எழுதி கொடுப்பேன்.
1: எல்லாத்தையும் நல்லா கவனமா பேசுவேன் சார். யார்ட்டையும் முகம்லாம் சிரிச்சுக்க மாட்டேன், நல்லா பேசுவேன். எல்லாரும் எழுத தெரியாதவங்க எல்லாருக்குமே எழுதி கொடுப்பேன் சார்.
0: சரிங்க, பக்கத்துல என்னென்ன கிராமங்கள்லாம் இருக்கு சேத்தூர் பண்டாரோடைய சுத்தி?
1: சேத்தூர் பண்டாரவடை, மாதூர் கோட்டாப்படி, நல்லம்பழு,
0: சரிங்க,
1: தாமனாங்குடி,
0: எல்லாத்துக்குமே உங்க பேங்க் தானே?
1: ஆமா ஆமா, வளத்தாமங்கலம், கருக்கங்குடி, செல்லூர், தென்னங்குடி,
0: சரிங்க,
1: சுற்றுலா எல்லா ஊருமே தெரியும் சார். குமாரகுடி, அப்புறம் தெம்பட
0: கிராம வங்கியில எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டும் கொடுத்துறீங்க?
1: எல்லாருக்குமே ஏடிஎம் கார்டும் கொடுத்துருக்கோம் சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம மக்களுடைய முன்னேற்றத்துல உங்களுடைய பங்கும் இருக்கு அப்படிங்கறது உறுதியா தெரியுது. நேர்களே, நாம் இணையலாம் ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு.

0: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேரலை நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நேர்களை நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேர்களை நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு. இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டார வடை கிராமத்தில் இருந்து நேயர்கள் மத்தியிலிருந்து உலா வருகிறது. நேயர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடுகிறார் நமது நிலைய அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவர்கள். வாருங்கள் நேயர்களை, நாம் பண்டார வடை கிராமத்திற்கு செல்வோம்.
6: ஆம் நேயர்களே, ஊரும் உறவும் நிகழ்ச்சியில அடுத்த ஒரு குட்டி நேயர் வந்திருக்கிறாங்க, அவங்களை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜனனிஸ்ரீ. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
7: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்
6: படிக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா மத்தியானம்?
7: சாப்பிட்டேன்.
6: சூப்பர். இப்ப பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க.
7: ஆல மரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயில் கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குழந்தை வாழாட்டு,
6: சூப்பரா பாடுறீங்களே. இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? மிஸ் பேர் தெரியுமா சொல்லுங்க?
7: அன்னை
6: மிஸ் அருமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க நம்ம நேயர்களுக்கு. உங்க பேர் சொல்லுங்க.
7: ஜனனிஸ்ரீ.
6: அழகா சூப்பரா பாடுறாங்க, பாராட்டுக்கள். அடுத்து நாம் சந்திக்கும் நம்ம அன்பு நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
8: வணக்கம் சார், என் பேர் இந்துமதி.
6: இந்துமதி, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கா சார்.
6: சேத்தூர்ல என்னம்மா ஸ்பெஷல், உங்க ஊருடைய சிறப்பு பத்தி சொல்லுங்கம்மா.
8: கோயில்ல சிவன் கோயில் இருக்கு சார், மகமாயி கோயில் இருக்கு, பண்டாரத்துல சேஷவாணி கோயில், கும்பாபிஷேகம் செய்யறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபேமஸா தான் சார்.
6: அப்புறம் விவசாயம் எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு உங்க ஊர்ல?
8: நல்லா போயிட்டு இருக்கு சார்.
6: நீங்க என்ன பண்ணிட்டு
8: இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்.
6: சரி, ஓகே. அப்புறம் என்ன உங்களுக்கு பொருளாதார வளத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
8: 100 நாள் வேலைக்கு போயிட்டு
6: இருக்கீங்க. சரிங்கம்மா, இப்ப 100 நாள் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப சேத்தூர்ல என்னென்ன பணிகள்மா நடந்துட்டு இருக்கு?
8: குளம் வெட்டிடும் சார், வாய்க்கால்லாம் வெட்டும்.
6: எந்த குளம்மா?
8: வண்ணாங்குளம் வெட்டிடணும் சார்.
6: இன்னைக்கு என்ன வேலை நடந்ததுங்கம்மா?
8: காரியம்மன் கோயிலுக்கு எழுத்தாப்புல உள்ள கோலம் சார், அந்த வாய்க்கால கருவ இதெல்லாம் கழிக்கிறது, பில்லு எல்லாரும் வெட்டு, சில சேர்ந்து எல்லாம் வெட்டுவோம்.
6: எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜாலியா இருக்கா? எப்படிமா இருக்கு?
8: ஜாலியா இருக்கு சார்.
6: சாப்பாடு எல்லாம் மத்தியானத்துக்கு?
8: சாப்பாடு எடுத்துட்டு வந்துடும் சார்,
6: வீட்லயே காலையிலேயே செஞ்சு எடுத்துட்டு வந்து.
8: காலையிலே செஞ்சு எடுத்து வந்துடும்.
6: சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்யறீங்கம்மா?
8: காலையில 9 மணிக்கு போட்டோ எடுப்பாங்க சார், 12 வரைக்கும் இருப்போம் சார். அப்புறம் மதியானம் சாப்பிட்டு வந்து போட்டோ 3 மணிக்கு பிடிச்சிது, ஒரு 4 மணி வரைக்கும் இருந்துருங்க.
6: சரி, ஓகேங்கம்மா. அப்புறம் வீட்டுக்கு போய் இப்ப என்னென்ன வேலையெல்லாம் இருக்கு உங்களுக்கு? வீட்டுக்கு போய் நீங்க சமைக்கணும் இல்லையா?
8: ஆமா சார், சமைக்கிறோம். செவ்வாய்க்கிழமை வந்தா கோயிலுக்கு போயிட்டு வருவோம்.
6: சரிங்கம்மா. பொழுதுபோக்கு என்னங்கம்மா?
8: டைலரிங் வச்சிருக்கேன்.
6: டைலரிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? எத்தனை

0: சுத்தமாக தச்சிட்டீங்க,
1: வீட்டில் தான் சார் கேட்டோம்.
0: வீட்டில் தப்பீங்க, ஆனால் வெளியில இருந்து ஆர்டர் எடுத்து தப்பீங்க, வெளியில தைக்க கொடுப்பாங்களா துணியில?
1: இல்ல சார், அங்கெல்லாம் கொடுக்கறதுல சேத்தூர்ல இருந்து கொடுத்தாங்க, கடை வச்சிருந்தோம்,
0: சரி.
1: டெய்லர் கடை இப்ப அதனால செல்லூர்ல இப்ப வாடகைக்கு இருக்கனால இப்ப சேத்தூர் வந்தோடனே தைக்கலாம்னு இருக்கோம்.
0: ஓ, எத்தனை வருஷமா தச்சிட்டு இருந்தீங்க நீங்க?
1: நான் ஒரு 3 வருஷம் தச்சிட்டு இருந்தேன் சார்.
0: லேடிஸ் ஸ்பெஷலிஸ்டா நீங்க? லேடிஸ்க்கு மட்டுமா இல்ல எல்லாம்
1: லேடிஸ்
0: தைப்பீங்க?
1: மட்டும் தான் சார்.
0: எல்லாமே தைப்பீங்க. இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு தைக்கலான் இருக்கீங்களா? 2 மாசம் தான் இருக்கு.
1: இல்ல சார் தைக்கல சார்,
0: தைக்கல.
1: 104 வேலைக்கு
0: உங்க வீட்டுக்குள்ளவங்களுக்கு மட்டும் தைச்சு கொடுக்குறீங்க, கரெக்டா?
1: சார்.
0: உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கம்மா?
1: 2 பொண்ணு சார்.
0: ரெண்டு பொண்ணு. ரெண்டு பொண்ணுக்கும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் நீங்களே தைச்சுக்கிறீங்க?
1: ஆமா சார்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீங்க யாருக்காவது டைலரிங் கத்து கொடுத்துருக்கீங்களா?
1: இல்ல சார்.
0: இல்ல. ஆனா இனிமே கத்து கொடுக்குற ஐடியா இருக்கா?
1: இல்ல சார், வீடியோ ஆபீஸ்ல இருந்து வந்து நம்ம சேர்ந்தா எல்லாரும் சேர்ந்தா சேத்தூர்ல ஒரு 4 பேர் சேர்ந்து தச்சு கொடுக்கலாம்னு இருக்கோம். ஐடியால
0: சரி, ஓகேம்மா. வேற சுடிதார் எல்லாம் தைப்பீங்களா?
1: சுடிதார் தான் சார்.
0: சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகள் வந்து குடும்பத்தோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு தங்களுடைய பங்களிப்பை எப்படி செலுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நீங்க சொன்னீங்க. அடுத்த ஒரு நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: பிரியா சார்.
0: பிரியா? என்ன ஊர் உங்களுக்கு? பிரியா
1: பண்டாரோட சார்.
0: பண்டாரவடை. நீங்க என்ன பண்ணிட்டீங்க பிரியா?
1: நாங்க ஹவுஸ் வச்சிருக்கோம் சார்.
0: சரி, சொந்த ஊர் என்ன உங்களுக்கு?
1: சொந்த ஊரே இதுதான் சார்.
0: சொந்த ஊரே இந்த ஊர் தான். கல்யாணம் பண்ணது
1: பாண்டிச்சேரி சார்.
0: கல்யாணம் பண்ணது பாண்டிச்சேரியா? சரி, இப்ப என்ன பண்ணிட்டீங்க? சும்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க? சும்மானா என்ன, வேலையே இல்லாம இருக்கீங்களா?
1: வேலை எல்லாம் நிறைய இருக்கு சார்.
0: தரசியா இருக்கீங்க.
1: கோழி
0: நிறைய வச்சிருக்கீங்களா?
1: கோழி இருக்கு, ஆடு மாடு இருக்கு.
0: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
1: 2 மாடு இருக்கு சார். கோழி
0: மாடு கறக்குதா?
1: கறக்குது சார்.
0: சரிங்க. அப்புறம் மாடு வச்சிருக்கீங்களா?
1: இருக்கு சார்.
0: எத்தனை ஆடு இருக்கு?
1: அது ஒரு 4 ஆடு இருக்கு சார்.
0: மாட்டுக்கு பேர் வச்சிருக்கீங்களா?
1: பேர் எல்லாம் இல்ல சார்.
0: எத்தனை எத்தனை வருஷமா மாடு வளர்க்குறீங்க?
1: 4 வருஷமா வளர்த்து.
0: கோழி?
1: கோழி 5 வருஷமா வளர்க்குறேன்.
0: கோழி? எத்தனை கோழி வச்சிருக்கீங்க?
1: அது ஒரு 10 கோழி இருக்கு.
0: 10 கோழி இருக்கு. ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்துட்டு நான் வந்து சும்மா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது
1: என்னங்கம்மா? இல்ல சார், நானும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 100 நாள் வேலைக்கு வருவோம்.
0: சரி, எல்லாத்தையும் எப்படிமா ஒரே நேரத்துல கவனிக்கிறீங்க? ஆடு மாடு கோழி எல்லாத்தையும்
1: வேலையை முடிச்சிருவோம் சார்.
0: என்ன வேலை இருக்கு அது கவனிக்கிறதுக்கு சொல்லி
1: கறக்கணும்.
0: எத்தனை லிட்டர் கறக்குது? 2 மாடு.
1: 1 மாடு 2 லிட்டர், 1 மாடு 4 லிட்டர் கறக்கு.
0: மொத்தம் 6 லிட்டர் காலைல கறக்குறீங்க?
1: கறக்கணும்.
0: சரி, கறந்து டிப்போ கொடுத்துறீங்களா?
1: ஆமா சார், கொடுத்துடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டு வேலையை முடிச்சிட்டு 100 நாள் வேலைக்கு வந்துட்டு திரும்பி போய் வீட்டு வேலை பாக்கணும். ஈவினிங்கும் வேலை இருக்கு. ஆடு மாடெல்லாம் அவுத்து கொண்டு கட்டணும், எல்லாம் பண்ணணும்.
0: ஆனா இவ்வளவு வேலை செஞ்சாலும் சும்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஆமா சார்.
0: சரி, பொழுதுபோக்கு என்ன உங்களுக்கு?
1: என்ன சார், ஜாலியா
0: படம் எல்லாம் பாப்பீங்களா?
1: படம் எல்லாம் பாப்போம்.
0: பாட்டுலாம் விரும்பி கேப்பீங்களா?
1: கேப்பேன்.
0: என்ன மாதிரி பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: சோகமான பாட்டு தான் சார் ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப சோகமா விரும்பி கேக்குறீங்க? ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா பாட்டு மட்டும் சோகமா கேப்பீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும், அதனால கேக்குறது.
0: என்ன மாதிரி பாட்டு சொல்லுங்க? டிராஜேந்தர் பாட்டா? எப்படிங்க சோகமான பாட்டு?
1: என்ன
0: பாட்டா இருந்தாலும் சோகமா இருந்தா பிடிக்கும்.
1: எல்லா பாட்டுமே பிடிக்கும். அம்மா பாட்டு ரொம்ப
0: ரொம்ப பிடிச்ச பாட்டு இது உங்களுக்கு? சோகமான
1: ரொம்ப பிடிக்கும், அதான் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பேன்.
0: சரி, ஓகேங்க, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஒரு நேரம் சந்திக்கிறேன். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் செல்வி சார்.
0: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து வரீங்க? உங்க பேர்?
2: தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூரா?
2: இருக்கிறோம்.
0: அப்படியா, இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்களா?
2: இல்ல இல்ல, இங்க பொண்ணு இங்க இருக்காங்க, பையனுக்கு வேலை இங்க மறுபோனுக்கு.
0: ஓ, ரைட் ரைட். அதனால இங்க வந்து, இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது?
2: இங்க வந்து இப்ப 8 மாசம் ஆகுது.
0: 8 மாசம் தான் ஆகுதா? எப்படி இந்த ஊர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: நான் வந்து இப்பதானே இங்க 20 நாளுக்கு இப்பதானே வந்திருக்கேன்.
0: 20 நாள் தான் ஆகுது. அதான் தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களே, தஞ்சாவூர் மாதிரி இந்த ஊர் இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு கேக்குற. அம்பகர்த்தூர் கோயில் தெரியுமா? அம்பகர்த்தூர் கோயில் இங்க இருந்து பக்கத்திலேயே தான் இருக்கு, நீங்க கண்டிப்பா அந்த கோயில் எல்லாம் பாத்துட்டு போங்க. தஞ்சாவூர்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? தஞ்சாவூர்ல என்ன ஸ்பெஷல்?
2: தஞ்சாவூர்ல வந்து மாரியம்மன் கோயில் பெரிய கோயில் போவோம். மாரியம்மன் போவோம்.
0: மாரியம்மன் கோயில் தஞ்சாவூர் டவுன்லயே இருக்கிற பெரிய கோயிலா?
2: ஆமா.
0: சரி, அப்புறம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் போவீங்களா?
2: போவோம்.
0: அப்புறம் பெரிய கோயில்
2: அங்கேயும் போவோம்.
0: அங்கேயும் போவீங்களா?
2: எங்களுக்கு ஒரத்தநாடு, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை எல்லாம் ஒண்ணு தானே.
0: நீங்க இருக்கிறது மெயின் தஞ்சாவூரா?
2: ஒரத்தநாடு.
0: ஒரத்தநாட்டுல இருக்கீங்க, ஓகே. ஒரத்தநாட்டுல என்னங்கம்மா ஸ்பெஷல்?
2: ஒரத்தநாட்டுல அப்படி
0: கோயில் எல்லாம் இருக்கா? ஒரத்தநாட்டுல
2: இருக்கு.
0: என்ன கோயில் சொல்லுங்க?
2: சாலாசி அம்மன்.
0: சாலாசி அம்மன், ஓகே ஓகே. வந்தா அந்த கோயில பாக்கணும் முக்கியமா இல்லையா? ஒரத்தநாடு வர்றவங்க உங்க கோயில பாக்கணும்ல.
2: இந்த மாசம் கூட தீ இறங்குவாங்க, இந்த திரௌபதி அம்மன் கோயில்னு ஒண்ணு சொல்லிட்டு.
0: சரிம்மா,
2: விசேஷமா இருக்கும்.
0: ரொம்ப சந்தோஷமா, தஞ்சாவூர்ல இருந்து வந்து சேத்தூருக்கு வந்து பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நேர்களே, நாம் இணையெல்லாம் ஒரு பாடலை கேட்ட

0: பிறகு.
1: ஆ.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஊரும் உறவும். நேயர்களின் நேரம் இப்பொழுது 4:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ்

0: நேயர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவடை கிராமத்தில் இருந்து உலா வருகிறது. நிகழ்ச்சியில் நேயர்களை நேரடியாக சந்தித்து உரையாடுகிற நமது நிலைய அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, பண்டாரவடை கிராமத்திற்கு இப்பொழுது நாம் செல்வோம்.
1: ஆம் நேயர்களே, ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவடை கிராமத்திலிருந்து நம்முடைய அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப 4:30 அடுத்து நம்மோடு இணையும் நம் அன்பு நேயர். வணக்கம்மா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: லதா.
1: லதா, எங்கம்மா வரீங்க, என்ன ஊர் உங்களுக்கு சொந்த ஊரு?
2: சேத்தூர்.
1: சேத்தூர் தான். இப்போ இந்த ஊர்ல உங்களுக்கு என்னம்மா ரொம்ப பிடிக்கும்? இந்த ஊரோட ஸ்பெஷல் என்னங்கம்மா? சேத்தூரோட ஸ்பெஷல் நீங்க தான்மா சொல்லணும், பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட என்னன்னு கேட்க கூடாது, நீங்களே சொல்லுங்க. ஆடி மாதம் என்ன நிறைய விரதம் எல்லாம் இருந்தீங்களா? என்ன ஆடி மாதம் எப்படி விரதம் இருப்பீங்க? என்னென்ன கோயிலுக்கு எல்லாம் போனீங்க இந்த மாசம் இந்த வருஷம்?
2: ஓம் சக்தி கோயிலுக்கு.
1: சரிங்க.
2: பெரிய பாளையம். எங்க உள்ளூருக்குள்ள உள்ள கோயில்ல கோயில்.
1: பெரிய பாளையத்துல என்ன கோயில் இருக்குங்கம்மா? பண்ணாரியம்மன் கோயிலுக்கு. வருஷம் வருஷம் போவீங்களா? தமிழ்நாட்டுல நிறைய கோயிலுக்கு போயிருக்கீங்களா? என்னென்ன கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கீங்க தமிழ்நாட்டுல?
2: மேல்மருவத்தூர், பெரிய பாளையம், ஸ்ரீரங்கம், சமயபுரம்,
1: காஞ்சிபுரம்.
2: அதெல்லாம் போனோம்.
1: காஞ்சிபுரம் இனிமே தான் போனோம், அடுத்த வருஷம் எழுதி வச்சுங்க. அம்பகத்தூர் அடிக்கடி போவீங்களா? சரி, உங்களுக்கு நம்ம காரைக்கால்ல எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? காரைக்கால் பீச் தானே, அடிக்கடி பீச்சுக்கு போவீங்களா? சரி, உங்க பயணம் எல்லாம் எப்படிமா, ட்ரெயின்ல போவீங்களா பஸ்ல போவீங்களா? பஸ்ல தான் போவீங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல?
2: சாம்பார்.
1: சாம்பார் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கும். சரியா, சந்தோஷமா, ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ரூபிக் ஷெஃபி.
1: ரூபிக் ஷெஃபி, என்ன படிக்கிறீங்க?
3: 10th ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
3: ஆன்காமா இங்கிலீஷ் ஹை ஸ்கூல்.
1: சரி, படிச்சுட்டு அடுத்தது என்ன மேற்கொண்டு என்ன படிக்க போறீங்க, என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: நான் நர்சிங் படிக்க போறேன்.
1: நர்சிங் படிக்கணும். பிளஸ் டூ முடிச்சுட்டு நர்சிங் சேரணும்னு ஆசைப்படுறீங்க?
3: ஆமா.
1: ஏன் நர்சிங்னு சொல்றீங்க, அதுல என்ன காரணம் இருக்கா?
3: எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்.
1: யார பார்த்து அந்த ஆசை வந்தது உங்களுக்கு?
3: எனக்கு எங்க
1: ஃபேமிலில யாரும்,
3: எங்க அக்காவை பார்த்து. எனக்கு
1: அக்கா நர்ஸா இருக்கிறாங்க, அதனால நீங்களும் அவங்களை பார்த்து நல்லா படிப்பீங்களா? டியூஷன் எல்லாம் போறீங்களா?
3: இல்ல, வீட்டுலதான். அந்த
1: வீட்டுலதான் இருக்கீங்க. என்ன மார்க் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க?
3: 450.
1: அது என்ன 90%? 500க்கு 450? 90% எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஏன் எய்ம் பண்ணும்போதே ஏன் 500க்கு 499 சொல்லல நீங்க?
3: எனக்கு இந்த மார்க் போதும்.
1: 450 எடுத்தா போதும்னு நினைக்கிறீங்க? எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு விரும்ப இப்படி படிக்கிறீங்க? எல்லா சப்ஜெக்ட்டுமே பிடிக்குமா, இல்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு விருப்பப்படுவீங்க?
3: எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும்.
1: தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தமிழ்ல என்ன ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு ஈஸியாவும் இருக்கும், நல்லாவும் படிப்பேன், அதனால தமிழ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப.
1: தமிழ்ல வந்து உங்களுடைய 10th இருந்து ஒரு மனப்பாட பகுதியில இருந்து ஒரு செய்யுள் பாடல் ஏதாவது டக்குன்னு சொல்ல முடியுமா? கடவுள் வாழ்த்து. இந்த வருஷம் என்ன கடவுள் வாழ்த்துன்னு சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, ஓகே, புக்கை எடுத்தாதான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு மாணவியை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: மணிஷாவதி.
1: மணிஷாவதி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 3வது. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
4: பண்டாரவடை.
1: சரி, இப்ப ஒரு பாட்டு சொல்றீங்களா? சொல்லுங்க பாக்கலாம்.
4: நிறவாதே தாங்கிதல் எத்தனையும் மாற்ற.
1: சூப்பரா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நேரம் சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: மணிசேகரன்.
1: மணிசேகரன் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: விவசாயம் பண்ணிட்டு.
1: விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு சேத்தூர்ல?
5: நல்லா போயிட்டு இருக்கு.
1: சேத்தூர்ல நிலத்தடி நீர்மட்டம் எப்படி இருக்கு? பாசன வசதி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன்.
5: நல்லா இருக்கு. இப்ப கொஞ்சம் வாய்க்கால் எல்லாம் கொஞ்சம் வெட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்.
1: வாய்க்கால் எல்லாம் இப்ப கிளீன் பண்ணதுனால நல்ல தண்ணி எல்லாம் நல்லா வருது.
5: வருது.
1: நல்லம்பரில் ஏரியும் இருக்கு இல்லையா?
5: இப்போதைக்கு தண்ணி வரல, போரு.
1: மேட்டூர் அணை திறக்கறதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க?
5: ஆமா.
1: காவிரி தண்ணிய?
5: ஆமா.
1: சரி, ஓகேங்க. அப்புறம் விவசாயம் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்.
1: சொந்தமா நிலம் வச்சிருக்கீங்களா?
5: இருக்கு.
1: எத்தனை, எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க?
5: 5 மா வச்சிருக்கேன்.
1: போர் போட்டுருக்கீங்களா?
5: போர் அண்ணா போர்ல இருந்து சாவடி பண்றேன்.
1: என்ன போர்ல இருந்து? சரி, ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் என்ன நெல் போட்டீங்க?
5: டிபிஎஸ் திருப்பதி 5.
1: திருப்பதி 5 நல்லா வந்துச்சா?

0: கண்டு முதல் எப்படி வரும் தெரியல.
1: இந்த இப்பதான் முத முதல போட்டிருக்கீங்க
0: இல்ல இந்த ரகம், இது புது ரகம்
1: புதுசா போட்டிருக்கீங்க, இந்த வருஷம் ட்ரை பண்ணி போறீங்க. எத்தனை போகம் நம்ம சேத்தூர்ல விளையுது?
0: அது முப்போகம் விளையும்.
1: முப்போகமா? நீங்க எத்தனை போகம் பண்றீங்க உங்க இடத்துல?
0: ரெண்டு போகம் தான்.
1: ரெண்டு போகம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இங்க காரைக்கால் வானொலி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: கேட்கவும்.
1: கிசான் வாணி நிகழ்ச்சியில விவசாய செய்திகள் தகவல்கள் இப்ப எல்லாம் கேக்குறீங்களா?
0: எல்லாம் கேட்போம்.
1: எல்லாம் கேட்டு அது பயனுள்ளதா இருக்கா உங்களுக்கு?
0: நல்ல பயனுள்ளதா இருக்கு, அதை நான் கேட்காம இருக்க மாட்டேன்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு விவசாயி சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்மளுடைய நேம் நம்ம அன்பு நேயர் ஒரு மாணவர் வந்திருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சண்முகநாதன்.
1: சண்முகநாதன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 6th ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: சேத்தூர் ஸ்கூல்.
1: சேத்தூர் ஸ்கூல்ல படிக்கிறீங்க. சாப்பிட்டீங்களா மத்தியானம்? என்ன
2: சாப்பிட்டீங்க?
1: தயிர் சாதம். நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
2: தயிர் சாதம்.
1: தயிர் சாதம் தான் பிடிக்கும். அதனால டெய்லி தயிர் சாதமே சாப்பிட்டு இருக்கியா?
2: இல்ல.
1: காய்கறி எல்லாம் நிறைய சாப்பிடுவியா? சரி, என்ன காய்கறி ரொம்ப பிடிக்கும்? பீட்ரூட்டா? சரி, நல்லது. நீ படிச்சுட்டு என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற?
2: சயின்டிஸ்ட்.
1: சயின்டிஸ்ட் ஆக போறியா? சரி, நல்லா விளையாடுவியா? என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க உங்க ஊர்ல?
2: கொக்கோ, கபடி.
1: கபடி விளையாடுவியா? கபடி விளையாடு. இங்க கிரவுண்ட் எல்லாம் இருக்கா சேத்தூர்ல? யார் யாரெல்லாம் விளையாடுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாம் சொல்லு. கபடி யாரோட விளையாடுவா?
2: எங்க ஊர்லதான் விளையாடுவேன்.
1: உங்க ஊர்லதான் யாரும் ஃப்ரெண்ட் பேர் கேக்குறேன்.
2: சாய், சுகி, தோமா, போல்.
1: அஞ்சு பேரா? அஞ்சு பேர் ரெண்டு டீமா பிரிஞ்சு விளையாடுவீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நேர்களே, நாம் இணையலாம் ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு. இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவடை கிராமத்தில் இருந்து உலா வருகிறது. நேயர்களை சந்தித்து உரையாடுகிறார் நமது அறிவிப்பாளர் கே. பிரபாகரன் அவர்கள். வாருங்கள் நேயர்களை, பண்டாரவடை கிராமத்திற்கு செல்வோம்.
2: நேயர்களே, ஊரும் உறவும் நிகழ்ச்சியில இன்னைக்கு சேத்தூர் பண்டாரவடை கிராமத்தில் அடுத்து நம்மோடு இணையும் நம் அன்பு நேயர்கள், அடுத்து ஒரு மாணவர் வந்திருக்கிறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க தம்பி.
3: என்ன
2: கிளாஸ் படிக்கிறீங்க? நல்லா படிப்பீங்களா? சரி, படிச்சுட்டு அடுத்த வருஷம் என்ன படிக்க போறீங்க? மேற்கொண்டு என்ன படிப்பு படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க?
3: பியூர் சயின்ஸ் எடுக்க போறேன், டாக்டர் ஆக போறேன்.
2: பியூர் சயின்ஸ், நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆக போறீங்க? ஏன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை.
2: எல்லாருக்கும், எல்லாரும் நமக்கு ஊசி போடுறாங்க, நம்ம எல்லாருக்கும் ஊசி போடணும்னா?
3: அதனால ஹெல்ப் பண்ணணும்.
2: பாண்டிச்சேரி ஜிக்மரா, அதே ஊரே முடிவு பண்ணிட்டீங்களா? பரவாயில்ல, இதுதான் எய்ம்னா எப்படி கரெக்டா எய்ம் பண்ணணும்னு பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. உங்க வீட்டுல உள்ளவங்க நீங்க டாக்டர் ஆகிறதுக்கு என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் சந்தோஷம்
3: தான்.
2: சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
3: பொங்கலுக்கு
2: போட்டிங்களா? அடுத்த வருஷம் பொங்கலுக்கு?
3: சரி.

0: நாளைக்குதான்.
1: வைப்பாங்க. நாங்கள் எல்லாம் வைக்க சொல்கிறேன் உங்கள் ஊரில், சரியா? இளைஞர் மன்றம்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வைக்க சொல்லி நீங்கள் வந்து கபடி விளையாடுறீங்க, பெரிய கப்பாக அவங்கள தர சொல்கிறேன், சரியா? சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு டாக்டர், எதிர்கால டாக்டரை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: ஸ்ரீஹரி.
1: ஸ்ரீஹரி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? எயிட். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
2: மவுண்ட் கார்மல்.
1: மவுண்ட் கார்மல். ஸ்கூல் பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல இருக்கு.
2: ஆமாம்.
1: சிலபஸ் எல்லாம் எடுத்து பார்த்து புக் எடுத்து வைப்பீங்களா? எல்லா புக்கையும் டெய்லி எடுத்துட்டு போறீங்க?
2: எல்லா புக்கும் எடுத்துருவோம்.
1: எல்லா புக்கும் எதுக்கு போயிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு, எந்த நோட்டு கேட்டாலும் பேக்லயே இருக்கட்டும்னு பேக்லயே வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா மத்தியானம்? என்ன சாப்பிட்டீங்க?
2: சாம்பார் சாதம்.
1: என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு?
2: பிரியாணி.
1: பிரியாணியா? வாரத்துல எத்தனை நாள் உங்க வீட்டுல பிரியாணி செய்வாங்க?
2: ஒரு நாள்.
1: வாரத்துல ஒரு நாள் தான் பிரியாணி செய்யறாங்க. அப்புறம் வேற என்ன பிடிக்கும் காலையில சாப்பிடுறதுக்கு?
2: காலையில தோசை.
1: காலைல தோசை. இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? ஒரு விண்வெளி விஞ்ஞானி ஆக போறீங்க, அப்படிதானே? ரொம்ப சந்தோஷம். இருக்கிறதுலே கஷ்டமான சயின்ஸ்னா ராக்கெட் சயின்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே நீங்க வந்து ஈஸியா செலக்ட் பண்ணி அதே எய்மா வச்சிருக்கீங்க, ரொம்ப
2: மகிழ்ச்சி.
1: பாராட்டுக்கள், நன்றி. அடுத்து நாம் சந்திக்கும் நம்ம அன்பு நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மேரி.
1: மேரி, என்ன மேரி செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: பக்கத்துல கடை வச்சிருக்கேன் சார்.
1: சரி, என்ன கடை வச்சிருக்கீங்க? என்ன?
3: ஸ்கூல் பேக், காலேஜ் பேக், ஆன்லைன் வொர்க் எல்லாம் பண்ணி
1: கொடுப்பேன். பேக் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி ரெடி பண்றீங்களா?
3: இல்ல சார், பர்சேஸ் பாம்பேல இருந்து பர்சேஸ் பண்றோம்.
1: ஓகே. எத்தனை வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கீங்க?
3: 11 இயர்ஸ் இருக்கேன் சார்.
1: எப்படி வியாபாரம் எப்படிமா போயிட்டு இருக்கு?
3: நல்லா போயிட்டு இருக்கு சார்.
1: சரி, உங்க முக்கிய பொழுதுபோக்கு என்னங்கம்மா? பொழுதுபோக்கு என்ன? பாட்டுலாம் கேட்பீங்களா?
3: கண்டிப்பா சார்.
1: என்ன பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மிடில் சாங்கா இல்ல நியூ சாங்கா?
3: நார்மலா எல்லா சாங்குமே கேட்பேன் சார்.
1: எல்லா சாங்குமே கேட்பீங்க?
3: டைம் இருக்காது அதெல்லாம் கேக்குறதுக்கு. பட் டைம் இருக்கும்போது,
1: டைம் இருக்கும்போது எப்பவுமே செல்ல தான் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. நானும் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். அந்த அண்டன்தானே திரும்பவே இல்லையா நீங்க? அத பாட்டு கேட்பீங்க இல்லையா?
3: இல்ல சார், ஒர்க்கே அதுலதான்.
1: ஒர்க்கே அதுலதான? ஆன்லைன் ஆர்டருக்காக பாக்குறீங்க?
3: ஆமா சார்.
1: சரி, மற்றவங்க போல இல்லாம எல்லாரும் பொழுதுபோக்கா பாத்துட்டு இருக்காங்க, ஆனா நீங்க அதையே ஒரு பிசினஸா மாத்திட்டீங்க. சரி, இணைய வழியில இந்த மாதிரி பிசினஸ் பண்றது உங்களுக்கு எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த இணையம் எல்லாம் இல்ல?
3: இல்ல சார், நான் ஆரம்பிக்கும் போது சின்னதா ஒரு சின்ன பெட்டி கடை தான் ஸ்டார்ட்
1: பண்ணேன்.
3: இப்ப அதுல இருந்து டெவலப் ஆகி தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: நீங்களே சொந்தமா முதலீடு போட்டு நீங்களே ஆரம்பிச்ச கடை தானே இது?
3: ஆமா சார். ஆமா.
1: அதுக்கப்புறம் எப்படி இணையத்தை எப்படி பயன்படுத்துறீங்க, இன்டர்நெட்ட?
3: ஆக்சுவலி வந்து நான் வந்து எல்லாமே யூடியூப்ல வச்சுதான் சார் கத்துக்குவேன். பேசிக்கா பேசிக் கம்ப்யூட்டர் தெரியும், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே யூடியூப் பார்த்து பிசினஸ் கத்துக்கிட்டேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு.
1: இப்போ உங்க பிசினஸ் வந்து எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி எல்லாம் பண்றீங்களா எப்படிங்கம்மா?
3: இல்ல சார், அந்த மாதிரி ஒர்க் கிடையாது. ஆன்லைன் ஒர்க் மீன்ஸ் நான் ஆன்லைன்ல எதுவும் சேல்ஸ் பண்ணல. இப்ப வந்து ஆன்லைன் அப்ளை பண்றோம், எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றோம்.
1: அது மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்குறீங்க?
3: ஆமா. ஆமா சார்.
1: சர்வீஸ் ஓரியண்டடா நீங்க புக் பண்ணி கொடுக்குறது? ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்க?
3: ஆமா சார்.
1: ஒரு இன்டர்நெட் பிரவுசிங் சென்டர் மாதிரி?
3: சென்டர் மாதிரி தான், பிரவுசிங் சென்டர்.
1: சூப்பர்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். காரைக்கால் பண்பில் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நம்மோடு இணையும் நம்ம அன்பு நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார், ஜான்சி ராணி.
1: ஜான்சி ராணி, அந்த ஜான்சி ராணி லட்சுமி பாயோடைய மறு உருவம் மாதிரி இருக்கீங்க. அவங்களுடைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்க ஜான்சி ராணின்னு பேர் ஏன் வச்சாங்க?
4: அது எங்க பாட்டி வச்சது.
1: பாட்டி வச்சது. நீங்களும் வீரமங்கை தானே?
4: ஓரளவு.
1: ஓரளவு. அவங்க அளவு இல்லைனாலும் ஓரளவு நம்ம அளவுல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. உங்க பொழுதுபோக்கு என்னங்கம்மா?
4: பைபிள் ரீட் பண்ணுவேன் சார், நிறைய.
1: எப்பவுமே படிச்சுட்டே இருப்பீங்களா?
4: படிப்பேன்.
1: சரி, அதிகாலையில தொழில் எழுந்துருவீங்களா? காலைல சீக்கிரம்
4: 5:30.
1: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு என்னங்கம்மா?
4: பைபிள்
1: படிக்கிறதான் பொழுதுபோக்காவே ஆக்கிட்டீங்க?
4: ரொம்ப இல்ல, டைம் இருக்காது அதிகமா, கிடைக்கும் போது அது வாசிப்பேன். ஒர்க் இங்க ஜாபுக்கு வந்துடுறோம்.
1: பாட்டுலாம் கேப்பீங்களா?
4: பாட்டு கேட்போம்.
1: பாட்டு நல்லா பாடுவீங்களா?
4: பாடுவோம்.
1: ஒரு பாட்டு பாடுங்களேன். இல்ல, இந்த பைபிள் சாங்க கூட ஒரு பாட்டு நீங்க பாடு. சரி, ஓகே. ரொம்ப அவங்க பாடுறதுக்கு யோசிக்கிறாங்க, அதனால நேர்களே நாம் அடுத்து ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து இணையலாம்.

0: நேயர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவடை கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியிலிருந்து உலா வருகிறது. வாருங்கள் நேயர்களே, நாம் பண்டாரவடை கிராமத்திற்கு செல்வோம்.
1: ஆம் நேயர்களே, இன்னைக்கு சேத்தூர் பண்டாரவடையிலிருந்து நம்ம நேயர்களை சந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்ப இறுதி சுற்றுல இணையக்கூடிய நம்ம அன்பு நேயர்கள், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: நந்தினி.
1: நந்தினி, என்ன ஊர் நந்தினி உங்களுக்கு?
2: நல்லம்பல்.
1: நல்லம்பல், ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நந்தினி?
2: நாங்க நகைக்கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரி, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
2: நான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்.
1: எம்ஏ இங்கிலீஷ். எம்ஏ இங்கிலீஷ் இலக்கியம் முடிச்சிருக்கீங்களா? ஆங்கில இலக்கியமா? உங்களுக்கு அதுல ரொம்ப விருப்பமா இலக்கியத்துல?
2: பிடிக்கும், அதனால படிச்சேன்.
1: சரி, இப்ப ஆங்கிலத்துல வந்து புதுசா நாங்க ஏதாவது படிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன படிக்கணும்னு எங்களுக்கு சொல்றீங்க? ஏதாவது ஒரு நீங்க படிச்சதுல இருந்து உங்களுடைய இலக்கிய ரசனையில இருந்து என்ன படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
2: என்ன
1: ஊர்ல இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா?

0: ரொம்ப ஜாலியா இருக்குங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நேயரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சுந்தரேஷ்.
0: சுந்தரேஷ், என்ன ஊர் உங்களுக்கு?
1: நெடுங்காடு. எனக்கு
0: நெடுங்காடா? என்ன படிச்சிருங்க சுந்தரேஷ்? நீங்க
1: எம்காம் முடிச்சிருங்க.
0: எம்காம் முடிச்சிருங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இருக்கு.
0: நிறைவாக நாம் சந்திக்கும் நம் அன்பு நேயர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் சார், நான் சேத்தூர் சீதா கலிய பெருமாள் சார்.
0: சேத்தூர்னாலே எல்லாருக்கும் உங்க பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும்.
2: ஆமாங்க சார், பேரு ஞாபகம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இன்னைக்கு ஊரும் உறவும் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே சேத்தூர்ல அப்படின்னு சொல்லவுமே எல்லாரும் நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க.
0: அதே போல எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா உங்களை மாதிரி நேயர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வகையில சிறப்பாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய நேயர்கள்ட்ட காரைக்கால் பண்பலையுடைய நிகழ்ச்சியை பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
0: நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிட்டு இருக்கீங்க. நிறைய ஒரு இலக்கியவாதியாகவும் நீங்க அடையாளம் காணப்பட்டு இருக்கீங்க. அந்த வகையில இப்ப நீங்க என்ன அடுத்தது எழுத போறீங்கம்மா? எதை பத்தி நீங்க இப்ப இலக்கிய பணி செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நான் அடுத்தது எழுத போறேன் அப்படிங்கறத விட நமது வானொலிய பத்தி நான் சொல்லணும் சார். ஏன்னா வந்து நான் எதுவுமே தெரியாம ஒரு நாலு சுவத்துக்குள்ளயே நான் இருந்து ஒரு கிராமத்துக்குள்ள, அது ஒரு என்ன சூழ்ந்து ஒரு கிராமம் அடர்ந்த ஒரு காடு, அந்த இடத்துலதான் நான் வந்து வசிச்சிட்டு இருக்கேன். என்னை வந்து இந்த அளவுக்கு வளர்த்து உயர்த்தினதே என்னுடைய தாய் காரை பண்பலை. அவங்கதான் சார் எனக்கு என்றென்றும் அவங்க பாதம் தொட்டு பணிந்து இருகரம் கூப்பி என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் சார். மிக்க மகிழ்ச்சி. எனக்கு வந்து வானொலியை நினைச்சாலே பெரும் ஆனந்தமா இருக்கு. என்னுடைய குரல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
0: ரொம்ப ஆமாமா, நிச்சயமா. நம்ம காரைக்கால் பண்பலை வந்து ஒரு காற்றலை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பட்டம் பெற்றவர் மாதிரி நீங்க வந்து அதை நல்லா பயன்படுத்தி பல துறைகள்ல வந்து சாதனைகள் படைச்சிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
2: அதோட காரை பண்பலைக்கு வந்து நான் கட்டுரை எழுதி அங்கேயும் எனக்கு விருது சான்று எனக்கு வந்து வீடு தேடி வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய கடிதம் எல்லாம் நான் முன்பெல்லாம் எழுதுவேன். இப்ப வந்து இலக்கிய பணிங்கிறதுனால அதுக்காக நான் காரைக்கால் பண்பலையும் நான் வந்து விட முடியாது. ஏன்னா எப்போதுமே என்ன வளர்த்த தாய், உயர்த்திய தாய், இன்னும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அவங்கள்ட்ட அந்த தாயிட்ட அப்படிங்கிறதுனால இப்ப அவங்கள பத்தி ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இலக்கிய பணி அப்படிங்கிறப்ப மரபு பயிற்சியில நான் மூணு முறை பயிற்சி பண்ணி அதுலயும் நான் வந்து விருது எல்லாம் வாங்கியிருக்கேன். இதுக்கு எல்லாமே முழு காரணம் அப்படிங்கறத விட நான் தாங்கிற அகந்தை எனக்கு கொஞ்சம் கூட இருக்க கூடாது. ஏன்னா எனது தாய் தான் பண்பலை தான், காரை பண்பலை தான் அப்படிங்கறது. இப்ப வந்து அவங்களுக்காக ஒரு கவிதை சற்று முன் எழுதியது சார், இப்போதே வாசிக்கிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: எனது வானொலி, தலைப்பு: எனது வானொலியே எப்பொழுதும் என்னுடனே, செவியின் நீயாய் செந்தமே ஊற்றுகளாய், மனதின் இனிமையாய் மகிழ்ந்தே இன்பமாய், உறவெனும் உயிராய் உடலெங்கும் உள்ளமாய், தேன் சுவை விருந்தாய் தேடி வரும் காற்றாய், தென்றலாய் இசைந்தே திகட்டாது தருவாய், பெரியோர்களும் சிறியோர்களும் பெற்றகமாய் திகழ்ந்து அரிய பெரிய செய்திகளை வழங்கி வரும் வானொலியே, வண்டமிழ் தாயே, என்றென்றும் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்வது சேத்தூர் சீதா கலிய பெருமாள் சார்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப சிறப்பு. நேர்களே, இந்த ஊரும் உறவும் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு சேத்தூர் பண்டாரவுடைய நேர்களை சந்தித்தோம். நிகழ்ச்சியில் ஒளிபரப்பில் பணியாற்றி சூப்பரான பாடல்களை கொடுத்த ஈஸ்வரி முத்து அவர்களுக்கு நன்றி கூறி நிலையம் திரும்புவது நெடுங்காடு கா பிரபாகரன். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி பிரபாகரன். நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவடை கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியிலிருந்து நேரலையாக உலா வந்தது. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைந்திருந்தார் அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பன்மலை 100.3 நேரம் 5 மணி. சிந்தனை துளி. இன்று தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் காத்திருப்பு ஊராட்சி தேத்தாக்குடி நண்பர்களோட தான் பேச போறோம். அந்த பகுதி நண்பர்கள்லாம் என்ன பேசிருக்காங்கன்னு கேட்கலாமா?
3: அம்மா வணக்கம்மா.
4: வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களாம்மா? உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: என் பேர் வசந்தா.
3: வசந்தாம்மா, நீ எப்படிம்மா ஒரு குடும்பத்தை நல்ல முறையில கொண்டு வரணும்னா என்னம்மா செய்யணும் நீங்க சொல்லுங்கம்மா?
4: குடும்பத்தை வந்து பெரியவங்கிற முறையில வீட்டை புருஷன் தப்பு செஞ்சாலும் அதை கேட்கணும், பிள்ளைங்களை தப்பு செஞ்சு கேட்கணும்.
3: சூப்பர்.
4: அது என்னம்மா என்ன செய்யணுமோ அவங்க கொண்டு வர்றது அளவு சம்பாதிக்கல. இந்த மாதிரி குடும்பம் பண்ணணும், இப்படி செய்யணும். மனைவி தப்பு செஞ்சா கூட ஒரு கணவன் நல்ல மாதிரி
3: கேட்கும்,
4: கணவரும் தப்பு செஞ்சா கேட்கலாம். நம்ம வருமானம்
3: திருவாரூர்
4: பையனுக்கு
3: நன்றிமா.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: சகோதரி வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: வணக்கம் சார், என் பேரு சரண்யா.
3: நீங்க ஆசிரியரா இருக்கிறதா சொன்னாங்க, எந்த ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்கம்மா?
4: சீர்காழியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: சரிம்மா, எந்த வகுப்புக்கு எடுக்கிறீங்க?
4: நான் 5th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டு இருக்கேன்.
3: ஒரு பசங்களை அந்த டெவலப்பா வந்து கொண்டு வரதுக்கு, அவங்கள வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு ஒரு ஆசிரியர் பணி முக்கியமா இருக்கு. நீங்க உங்களுடைய பணி எப்படிமா இருக்கு அவங்கள நல்ல நிலைமை கொண்டு வர?
4: நீங்கள்ட்ட முதல்ல நம்ம வந்து ஒரு டீச்சரா இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்டா தான் நடந்துக்கணும். அவங்கள்ட்ட வந்து எதுவுமே ஒரு ஹார்டான வார்த்தையோ அப்படி எதுவும் பேசாம ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணணும். இப்போதைக்கு உள்ள ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம பசங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசினாலே பசங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் நம்ம பேச்சு கேட்டு நம்ம படிக்கிறதுலையும் மற்ற பிஹேவியர்லையும் சரி எல்லாத்துலேயுமே அவங்க நல்லா டிசிப்ளினாக இருப்பாங்கங்கிறது என்னோடது. நான் படிக்கிற ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நல்லா பசங்க நல்லா படிக்கிறதோட எல்லாம் நல்ல ஹேபிட், அவங்க எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க.
3: ஒரு சில பசங்க படிக்காத பசங்களுக்கு உங்களுடைய எப்படி நீங்கள் அவங்கள இது பண்ணிக்கொண்டா,
4: அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சார். அவங்களுக்கு என்ன தெரியும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அஸ் அ டீச்சராக கண்டுபிடிச்சி நம்ம அவங்களுக்கு பேசிக் என்ன தெரியலையோ அதுலேருந்து தான் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு போய் எக்ஸ்ட்ரா உள்ளதை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு பேசிக்லேருந்து நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி தான் சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.
3: இல்லை, அந்த சின்ன பசங்களுக்கு இந்த ஒரு ட்ரெயின் பண்ணி கொண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதா மேடம்? எப்படி
4: அதை வந்து நம்ம வேறு ஒரு பிள்ளையாக பார்த்தா தான் சார் அப்படி தெரியும். அது நம்ம வீட்டு பிள்ளைங்கிறப்ப இப்போ எங்கள் பசங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட்டையும் சொல்லிக் கொடுப்போம்.
3: பசங்க வந்துட்டு கொஞ்சம் சேட்டையெல்லாம் அதிகம் பண்ணுறப்ப உங்களுக்கு கோவம் வருமா மேடம்?
4: நார்மலாக எல்லாருக்கும் வர மாதிரி வரும் கோவம். இருந்தாலும் அந்த கோவத்தை பசங்க மேலே நம்ம காட்டக்கூடாது. டீச்சராக இருந்தால் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் பசங்கள்கிட்ட மூவ் பண்ணணும் எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ வீட்டில் உள்ள கோவத்தை ஸ்கூலில் காட்டுறது, ஸ்கூலில் உள்ள கோவத்தை வீட்டில் காட்டுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது.
3: நீங்கள் சொல்கிறத பசங்க உடனே ஏற்றுக்கிறாங்களா மேடம், இல்லை கொஞ்சம் இது பண்ணுறாங்களா
4: சார்? ஒரு சில பசங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க சார், சில பசங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட நம்ம திரும்ப திரும்ப பேசணும். ஏன்னா முக்காவசி நேரம் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பேரண்ட்டோட அவங்க நாங்கள் சொல்கிறத தான் கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்காத பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க.
3: மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரது உங்களுடைய சாதனையாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
4: இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் டீச்சராக. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட படித்த ஒரு பையன், ஏன் அவன் அடையாளம் தெரியல, அவன் என்னை பார்த்து சொன்னான், மிஸ் நான் உங்ககிட்ட தான் படித்தேன், நான் இப்போ MBBS படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் இப்போ ஒரு 10th நான் எடுத்தப்ப அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவனும் MBBS படிச்சுட்டு இருக்கான். ஒரு பையன் அப்ராட்ல இருக்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லைனாலும் அவங்க என்ன பார்த்து கேட்கறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்.
3: இதே பெரிய சாதனை தான் MBBS அளவு கொண்டு போயிருக்காங்க.
4: கண்டிப்பா சார், கண்டிப்பா. அந்த அன்னைக்கு நான் பஸ்ல வரப்ப என்னை பார்த்து கேட்டான், நான் தெரியலப்பான்னு சொன்னேன். கரெக்டா என்ன சரண்யா மிஸ்னு பேர் சொல்லி நான் இது மாதிரி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.
3: இதை சொல்றப்பே உங்க முகம் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு.
4: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பசங்க நல்ல நிலைமையில ஓரளவுக்கு எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க சார்.
3: கண்டிப்பா ஒரு ஆசிரியர் தாங்க, பசங்களோட அதிகமா இருக்கிறது ஆசிரியர் தான்.
4: அது மாதிரி நாங்க சொல்லிக் கொடுத்து இன்னொரு பொண்ணு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவர் பார்த்து நான் டீச்சராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இன்னுமே என்கிட்ட படித்த பசங்க என்னை பார்த்தா பேசுவாங்க. டீச்சர் வந்து நான் ரொம்ப விரும்பின ஒரு
3: சூப்பராக சொல்லுவாங்க. நல்லா அருமையாக சொன்னீங்கம்மா, உங்களை சந்திச்சில மிக்க மகிழ்ச்சி.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் சார், என் பேரு கிருஷ்ணராஜ் சார்.
2: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி?
3: பிசினஸ் ஸ்டார்ட்.
2: ஓ, மரம் ஆரம்பிச்சிருக்கீங்களா?
3: ஒரு வரம் அது வாட்டர் போட்டு பண்ணிட்டு வாங்கி விக்கிறது.
2: விக்கிறது மட்டும். சரி, இந்த பிசினஸ் யார்ட்ட கத்திட்டீங்க? எப்படி இருக்கீங்க?
3: இது எனக்கு ரெண்டு மூணு வீடு வேலை செஞ்சிருக்கனால அந்த இது
2: வாங்கி பண்றீங்க.
3: இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். மரம் வாங்கி போட்டுட்டு இருக்கோம்.
2: போட்டுட்டு இருக்கீங்க, ஏற்ற ஏற்கனவே வேலை பார்த்திருப்பீங்களா? அனுபவம் கிடைச்சிருக்கும்ல.
3: அது லாபம் தான்.
2: சரி, நீங்க உங்க வீட்டை பத்தி சொல்லுங்க. எத்தனை பேர்?
3: எங்க வீட்டுல நாங்க அண்ணன் தம்பி நாலு பேர் சார்.
2: சரிங்க சார்.
3: ரெண்டு அண்ணன் கல்யாணம் ஆயிட்டு.
2: சரி சரி.
3: எனக்கும் கல்யாணம் ஆயிட்டு, தம்பி ஒருத்தன் இருக்கான்.
2: உங்க பசங்க எத்தனை பேர் உங்களுக்கு?
3: சென்னையில வேலை பார்த்துட்டு
2: இருந்தேன். உதவிகள்
3: வீட்டுல உள்ளவங்களுக்கு இதை பத்தி பேச தெரியாது சார். அப்பா அம்மாட்ட சொல்லிருக்கேன், அவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு பெருசா அதை பத்தி எதுவும் தெரியாது.
2: உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்?
3: அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எது எதுல டேலண்டா இருக்காங்களோ அதை அறிஞ்சு பண்ணலாம் சார். அதுக்குமே ஐடியா இருந்தது, அதுக்கு சரியான பார்ட்னர் கிடைக்கல. இப்பதான் அதுக்கான பார்ட்னர் கிடைச்சாரு. இறங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட பார்ட்னர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத
2: சொல்லுங்க. சூப்பர் சூப்பர்.
3: அவர் வந்து இப்போதைக்கு அவரால் பெருசா பண்ண முடியல. அவர் கூட நான் சேர்ந்து ரெண்டு பேர் சேரும்போது பாதி பாதி போட்டு பண்ணும்போது ஈஸியா இருக்கும்.
2: சூப்பர், இதான் கரெக்டான ஜோடிங்கிறது.
3: நான் இப்போ ஸ்டார்டிங் தான்.
2: 15 வருஷமா
3: அனுபவம். நன்றி.

0: சவாரி கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம், பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி. பரஞ்சோதி தங்கம், பலகால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம்.

0: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:15. சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அகரியுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். உங்களின் மனம் வருடும் பாடல்களை அலையோசை நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: BPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இம்மயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் மறுதியும் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் பிராமணகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இனிமையான பாடல்களோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அலையோசை. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் அடுத்த பாடல் ஒலிக்கிறது பட்டத்து யானை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 5:30. நேயர்கள் கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: மொபைல் கைஸ்,
4: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக்

0: தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் தெய்வீகமான ராகங்களை விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வலிக்கும் இந்த பாடல் ஸ்ரீபதி குரலில் ஒலிக்கிறது.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லம் இது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சிக்காக தொடரும் இந்த பாடல் ஒலிக்கிறது என் லத்திகா குரலில்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 7:30 திருவாரூர் பொலிவரம் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி வழங்கும் விழிக்கு ஒலி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைக்கடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.

இணைந்து நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரியாசர் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

தினந்திருக்கிறோம் நேர்களே, விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடல் எஸ் எம் யூசுப் எல்ஆர் அஞ்சலி குரலில்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒழிக்கும் இந்த பாடல் எஸ் எம் அபுல் பரக்கத் குரலில் ஒழிக்கிறது.

விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் இந்த பாடல் மகாநதி சோபனா குரலில் ஒலிக்கிறது.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்த திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
0: நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் நேர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை. முந்து தமிழ் என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள்.

நேயர்கள் கேட்டது பன்னிசை. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3. நமது பண்பலையில் இன்று 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மதிப்பு கூட்டலும் மகிழ்ச்சியான வாழ்வும். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அழிசிக்குடி கிராமம் எஸ் ராஜதுரை அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் டிஜிட்டல் பண பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்புனையாக திகழும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டு கால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அரசு சார்ந்த ஏவுகணை தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்க மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்ட முன்வரைவு மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது.

0: வருகிறது. இனி விரிவான செய்திகள். 2016 ஆகஸ்ட் 25 தொடங்கப்பட்ட இந்தியாவின் யுபிஐ டிஜிட்டல் பண பரிமாற்ற வசதி இன்றுடன் 10 பூர்த்தி செய்து 11 அடியெடுத்து வைத்துள்ளது. இந்தியாவின் டிஜிட்டல் பண பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்பு முனையாக திகழும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் 10 வெற்றியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய வெற்றி என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். யுபிஐ வசதியின் பயன்பாடு தொடர்பான அனுபவங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டவர்களும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் வெற்றியை பாராட்டியுள்ளனர். யுபிஐ தொழில்நுட்பம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: யுபிஐ வசதி மூலம் கடந்த நிதியாண்டில் மட்டும் மொத்தம் 314 கோடி ரூபாய் மதிப்பில் 24,162 கோடி பணப்பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 2016-17 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது சுமார் 13,000 மடங்கு வளர்ச்சியாகும். இந்தியாவில் மக்களின் பணப்பரிமாற்ற வழக்கத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ள இந்த வசதி தற்போது எல்லைகளின் குறுக்கே செயல்படும் டிஜிட்டல் பணப்பரிமாற்ற வசதியாக இலங்கை, பூட்டான், நேபாளம், சிங்கப்பூர், மொரீஷியஸ், பிரான்ஸ் உட்பட 11 நாடுகளிலும் அமலாகி வருகிறது. தற்போது உலகின் 49% நிகழ்நேர பண பரிமாற்றங்கள் யுபிஐ மூலமாக மேற்கொள்ளப்படுவதும் இந்தியாவின் யுபிஐ வசதியை உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர பணப்பரிமாற்ற வசதியாக சர்வதேச செலாவணி நிதியம் அங்கீகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி கூட்டாண்மை உறவுகளையும் முதலீட்டு தொடர்புகளையும் வலுப்படுத்திக் கொள்ள இப்பயணத்தின் போது முக்கியத்துவம் அளிக்கப்படும் என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கனடாவின் டொரண்டோ நகரில் அந்நாட்டு நிதியமைச்சருடன் இணைந்து நிதி மற்றும் பொருளாதார பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கிறார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகத்தினால் உருவாக்கப்பட்ட மரபு சார்ந்த அனைத்து ஏவுகணை தொழில்நுட்பங்களையும் பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்கும் உத்தேசத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய தொழில்நுட்பங்கள் மூலம் பாதுகாப்பு துறைக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை உரிய தரத்துடன் இந்தியாவிலே தயாரிப்பதில் உள்நாட்டு அளவிலான பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இம்முடிவு அமைந்துள்ளது. நவீன பாதுகாப்பு உற்பத்தியில் உள்நாட்டு நிறுவனங்களின் திறன்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் பாதுகாப்பு உற்பத்தியில் உள்நாட்டு திறன்களை வலுப்படுத்தவும் இதனால் ஏதுவாகும் என பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த நிதியாண்டில் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மதிப்பு 1.78 கோடி ரூபாயாக சாதனை அளவில் அதிகரித்திருப்பதாக பாதுகாப்பு உற்பத்தித்துறை செயலர் திரு சஞ்சீவ் குமார் தெரிவித்துள்ளார். இது கடந்த 2013-14 வெறும் 43,000 கோடி ரூபாயாக மட்டுமே இருந்ததாகவும் அவர் இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு உற்பத்தி தொடர்பான தேசிய மாநாட்டில் பேசுகையில் கூறினார். இந்தியாவில் உள்நாட்டு அளவிலான பாதுகாப்பு உற்பத்தி சூழல் வேகமாக மேம்பட்டு வருவதால் தொழில் முனைவோர் இத்துறைக்கான பிரத்யேக ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் வான்வழி சரக்கு போக்குவரத்து துறை கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியான முறையில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது இத்துறையின் வளர்ச்சி 40% அதிகரித்திருப்பதாகவும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த வான்வழி சரக்கு போக்குவரத்து மையங்கள் மற்றும் இதர வசதிகளை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என்று அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசுகையில் கூறினார். நாட்டில் சரக்கு போக்குவரத்து கட்டமைப்பை விரிவாக்கம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். டெல்லி விமான நிலையத்தில் வான்வழி சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்றை அமைக்க ஃபெட்எக்ஸ் நிறுவனத்திற்கும் GMR ஏர்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே கூட்டாண்மை எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். 6G தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்திலும் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கணினி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட நவீன துறைகளிலும் அடுத்த கட்ட வளர்ச்சியை வடிவமைக்கும் நாடாக திகழ்வதே இந்தியாவின் விருப்பம் என்று மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் C.A எனும் டெலிமேட்டிக்ஸ் மேம்பாட்டு மையத்தின் 43rd நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் தகவல் தொடர்பு புரட்சியில் C.A அமைப்பின் பங்கு மிக முக்கியமானது என்றும் நவீன தொழில்நுட்பங்களில் புதுமையை தூண்டும் அமைப்பாகவே இந்த மையம் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவின் தொழில்நுட்ப பயணத்திலும் நாட்டு மக்களின் வாழ்விலும் ஒருங்கிணைந்த ஒரு அங்கமாகவே C.A மையம் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.

0: தொடர்கின்றன. புதுச்சேரியில் நகரப்பகுதி மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க ஏதுவாக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களின் போது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும் அனைத்து ஏரிகளை ஆழப்படுத்தி நீர்த்தேக்கத்திறனை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் பொருளாதார வளர்ச்சி காரணமாக வாகனங்களை வாங்குவதற்கான பொதுமக்களின் சக்தி அதிகரித்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் இருக்கத்தான் செய்யும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். போக்குவரத்து நெரிசலை சரிப்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களில் புதிய உறுப்பினர்களும் பங்கேற்று பேசினர். புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்ட முன்வரைவு மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இம்மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார். மசோதா குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: முதலீடு, தொழில் முனைவு, புதுமையாக்கம் மற்றும் வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கான முக்கிய கேந்திரமாக புதுச்சேரியை மாற்றும் நோக்கத்துடன் கூடிய புதுச்சேரி வணிக சீர்திருத்த மசோதாவில் புதுச்சேரியில் வர்த்தகம் புரிவதற்கான விதிமுறைகள் நம்பிக்கை, பொறுப்புணர்வு மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அடிப்படையில் எளிமையாக்கப்பட்டுள்ளன. அரசுக்கும் தொழில் முனைவோருக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் காலக்கெடு அடிப்படையிலான முடிவுகளை மேற்கொள்ள மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கடனை வசூலிப்பதில் அனுமதிக்கப்படும் சலுகை காலத்தை 5 ஆண்டுகளாக நீட்டிக்கவும், நில பயன்பாட்டு விதிமுறைகளில் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தவும் விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. தொழிலாளர் பாதுகாப்பு, பொது பாதுகாப்பு, மாசு கட்டுப்பாடு, பொது சுகாதாரம் உட்பட அரசின் பல்வேறு அனுமதிகளுக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டால் தொழில் முனைவோர் தரப்பிலிருந்து முயற்சி எடுக்க தேவையின்றி தானாகவே மேல்முறையீடு தொடங்கும் வகையில் புதிய நடைமுறைகள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன.
0: மிலாது நபி திருநாளை முன்னிட்டு மாஹேவில் இன்றும், புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் நாளையும் அனைத்து மதுபான கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இதை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பதிப்பக பிரிவு புத்தக தயாரிப்பில் சிறந்த செயல்பாட்டுக்கான இந்திய பதிப்பாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை வென்றுள்ளது. இந்தி, உருது மற்றும் ஆங்கிலத்தில் பதிப்பக பிரிவால் வெளியிடப்படும் பத்திரிகைகளும் பதிப்பக பிரிவின் பல்வேறு நூல்களும் இந்த விருதுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி மற்றும் சமகால பிரச்சினைகள் குறித்தும், கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் குறித்தும் பல்வேறு தகவல்களை வாசகர்களுக்கு வழங்குவதில் இந்நூல்கள் மற்றும் பத்திரிகைகள் முக்கிய பங்காற்றி வருவதாக பதிப்பக பிரிவில் தலைமை இயக்குநர் டாக்டர் தீரஜ் ககாடியா கூறியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன் யுபிஐ பண பரிமாற்ற வசதி தொடங்கப்பட்ட போது காங்கிரஸ் வெளியிட்ட கேலி கிண்டல்களை மீறி யுபிஐ தற்போது நாட்டின் முக்கிய வலுவாகவே மேம்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் டிஜிட்டல் பணப்பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்புமுனையாக திகழும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டுகால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அரசு சார்ந்த ஏவுகணை தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்ட முன்வரைவு மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைப்பன்மலை 100.3 நேரம் 6:20. நேயர்கள் கேட்கலாம், நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை.

0: படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வடக்கு வீதி நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இயற்கைகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தே இருக்கு. அதுலயும் மரம், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வேறுபாடுகளை எப்படி கண்டுகிறது, உயர்ந்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவருடைய குணம் எப்படி இருக்கும், அதை சொல்றதுக்கு மரத்தை பயன்படுத்தி அவையா ரொம்ப அழகா ஒரு பாட்டு சொல்றாங்க. இப்ப உங்க பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அதை பாக்குறீங்க, அந்த மரத்தோட நிழல்ல நம்ம ஓய்வெடுக்கிறோம், அதோட பழங்களை நம்ம சாப்பிடுறோம், அதை கிளைய வெட்டுறோம், சில நேரத்துல அந்த மரத்தை கல்லால கூட அடிக்கிறோம். என்னைக்காவது அந்த மரம், நீ என்ன கல்லால் அடிச்ச, நீ என்னோட பழங்களை சாப்பிட்ட, என் கிளைகளை வெட்டின, உனக்கு நிலம் தர மாட்டேன்னு சொல்லியிருக்கா? நிழல் தருது இல்ல. அதுலயும் குறிப்பா அவையார் சொல்றாங்க, மரம் அந்த மரத்தையே வெற்ற வரையிலும் அவனுக்கு நிழல் தருதான். இந்த அற்புதமான காட்சி அவர் வாழ்க்கை பாடமா மாத்தி பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்மையும் அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. மரத்தை வெற்றவங்களுக்கு கூட அது இறுதி வரை நிழல் தருது. அது போல அறிவுடையவர்கள் பிறருடைய தீமையை கண்டு தங்கள் நற்குணத்தை இழக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது நம்மள கடுமையா நடந்துட்டாங்கன்னா நாம அது மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப எளிமை, ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க கடுமையா நடந்துகிறப்பையும் நாம நல்ல விதமா நடந்துக்கிறோம்ல, நம்முடைய பண்பை இழக்காம, அதுதான் உண்மையான பெருமைங்கிறாங்க. சாந்தனையே தீயனே செய்திடனும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நிலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். மரம் எப்படி நல்லவங்க தீயவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கும் நன்மை தருதோ அது போல உயர்ந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க. மாறாக அநீதியை ஏத்துக்கணும்னு சொல்றதா இல்லங்க, தவற தவறுன்னு சொல்லணும், தேவையான இடத்துல அதுக்கு எல்லைகளையும் அமைக்கணும். ஆனா வெறுப்ப மனசுல வச்சுக்கிட்டு நம்முடைய நல்ல குணத்தை அழிச்சிடக்கூடாதுங்கிறாங்க. மரம் நிழல் தர்றது இயல்பு, அதே மாதிரி அறிவுடைய ஒரு அன்பா இருக்கிறதும் அவருடைய இயல்புங்கிறாங்க. பிறர் எப்படி நடந்துக்கிறாங்கிறது முக்கியம் இல்லைங்க, நாம எப்படி வாழ்றோங்கிறதா முக்கியம். அதனாலதான் திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரால் நன்மையும் செய்து விடுங்கிறாங்க. நன்மை செய்யறதுங்கிறது பலவீனம் அல்லங்க, அது உயர்ந்த மனத்தின் வலிமை. பிறர் நித்தியமே நம் குணத்தை மாத்திடுச்சுன்னா வென்றது அவர்கள் அல்ல, தோற்றது நாம். எனவே மரத்தை போல ஒரு நிழல் தரும் மனதை வளர்ப்போம். நம்முடைய பண்பு நம்முடைய மிகப்பெரிய செல்வம். இதை உணர்ந்து வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை முன்னேறலாம். தவற தவறுன்னு சொல்லணும், ஆனா வெறுப்ப மனசுல வச்சு வளர்த்துக்க கூடாதுங்கிறாங்க. இந்த பகுதி இந்த பாட்டுல ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் அமைதியா இருங்க, அதான் சான்றோர் குணம் சொல்லி தவறா இதை புரிஞ்சுக்க வேணாங்க. நம்ம அடுத்தவங்க எப்படி நடந்துகிட்டாலும் நாம இப்படித்தான் இருப்போங்கிற அந்த புரிதலை இந்த பாடல் விளக்குகிறது. நன்றி, வணக்கம்.
3: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:25. நேயர்கள் கேட்கலாம், பண்பலையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். இன்று 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மதிப்பு கூட்டலும் மகிழ்ச்சியான வாழ்வும் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடு

மீசக்குடி கிராமம் எஸ் ராஜதுரை அவர்களுடன் நேர்முகம். இரவு 8 மணிக்கு காற்றில் வரும் கானம். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 10 மணிக்கு இரவும் மலரும். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருச்சி சேலம் மங்களன் மங்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்.

விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிரூபன் அவர்கள். 7:35 காலை கம்பு, 7:55 அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வேளாங்கண்ணி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து தகவல் அளிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் உணவு பாதுகாப்பு துறை நியமன அலுவலர் டாக்டர் எஸ் பிரவீன்குமார் அவர்கள். 8:05 துள்ளி வரும் பாட்டு. பெண்கள் சமத்துவ நாளை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் திட்ட அதிகாரி ஜி கிருஷ்ணவேணி அவர்கள் தரும் செய்தி. 9:45 நன்னெறி போதித்த நபிகள் மிலாது நபி பெருமாள் உரை வழங்குகிறார் நாகூர் எடலப்பை ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலானா மௌலவி அல் ஹபிள் கே ஆர் ஃபரீத் முகமது ஒலி வாகதி ஆலம் அவர்கள். 10:05 சிந்தனை அரங்கம் தொண்டு செய்ய எது தேவை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக்கில் பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் தொழில் செய்து வரும் காரைக்கால் நேதாஜி நகர் எஸ் சாயலட்சுமி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 எல்எஸ்சி, 4:00 ஊரும் உணவும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம் கேட்கலாம். 4:30 வைக்கிங் பனியன் ட்ரீஸ் வழங்கும் ஊரும் உணவும். பன்வளையில் நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில்

செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிவர்த்தனை பயணத்தின் திருப்பு முனையாக யுபிஐ திகழ்வதாகவும் ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளையும் அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் விரைவாகவும் எளிமையாகவும் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சிறு வியாபாரிகள் முதல் உள்ளூர் கடைகள் வியாபார நிறுவனங்கள் வரை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பரிவர்த்தனை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு வளர்ச்சிப் பாதையில் யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை ஒருங்கிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுயசார்பை உறுதிப்படுத்தும் வலிமையான அடையாளமாக மின்னணு பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் தங்களது வியாபாரத்திற்கு உறுதுணையாக உள்ளது என்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னுடைய பேர் சி சுந்தரராஜன், மதுரை மாவட்டத்தில் கீழக்குளிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர். யுபிஐ டிரான்சாக்ஷன் பத்தி நான் கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லாம இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பணம் எடுத்து கொண்டு போறது, அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம பொருட்கள் வாங்கும் போது அது பணம் கொடுக்கும் போது அந்த சில்லறை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப இந்த யுபிஐ வந்ததுல இருந்து பணம் வந்து ஈஸியா வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு செய்யறது, யுபிஐ டிரான்சாக்ஷன் வந்தது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
2: நாங்க பூக்கடை வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து மாலை வந்து கேட்க வராங்க, ஸ்கேனர் இருக்கான்னு கேக்குறாங்க, ஸ்கேனர் இல்லையா போயிடுறாங்க. சில்லற தட்டுப்பாடு இல்லாம இருக்கு, ஒரு 5 ரூபா 10 ரூபானாலும் போட்டு போய் இது பண்றாங்க. அப்படி இல்லையனாலும் அவங்க கையில காசு இல்லையனாலும் இந்த ஸ்கேனரை பார்த்து எங்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. இது நல்லா எங்களுக்கு யூஸா தான் இருக்கு.
0: வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வேளாண் பாடத்தை கற்கும் ஆர்வத்தை மாணவர்களிடையே ஊக்குவிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி தினமான இம்மாதம் 27ஆம் தேதியன்று கூடுதல் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் என்பதை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் தலா 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களில் தலா 300 வில்லைகளும் இம்மாதம் 27ஆம் தேதி பயன்பாட்டிற்கென வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் அலுவலகங்களில் 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக 4 தட்கல் வில்லைகள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒசூர் கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும்

0: கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினத்தில் தேசிய அளவிலான போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு இயக்க பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான மத்திய அரசின் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பேரணியில் கலந்து கொண்ட பின் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொலுபொம்மை தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை கிருஷ்ணர் பொம்மைகள் விற்பனைக்காக தயாரிக்கப்படுவதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுரேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். நாங்கள் கைவினை கலைஞர்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான களிமண் பொம்மையும் பண்றோம், பேப்பர் மிஷியும் பண்றோம். அதாவது 50 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கிருஷ்ணர் எங்ககிட்ட இருக்கு. விட்டோப்பா கிருஷ்ணர், பசுமாடு கிருஷ்ணர், வெண்ணசப்பர கிருஷ்ணர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கிருஷ்ணர் ஐட்டமா வச்சிட்டு இருக்கோம். இப்போ கிருஷ்ணருக்கு தேவையான வேலைகள்லாம் ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாகவும் தேவைனாலும் நாங்கள் அனுப்புவோம். உங்களுக்கு வெளியூர்ல எங்க இருந்தாலும், மலேசியா சிங்கப்பூர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம். அதே டைம்ல நாங்கள் கொழுக்கடைக்கு மெட்ராஸ்ல, சென்னைக்கு, பெங்களூர்,
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 15 நாட்களுக்கு மேலாக பள்ளிக்கு வராத மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்வதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் அறிவுறுத்தியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் தூத்துக்குடி தனியார் பள்ளியில் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பொதுமக்கள் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40 நிமிடம்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில்.

0: மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. முட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
6: அஸ்வகந்தான்னு ஒரு ட்ரக் இருக்கு, அதாவது அமுக்கராச்சூர்ணம். இந்த அமுக்கராச்சூர்ணம் வந்து இந்த வயோதிகத்தினால வர எல்லாவித நோய்களுக்குமே ஒரு முக்கிய பங்கு கொடுக்குது. ஒரு மருத்துவரோட ஆலோசனை கீழே நம்ம நோயோட தன்மையையும் அவங்கள்ட்ட சொல்லி நம்ம இந்த அஸ்வகந்த சூர்ணம் வந்து நம்ம வாங்கி சாப்பிடலாம். இதனோட பலன்கள் என்ன அப்படின்னா, அஸ்வகந்தா வந்து பொதுவாகவே வந்து வாதத்தை கம்மி பண்ணும். அந்த வயோதிகத்தில் நமக்கு நிறைய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தூக்கமின்மை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுகரில் வந்து நிறைய பேருக்கு பாத எரிச்சல், நரம்பு ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கும். அதேமாதிரி ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த அஸ்வகந்தாங்கிற ட்ரக்ல இருக்கு. சோ இது வந்து மருந்து மாத்திரைகள் வேற எதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே இது அடிஷனலா நாம சாப்பிடலாம். மஞ்சள் பத்தி நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல பேசியே ஆகணும். மஞ்சள் வந்து ஒரு கோல்டன் ஹர்ப் அப்படின்னு அதை சொல்வாங்க. மஞ்சள் வந்து இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சியில அதுக்கு நிறைய நோய்க்கான தீர்வா அமைது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து மஞ்சள் வந்து மூட்டு வலிகள்ல எந்த மாதிரி இருக்குன்னா, அதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அதாவது நமக்கு ஜவ்வுல அலர்ஜிகள் ஏற்படும், அந்த அலர்ஜியை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மஞ்சளுக்கு நிறையவே இருக்கு. மஞ்சள் வந்து அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வரதுக்கான சிக்னல்ஸ் கொடுக்கறதுமே நமக்கு தடுக்குது. அது இல்லாம அது வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமையும் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதனால மஞ்சளை நம்ம உணவுல ரெகுலராகவே எடுத்துட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து டெய்லியுமே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்கும். மஞ்சள் யூஸ்வலாக வந்து தனியாக எடுக்கிறத விட தேங்காய் எண்ணெயோடையோ, பாலோடையோ, இல்லை நெய்யோடையோ சேர்த்து சாப்பிடும்போது அதோட அப்சார்ப்ஷனும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போது யூஸ்வலாக சொல்லுவாங்க மூட்டு வலிகள்லாம் இருக்கும்போது மஞ்சள் இஞ்சி எல்லாம் போட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். மஞ்சளோடு சேர்த்து நம்ம ஒரு பெப்பர் போட்டுக்கலாம், இல்லை மஞ்சளும் இஞ்சி இதை வச்சு நம்ம டீ காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் நம்ம ரெகுலராக இதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாலுமே மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இன்னொரு கேள்வி எப்போதுமே எழும்புறது வந்து என்னன்னா, மூட்டு வலி இருக்கும்போது உடற்பயிற்சி பண்ணலாமா, வாக்கிங் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கும். அதாவது வலி இருக்குங்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் அந்த அசைவு கொடுக்காமே நம்ம வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்னா, அந்த மூட்டில் மேற்கொண்டு இருகல் தான் ஆரம்பிக்கும். நோயோட தன்மையை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். மைல்டா நம்ம எக்ஸசைசஸ் பண்ணணும். அதாவது ஹெவியா பெயின் இருக்கும்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெயின் ரிலீவ் ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம அதுக்கு அசைவு கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தசைகள்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அந்த இறுக்கி பிடிச்சிருக்கிற தசைகள் கொஞ்சம் தளர்வாகும். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த அழுத்தத்தினால அங்கே நமக்கு அந்த திரவம் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரத்த ஓட்டமும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ரத்த ஓட்டம் அதிகமானாலே அந்த இடத்துல நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அந்த இடத்துல சத்து கிடைக்கும். அதே மாதிரி நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கும்போது அந்த கழிவுகளுமே அந்த இடத்துல இருந்து வெளியாகிறதுக்கு உதவி பண்ணும். நமக்கு என்ன மாதிரியான வலி இருக்கோ அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் ஒரு பிசியோதெரபிஸ்டோ யார்கிட்ட வேணாலும் கேட்டு நம்ம அந்த எக்ஸசைசஸ் பண்ணலாம். வாக்கிங் பண்றது அப்படிதான் இருந்ததுன்னா, ஒரு சமநிலையான தரைகள்ல நம்ம வாக்கிங் போற மாதிரி பார்த்துக்கணும்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்,
8: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
7: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை, பண்பலை 100.3.

0: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வார்த்தைகள் பேசாததை ராகங்கள் பேசும், நிறங்கள் வரையாததை ஸ்வரங்கள் வரையும். ஆமாங்க, இங்க நாம பாடல்களை கேட்க மாட்டோம், பாடல்கள் வரையும் ஓவியங்களை கேட்க போகிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம், இது உங்கள் நிகழ்ச்சி இசை தூரிகை.

0: நேர்களே, நீங்க கேட்டு ரசித்த இந்த பாட்டு கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் ஒலித்தது. நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசிர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சோலா முது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
5: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
4: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: கல்யாணத்துல கவனிச்சியா?
9: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இசை தோரிகையில் நிகழ்ச்சியில் அடுத்த தகவலுக்கும். இந்த பாடல் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து, ஹரிச்சரன் குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒலிக்கிறது.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, நவது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவிலையில் அளிச்சல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்,
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைவால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரி பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
5: தரமான தற்பகல் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும்.

நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே இசை தோரிகையோடு. நிகழ்ச்சியில அடுத்ததாக வரைக்கும் இருக்கும் இந்த பாடல் காதல் செல்லவத்தின் திரைப்படத்திலிருந்து. உதித் நாராயணன் குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒலிக்கிறது.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இணைந்திருக்கிற நேர்களே இசைத்துறை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில அடுத்த தகவலைக்கும். இந்த பாடல் காவலன் திரைப்படத்திலிருந்து, கார்த்திக் சுஜித்ரா குரலில், வித்யாசாகர் இசையில் ஒலிக்கிறது.

0: நிறைவு பெறுகிறது இசை தூரிகை. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை அறிமுகம் செய்து வைத்து பேசிய

0: சிஎஸ்ஐஆரின் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி, உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த எஞ்சின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளில் இந்த புதிய எஞ்சின்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்புத் துறையின் பயன்பாட்டிற்கு என இந்த மூன்று எஞ்சின்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் டாக்டர் அபே, ட்ரோன் கட்டமைப்பில் புதிய மாற்றத்தை இந்த மூன்று சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களும் கொண்டுவரும் என்று தெரிவித்தார். வான்வெளி துறையில் புத்தாக்க தொழில்களுக்கான வாய்ப்புகளை இந்த எஞ்சின்கள் அளித்திடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்புத் துறையின் தேவைகளுக்கு இவை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் டாக்டர் அபே தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் திரு செர்ஜே லாவ்ரோவுடன் பேச்சு நடத்தியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், மண்டல அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு வர்த்தகம், எரிசக்தி, உரங்கள் மற்றும் அணுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தினார். ரஷ்யாவின் துணை பிரதமர் திரு டேனிஸ் மத்ரோவை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா ரஷ்ய அரசுகளுக்கிடையான ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்தார். வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எஃகு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளை ஏற்படுத்துவதில் இந்த அமைப்பின் பங்களிப்பையும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். விமான சரக்கு போக்குவரத்து 40% அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உலகத்தரம் வாய்ந்த சரக்கு முனையங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். இந்திய வியட்நாம் கடலோர காவல் படையினருக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. சென்னையில் இன்று நடைபெற்ற இருநாட்டு கடலோர காவல் படையினருக்கு இடையேயான 7வது சுற்று கூட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் மற்றும் கடல்சார் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடல்சார் சூழலை மேம்படுத்த கூட்டாக செயல்படவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும்

0: மேம்பாடு குறித்த உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் வியட்நாம் கடலோர காவல்படையின் மேஜர் ஜெனரல் லுயாங் தின்கே தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உறுதிமொழி புத்தக வெளியீட்டிற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வெளியீட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திரு தீரஜ் ககாதியா, இந்த பிரிவின் கீழ் வெளியிடப்படும் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் தேசத்தின் வளர்ச்சி, இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வாசகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த விருது வெளியீட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் திரு தீரஜ் ககாதியா கூறினார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த 7 அம்ச செயல் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற உதவும் என்று பிஜேபி கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, மின்சார உற்பத்தி, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், புதுமை கண்டுபிடிப்பு, பாதுகாப்பு, பசுமை பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் அடைய அந்த செயல் திட்டங்கள் வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்தார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடல்சார் போக்குவரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்ட நடைமுறைகளையும் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து சட்டங்களையும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை, கருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஒரு தரப்பின் விதிகளை மீறி தாக்குதல் நடத்துவதால் கப்பலில் செல்லும் மாலுமிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் அருகே சென்று கொண்டிருந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் வழித்தடங்களில் செல்லும் கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25 நிமிடம்.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்ற?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமு ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.suryagar.gov.in.
1: நேயர்கள் கேட்கலாம், மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: பூங்குடி. ஆமா பூங்குடி, இருக்கியாமா வீட்ல?
7: இன்னைக்கு என்ன அக்கா கூப்பிடுறதுல இவ்வளவு பணிவு இருக்கு, என்ன விஷயமா இருக்கும் கேட்டு பாப்பா.

0: நம்ப அக்கா ரேவதி அக்கா வாங்க வாங்க.
1: பூங்கொடி, இந்த நேரத்துல அக்கா வந்திருக்கேன். உனக்கு ஒண்ணும் சிரமம் இல்லையில பூங்கொடி?
0: அட அக்கா ரொம்ப இழுக்காதீங்க, என்ன விஷயம் அத சொல்லுங்க முதல்ல.
1: என்ன பூங்கொடி இப்படி சட்டுன்னு கேட்டுட்டு? சரி வீடு, வந்த காரணத்தை நம்ம சொல்லிடுவோம். இல்ல பூங்கொடி, அக்கா சமைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணனா வீட்டுல தேங்காவே இல்ல. அதான் ஒரு ரெண்டு மூணு தேங்காய் இருந்தா வாங்கிட்டு போவோம்னு வந்தேன்.
0: ஏங்கா, குழம்புக்கு தானே தேங்காய், தேங்காவை வச்சு எதுவும் பலகாரம் செய்ய இல்லையே.
1: இல்ல பூங்குடி, உன்கிட்ட அடிக்கடி வந்து வாங்க முடியாதுல்ல.

0: கொடுத்தா என்ன?
1: எங்கக்கா நீங்க கொத்து கொத்தா காய்க்கிற மரத்தை பாத்தீங்க, ஒன்னு ரெண்டு தான் காய்க்குது, அதுவும் கீழே விழுந்துருது. சில நேரத்துல நாங்களே போய் கடையில தான் வாங்கிட்டு வரோம்.
0: சரிதான், அப்ப இங்க கேட்டும் பிரயோஜனம் இல்ல போல இருக்கு, மரம் எல்லாம் காய்க்கிறதே இல்லையா?
1: ஆமாக்கா, அதுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. வைக்கிற குறும்பெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குதுக்கா, பாலெல்லாம் கூட வருது, ஆனா காய் புடிச்ச மாதிரியே தெரியல.
0: அப்ப இத பத்தி நீ முன்னாடியே சொல்லி என்கிட்ட சில ஆலோசனையாவது வாங்கிருக்கலாம்ல.
1: ஏங்கா, உங்க வீட்டுலதான் தென்னை மரமே இல்லையே, உங்களுக்கு இத பத்தி என்ன தெரிய போகுது?
0: பூங்குடி, எங்க வீட்டுல காய்க்கிற அளவுக்கு தான் தென்னை மரம் இல்ல, ஆனா தென்னங்கன்னு வச்சப்பவே அத பத்தின தகவல் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன்.
1: அப்படி என்னக்கா தகவல் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க?
0: இப்ப சொன்ன பாலையெல்லாம் வருது, ஆனா காயே பிடிக்க மாட்டேங்குதுன்னு. அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? தென்னையில மகரந்த சேர்க்கைய அதிகரிக்கணும், அப்பதான் காய் நல்லா பிடிக்கும்.
1: ஏங்கா, தென்னை மரத்துல மகரந்த சேர்க்கை பண்றதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்?
0: பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு பூங்கொடி. தென்னந்தோப்புல மரத்துல ஏறி கசடி எடுப்பாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா?
1: ஆமா, எடுப்பாங்க.
0: அவங்கள கூட்டிட்டு வந்து உங்க மரத்திலயும் கசடு எடுக்க வைக்கணும்.
1: அப்படி வச்சா கசடு தானக்கா போகும்?
0: அட, விவரம் இல்லாத பூங்குடி. தோப்புல இருக்கிற நல்ல காய்க்கிற மரத்துல ஏறிட்டு அதே ஆளுங்க உங்க வீட்டு மரத்துல ஏறுறாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் அது மூலமாவும் மகரந்த சேர்க்க ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தானா நடக்கும். இதையே இன்னொரு முறையிலயும் செய்யலாம்.
1: அது எப்படிக்கா?
0: தேனி வளர்க்கறது கேள்விப்பட்டதில்ல?
1: ஆமா, கேள்விப்பட்டிருக்கேங்கா.
0: அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தேனி பெட்டிய வாங்கி வச்சு அதுல தேனிய வளர்த்தன்னு வச்சுக்கோ, ஏன் தேனுக்கு தேனும் கிடைக்கும், தென்னை மரம் நல்லா காய்க்கும். அது மட்டும் இல்ல, உங்க மரத்துல அநேகமா காண்டாமிருக வண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: எப்படிக்கா சொல்றீங்க?
0: பாலையெல்லாம் இருக்குது, ஆனா காயெல்லாம் பெருசாகாம உதிர்ந்துடுதுன்னு சொல்றீல்ல, அது கூட இந்த காண்டாமிருக வண்டோட வேலையா கூட இருக்கலாம்.
1: அப்போ அது என்னக்கா பண்றது?
0: அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அஞ்சு கிலோ சாணத்தை, அதான் மாட்டு சாணம் இருக்குல்ல, அத ஒரு கிலோ ஆமணக்கை எடுத்து ரெண்டையும் தண்ணியில நல்லா கலந்து மண் சட்டியில ஊத்தி தோட்டத்தோட நாலு மூலையிலும் வச்சோன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த காண்டாமிருக வண்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல வந்து விழுந்து இறந்து போவோம். அது மட்டும் இல்லாம தென்னை மரத்துக்கு கீழெல்லாம் குப்பை குழி எதுவும் இல்லாம பாத்துக்கணும், அது மூலமாவும் இந்த காண்டாமிரு புழுக்கள்லாம் உற்பத்தி ஆகறதுக்கு வழி இருக்கு.
1: அக்கா, இன்னும் கேட்டா நிறைய விஷயத்த சொல்லுவீங்க போல.
0: எனக்கு வேற வீட்டுல வேலையே இல்ல பாரு, நான் கடைக்கு இனிமே போய் தேங்காய் வேற வாங்கணும், நான் கிளம்புறேன் பூங்குடி.
1: சரி சரிக்கா, நான் குழம்புக்குன்னு நாலஞ்சு தேங்காய் வச்சிருக்கேன், அதுல பாதி மூடி தரேன், எடுத்துட்டு போங்க.
0: பாதி மூடி தானா?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: அருகிலுள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம், 7:30.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகிலுள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
5: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
7: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம குடிச்சிட்டு இதுல என்ன ஜூஸ் வேற கேக்குறியா? சரி பரவாயில்ல பொங்கொடி, நேத்தி நம்ம செல்வியக்கா ஊருக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அப்ப வாங்கிட்டு வந்தாங்க பொங்கொடி, ஏதோ முந்திரி பழம் சிறப்பா, அதான் ஜூஸ் மாதிரி செஞ்சு வச்சிருந்தேன். கொஞ்சம் கூட நான் டேஸ்ட் பண்ணி பாக்கல, அதுக்குள்ள நீ காலியே பண்ணிட்ட பொங்கொடி.
1: ஓ, முந்திரி பழம் ஜூஸா? சும்மா சொல்லக்கூடாது சுபாக்கா, டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு.
0: மறுபடியும் நான் போட்டுதான் குடிக்கணும்.
1: பாருங்களா சுபாக்கா, முன்னாடிலாம் முந்திரி பழத்துல இருந்து முந்திரியதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாருங்களேன், முந்திரி பழத்துல என்னெல்லாம் மதிப்பு கூட்டுறாங்கன்னு.
0: ஆமா பூங்குடி, பலாப்பழத்தை கூட சிப்ஸ் போடுறாங்க, நாவப்பழத்துல கூட ஜாமு, ஜூஸ் சிரப்பு இதெல்லாம் செய்யறாங்க, பனங்கிழங்கு மாவா மதிப்பு கூட்டி விக்கிறாங்க.
1: சுபாக்கா, இத பத்தி நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். ஏன்னா மதிப்பு கூட்டலை பத்தி மக்கள் அதிக விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு கூட மதிப்பு கூட்டலும் மகிழ்ச்சியான வாழ்வும் பத்தி அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்திலிருந்து எஸ் ராஜதுரை அப்படின்றவங்க தான் பேச இருக்கிறாங்களாம்.
0: ஓ அப்படியா, விவசாய நிகழ்ச்சியில கூட மதிப்பு கூட்டலை பத்தி தானா? சரி வா பூங்கொடி, நம்ம நிகழ்ச்சியை உடனே கேட்கலாம்.
2: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். கிசான் வாணி நிகழ்ச்சி மூலமாக வந்து உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கிசான் வாணியில் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி விவசாய அதிகாரிகள், அலுவலர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இவர்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் விவசாயம் மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த உபத்தொழில்களை செய்பவரையும் தேடி கண்டுபிடித்து அவர்களை பற்றிய விஷயங்களும் நாங்கள் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அந்த வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்யக்கூடிய வேல்யூ ஆடட் திங்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தவங்க நம்ம நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். அவங்க தங்களோட பெயரை சொல்லிட்டு அவங்களே அவங்கள அறிமுகப்படுத்திக்குவாங்க. வணக்கம் சார், உங்க பேரு சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
3: வணக்கம். வணக்கம் மேடம், என்னுடைய பெயர் பாத்தீங்கன்னா ராஜதுரை. நான் வந்து அழிசுகுடி அப்படிங்கிற ஒரு கிராமம், இது பாத்தீங்கன்னா உடையார்பாளையம் தாலுக்கா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க. நான் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமா வந்து கோழி வளர்ப்புல முதல்ல ஈடுபட்டிருந்தேங்க. எங்க டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முந்திரி வளர்ப்பு தான் வந்து மெயினா இருக்கும். பாத்தீங்கன்னா முந்திரில வந்து ஊடு பயிரா வேற எதையும் பண்ண முடியாது, முந்திரினா முந்திரி மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். சோ அப்ப நம்ம வந்து அதுல மதிப்பு கூட்டி, அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கும் போது கோழி வளர்ப்பு தான் முதல்ல நாங்க எடுத்து பண்ணோம். சோ கோழி வளர்ப்புல போகும்போது அது ஒரு தனி வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. முந்திரி பழத்துல இருக்கு, அந்த மாதிரி விட்டமின் சி ரொம்ப அதிகமா இருக்கு. வயிற்றுப்போக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு முந்திரி பழ சாறு ரொம்ப பெஸ்ட்.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: அப்பா, என்ன பொங்கடி வந்தது வராதுமா கலக்கி வச்ச ஜூஸ காலி பண்ணிட்ட?
2: காலையில இருந்து ஒரே அலைச்சல். நல்ல வேலை நீங்க ஜூஸ் போட்டு வச்சிருந்தீங்க, தாகத்துக்கு இதமா இருந்துச்சு. ஆமா, என்ன ஜூஸ் இது? டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு.
1: என் ஜூஸ்

0: விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முந்திரி பழம் வந்து தாங்கிறது கிடையாது. அதை வந்து நாங்க வந்து பிரசர்வேட்டிவ் பண்றதுக்கான விஷயத்த கத்துக்கிட்டோம். அடுத்தடுத்த வருடங்கள் ரொம்ப சிறப்பாவே பண்ணுவோம்.
1: ஆனா அதே வந்து முந்திரி பழத்தை விரும்ப மாட்டாங்க, ஆனா அந்த பருப்பை வந்து
0: பருப்பை வந்து விரும்புவாங்க.
1: ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே நான் நிறைய பார்த்தா முந்திரி பழம்லாம் முன்னாடி கடைகள்ல கூட இருக்கும், இப்ப எல்லாம் கடைகள்லாம் இருக்கிறதே இல்ல.
0: ஏன்னா
1: வந்து முந்திரி பழம் வந்து பெரும்பாலும் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, அதை வந்து உப்புல ஊற வச்சிருவாங்க.
0: சரிங்க.
1: ஏன்னா ஊற வச்சுதான் நாங்களாம் சாப்பிடுவோம்.
0: ஏன்னா அந்த உப்பு போறது பாத்தீங்கன்னா அந்த கரகரப்பு லைட்டா எடுத்துரும்,
1: கரகரப்பு எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த முந்திரி காட்டை நம்ம தாண்டனா அந்த மாதிரி ஒரு வாசனையை நம்ம பார்க்க முடியாது. அந்த ஸ்மெல் அந்த சிறப்புல இருக்குமா?
0: கண்டிப்பா இருக்குங்க. அதுல அந்த கரகரப்புங்கிறது சுத்தமா கிடையாது. அதுக்காக தான் ட்ரைனிங் போனது. அதுல சில வந்து இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கரகரப்பை எடுத்துரும். நாட்கள் அதிக நாட்கள் வந்து நம்ம தக்க வச்சுக்க கூடிய அந்த அது பண்ண முடியுங்க, பிரசர்வேட்டிவ் பண்ண முடியும். சோ அதை தான் நமக்கு ட்ரைனிங்ல கத்து கொடுத்தாங்க. அது எங்களுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது வரைக்கும் யாரும் தமிழ்நாட்டில் இது மாதிரி பண்ணல அப்படிங்கும் போது இது நமக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு நல்ல முயற்சியா இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான், முந்திரி பருப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் ஃபேக்டரியா வச்சு பண்றவங்க மட்டும்தான் அதுல சம்பாதிக்கிறாங்களே தவிர ஒருத்தவங்க வாங்கி விற்பனை பண்ண முடியாது. ஒரு விவசாயில அதை உடச்சு கொடுக்கறதுங்கிறது சாத்தியம் கிடையாதுங்க. இப்ப நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அதே முந்திரி பருப்பை வச்சு அதை வந்து முந்திரி உருண்டை ஸ்வீட்டா வந்து கன்வெர்ட் பண்றோம், ஸ்வீட்டா கொடுக்கறோம். அடுத்தது மசாலா முந்திரியா கொடுக்கறோம். இதுவுமே வந்து நம்ம ஏரியாவில இங்கதான் விவசாயம் பண்றாங்க, ஆனா இங்க யாரும் பண்றது கிடையாது. ஏன்னா நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் இங்க உற்பத்தி பண்ணி பயிரை வெளியில ஏற்றுமதி பண்றதுக்கு தான், அதை ஹோல்சேலா கொடுக்கறது தான் முயற்சி பண்றாங்களே தவிர இங்க யாரும் நேரடி விற்பனைங்கிறது பண்ண மாட்டாங்க. சோ அதனால நாங்க இதை மதிப்பு கூட்டணும் அப்படிங்கறதுக்காக முந்திரி உருண்டையாவும் மசாலா முந்திரியாவும் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப பிரண்டையா இருக்கட்டும், முடக்கத்தானா இருக்கட்டும், கருவேப்பிலை அதெல்லாம் ரொம்ப சுலபமா கிடைச்சிருதுங்க. முருங்கையா இருக்கட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைச்சிருது. ஆனா இதை வந்து யாரும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. எப்போதுமே ஒரு வேலி உரத்துல அது பாட்டி உரமா கிடைச்சிட்டு இருக்கு, ஆடு மாடு தேவைன்னா எடுத்துக்குது. அதை நாங்க வந்து பிரண்ட ஊறுகா முடக்கத்தானோ இருக்கு, ஏன்னா இதெல்லாம் முட்டி வலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு மெடிசனுங்க. ஏன்னா உணவே மறந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதே கான்செப்ட் தான். இதை வந்து நாங்க ஊறுகாயா கொடுக்க ஆரம்பிச்சோம். அது பாத்தீங்கன்னா பயங்கர ரீச்சுங்க. நிறைய பேர் வந்து மொத்தமா ஹோல்சேல் எடுக்கிறவங்களுமே இப்ப நமக்கு வந்துட்டு இருக்காங்க. நாங்களே வந்து ஒரு 200 கிராம் 400 கிராம் பாட்டில போட்டு ரொம்ப சிறப்பா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம
1: எடுத்துக்கிட்டீங்க.
0: இதுக்கு பயிற்சிகளும் எடுத்துக்கிட்டோம். அதே நேரத்துல நம்ம கிராமத்திலே நம்ம ஸ்டைலே பண்ற ஒரு விஷயம் தானே. எங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு தெரியும், அதை பாதுகாக்க தெரியாது. ஏன்னா நமக்கு
1: ஒரு
0: அதுதான் எங்க நாங்க கத்துக்க வேண்டிய விஷயம். அதையும் கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க பொருளை எடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் அந்த ஊருக்கா கெட்டு போகாது. அந்த அளவு ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுக்கறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து கிராமப்புறங்கள்ல வந்து நிறைய மூலிகை இருக்கு, ஆனா எங்களுக்கு அது கிடைக்க மாட்டேது. சிட்டில கிடைக்கக்கூடிய ஒரு நாட்டு மருந்து கடையில வந்து அது ஒரிஜினலா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி கேக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மூலிகை தேவையோ நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம். எங்க கிராமத்துல எல்லா மூலிகையும் கிடைக்குது. அதை எடுத்துட்டு வந்து எங்கள்கிட்ட ட்ரையர் இருக்கு. இதுக்கு நாங்க சோலார் ட்ரையர் போட்டிருக்கோம். நாங்க அதை ட்ரையர்ல போட்டு அதை வந்து உங்களுக்கு காய வச்சு பவுடர் பண்ணி ஒரிஜினலாவே அந்த விலைக்கு கொடுத்துரும்.
1: மூலிகைகள் பொதுவா மூலிகைகள் தான் எல்லாமே அதாவது ஒரு தூதுவளையா இருக்கலாம் ஆடா தொடையா இருக்கலாம் நொச்சி எல்லா மூலிகையுமே நம்ம கிராமத்துல கிடைக்கக்கூடிய எல்லா மூலிகையுமே நாங்க எடுத்து அனுப்புறோங்க. அது என்ன பண்றீங்க ட்ரை பண்ணி பவுடரா சோலார் ட்ரையர் வச்சிருக்கோங்க சூரிய ஒளியில வந்து காய கூடியது ஏன்னா சூரிய ஒளி அந்த சோலார் ட்ரையர்ல காயும் போதுதான் பாத்தீங்கன்னா அதோட தன்மை இழக்காம அந்த கலரும் மாறாம அதோட சத்துக்கள் அப்படி. சோ அதுல வந்து நாங்க காய வச்சு பவுடர வாங்குவாங்க. மத்த வெளி ஊர்ல இருந்து வராங்க அவங்களுக்கு.
0: ஆமா, நாங்க பண்றதே பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிசினஸ். இப்ப எங்க ஊர்ல நான் பிறந்த ஊருக்கா போட்டோம்னா எங்க ஊர்ல யாரு வாங்குவான்னு தெரியாது, வாங்க மாட்டாங்க. அது எல்லாரும் வேலிக்காட்டிலுமே கிடைக்கிறது தானே. நாங்க வந்து ஆன்லைன் பிசினஸ் தான் மெயினா பண்றோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்களுக்குன்னு ஒரு மீடியாவை உருவாக்கி வச்சிருக்கோம். இதுதான் நாங்க முதல்ல
1: கேட்டேன், ஒரு யூடியூபோ ஒரு பேஸ்புக்கோ ஒரு ஐடி இருக்கா?
0: கண்டிப்பா பண்ணணுங்க. இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து மீடியாங்கிறது ரொம்ப அதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு.
1: நிறைய முந்திரி பழங்களை பார்க்கவே முடியுது, எல்லாமே சிறப்பா மாறிடுதா இல்ல வெளிநாட்டுக்கு போயிடுதா?
0: இல்லங்க, இப்ப சீசன் முடிஞ்சு போச்சு. அதான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும்
1: முடிய மாட்டேங்குது.
0: சீசன்ல கிடைக்கும் என்னன்னா, அவங்க வந்து இப்ப முந்திரி கொட்டைகளை மட்டும் எடுத்துட்டு பழங்களை வந்து தூக்கி போட்டுறாங்க. அப்ப தூக்கி போடும்போது என்னன்னா அது வேஸ்டா தான் போகுது. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, தூக்கி போற அந்த முந்திரி பழத்தை கிலோ அஞ்சு ரூபா பத்து ரூபா நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா அது சும்மா வேஸ்டா போற பொருள், மக்களுக்கும் யூஸ் ஆகுது, எங்களுக்கு நாங்களும் அதை வச்சு அடுத்தடுத்த வேலை பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்க போறோம். ஏன்னா நம்ம வந்து முந்திரி சிறப்பு மட்டும் பண்ண போறதில்ல, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா முந்திரி சோடான்னு ஒண்ணு, அது நம்ம முந்திரி சோடா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுலயே பாத்தீங்கன்னா அந்த முந்திரி பழத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஊறுகா பண்றாங்க, கேண்டி கிரஷ், அதான் வந்து சாக்லேட் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க, ஆனா இது எதுவுமே

0: தெரியாம தான் நம்ம இத்தனை வருஷம் அதை கடந்து வந்துட்டு இருக்கோம், வேஸ்ட் பண்ணிருக்கோம். அதனால அடுத்தடுத்த வருடங்கள்லாம் பாத்தீங்கன்னா முந்திரி பழத்துல இருந்து நிறைய மதிப்பு கூட்டல் கண்டிப்பா பண்ணுவாங்க.
1: ஒன்னொன்னா
0: பண்ணிட்டு இருக்கோம். அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம பெருசா வேகமா ஓடாம பொறுமையா கடன் வாங்காம இருக்கிற வரக்கூடிய வருமானத்தை வச்சு பொறுமையா போகணும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாய் ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாய் சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: உங்கடி கவனிச்சியா, உடையார்பாளையம் எஸ் ராஜதுரை அவங்க முந்திரியில மதிப்பு கூட்டுதலை பத்தி அவங்க மாவட்டத்துல உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்துல கொடுத்த பயிற்சி மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம்.
3: ஆமாக்கா, 10 வருஷமா இவங்க நாட்டுக்கோழியும் வளர்த்துட்டு வராங்க. இந்த முந்திரிய மதிப்பு கூட்டல் பண்ணி கிடைக்கிற பொருட்களை இவங்க இணையதளம் மூலமா தான் விற்பனை செஞ்சுட்டு வராங்களாம்.
2: அது மட்டும் இல்ல பொங்கடி, அவங்க பகுதிகளில் கிடைக்கிற மூலிகைகளை கூட சோலார் டிரையர் மூலம் நல்லா காய வச்சு எல்லா மக்களும் பயன்படுத்துற மாதிரி அதையும் விற்பனை செய்யறாங்களாம்.
3: சரி வாங்க, அடுத்த பகுதியில இவங்க இந்த முந்திரி பழத்தை வேற எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
4: வந்து இந்த ஊறுகாய், இந்த பொடி செய்யறது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இந்த நம்ம முந்திரி பழத்துல செய்யறது தவிர்த்து வேற என்ன ஐடியா இருக்கு? வேற எதுல செய்யலாம் ஐடியா இருக்கு? நம்ம முந்திரி பழத்துல இன்னொன்னு சொன்னீங்க நீங்க, முந்திரி பழத்துல வந்து கேண்டி கிரஷ் செய்ய போறோம் அப்படின்னு.
5: ஆமா ஆமா, நிறைய வந்து அதாவது நாங்க கத்துக்கிட்டு வந்துட்டோம், ஆனா சீசன் முடிஞ்சு போச்சுங்கிறதால இப்ப எங்கிட்ட பழம் இல்லை. அதனால அடுத்து உங்களுக்கு ஏப்ரல் வந்துடும் சீசன். ஏப்ரல் வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க இதெல்லாமே பண்றதுக்கு தயாரா ஆயிட்டோம்.
4: குழந்தைங்களா அந்த சத்து போய் சேரும்.
5: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, எங்களால பழத்தை அனுப்ப முடியாது, எங்களால ஒரு ஜூஸாவோ இல்ல அது வந்து ஒரு ஊறுகாயாவோ இல்ல ஒரு சாக்லேட்டாவோ எங்களால கண்டிப்பா அனுப்ப முடியும். அந்த முயற்சியில தாங்க ஈடுபட்டோம். அது முதல் முறையே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. சீசன் முடிஞ்சதால இப்ப எங்களால கண்டினியூ பண்ண முடியாம இருக்குங்க. அடுத்த வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜூஸ் எடுத்து அது ஒரு 6 மாசத்துக்கு நம்மளால பிரசர்வேட்டிவ் பண்ணி வச்சிருக்க முடியுங்க. அதற்கான அந்த ஐடியாஸ்க்கு தான் நம்ம கத்துட்டு வந்தது. அதனால அடுத்த வருடங்கள் நம்மள்ட்ட எப்போதுமே 12 மாதங்களுமே பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கண்டிப்பா அந்த ஜூஸ் கிடைக்குங்க. அதற்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருவோம்.
4: உங்களோட கோழி வளர்ப்பு அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. இப்ப பண்ற வேலையை சொல்லிருக்கீங்க, கோழி வளர்ப்புல உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கலாம் சொன்னீங்கன்னா.
5: ஆமா ஆமாங்க, அதாவது நான் படிச்சு முடிச்சுட்டு கோழி வளர்ப்புக்குள்ள ஒரு 2016 உள்ள வந்தேங்க. உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எங்கிட்ட பண்ணை முறையில யாருமே வந்து கோழிகள் வளர்க்கல. அப்ப நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கோழி வளர்ப்பு மேல மிகப்பெரிய ஒரு ஆர்வம். உள்ள வந்தாச்சு, இறங்கியாச்சு, பணம் செலவு பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் விட்டுட்டு போக முடியாது, புலிவால் பிடிச்ச கதை தாங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தேடல் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. எங்க ட்ரைனிங் நடந்தாலும் போவேன், யார் யாரெல்லாம் பண்ண வச்சிருக்காங்களோ எல்லாரும் போய் நேரில் மீட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி என்னுடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுங்க. ஒரு ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துலேயே வந்து வருமானத்தை எடுத்துருவாங்க கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் முதல் வருமானம் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா முதல் வருமானமே 7,500 ரூபாய் என்னுடைய முதல் வருமானம். கோழி குஞ்சு தான் சேல் பண்ணனேன். எனக்கு ஏன் அவ்வளோ நாட்கள் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்க எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நாள் கிடையாது. எங்க மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா அன்னைக்கு கோழி வளர்ப்பு யாருமே கிடையாதுங்க. ஸோ எனக்கு அப்பதாங்க இந்த மீடியா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது அன்னைக்கு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் வந்து பயணிக்க ஆரம்பிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குஞ்சுகள் தேவை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுட்டு முதல் முறையா வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல நான் தான் குஞ்சுகள் விற்பனை வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 12-15 பண்ணைகள் உருவாயிச்சு குஞ்சு வளர்ப்பு கொடுக்கறதுக்காகவே. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க எங்க போய் கேட்டாலுமே சிறுவடை, ஒரிஜினல் நாட்டுக்கோழி சிறுவடை எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய அடையாளத்தை நாங்க வந்து இப்ப உருவாக்கி வச்சிருக்கோங்க. என்னுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க மாவட்டத்துல ஒரிஜினல் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு வளர்ந்து வராத தெரியாத மாவட்டங்களாவே இது வரைக்கும் இருந்துச்சு. இப்ப சிறுவடை வளர்ப்பு மூலயமா எல்லா மாவட்டங்களுக்கும் நாங்க பிரபலப்படுத்திட்டோம். அதனால என்னுடைய வேலை அங்க முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய தாட் வந்து சிறுவடை வளர்ப்பு நான் வெளியில கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சு அது மாதிரி சேர்த்துக்கோ நிறைய பண்ணைகள் உருவாச்சு எங்க டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும். அதனால எனக்கு அடுத்த கட்டத்துக்கு பாத்தீங்கன்னா முந்திரி பருப்புங்க. ஏன்னா முந்திரி பருப்புங்கிறது பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் உற்பத்தி அதிகம். ஆனா இங்க வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு மிஷினரி ரீதியாகவும் சரி, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எந்த முயற்சி இல்லாம தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டமாவே இருக்கு. ஸோ அதுக்காக தாங்க நான் அந்த கோழி வளர்ப்பை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது முந்திரியை வெளியில கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டோம். அரியலூர்ல தான் முந்திரி கிடைக்கும் கிடைக்கணும், அதை இப்ப கடந்த 1 வருஷமா சொல்லி சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஓரளவு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல முந்திரி கிடைக்கும்பா அப்படின்ற ஒரு தாட் வந்து உருவாயிருக்குங்க. அதுவே என்னுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியா பாக்குறேங்க. ஆமா ஆமா, இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அரியலூர் போனா ஒரிஜினல் கிடைக்கும்பா அப்படின்ற ஒரு தாட் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு ஆராய்ச்சி மையங்கள் வரைக்குமே போய் ரீச் ஆயிருக்குங்க. ஸோ என்னன்னா ஒரு சிறுவடை வளர்ப்பு ஒரு மதிப்பு கூட்டல், அதாவது அதை பத்தி ரிசர்ச் பண்றவங்க கூட அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தான் தேடு கண்டுபிடிச்சு இங்கதான் ஒரிஜினல் சிறுவடை கிடைக்கும் சொல்லி பார்த்துட்டு அதோட அந்த அளவு எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த அளவு ரீச் ஆயிருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குங்க.
4: முந்திரியில வந்து மசாலா முந்திரின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது எப்படி பண்றீங்க? நார்மலா

0: கடையிலலாம் கிடைக்குது, அந்த தூள் போட்டு காரத்தூள் போட்டிருக்கோம், இல்லைன்னா வந்து அந்த மிளகு போட்டிருக்கோம்.
1: ஆமாம் ஆமாங்க. இப்போ முந்திரி மசாலா முந்திரியில் பார்த்தீங்கன்னா சால்ட் முந்திரின்னு சொல்லுவாங்க, அதாவது வெறும் உப்பில் மட்டுமே நம்ம வறுக்கிறது. அது ஏன்னா நிறைய பேர் நார்மலாக ஒரு பயிரை சாப்பிட்றதுக்கும் உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு உணர்வு டிஃப்ரெண்ட் இருக்கும், சாப்பிடுவாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மசாலா முந்திரி. மசாலானா அந்த மிளகாய் தூள் அந்த மாதிரி சில தூள் போட்டு நம்ம பண்ணுறது. அடுத்தது புதினா முந்திரி. புதினானா புதினா கூட அந்த சால்ட்டை ஆட் பண்ணி பண்ணுறது. அடுத்தது பெப்பர் முந்திரின்னு சொல்லுவோம், அது வந்து மிளகுத்தூள் மட்டுமே பயன்படுத்தி பண்ணுறது. இந்த மாதிரி நாலு வகையான மசாலா பண்ணுறோங்க. அதை நார்மலாக வந்து இப்போ ஒரு மக்களுக்கு வந்து ஒரு கால் கிலோ அரை கிலோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட ஒரு காம்போவாக கொடுக்குறோம். நான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள ஒரு 100 கிராம் சால்ட் முந்திரி, 100 கிராம் பெப்பர், 100 கிராம் மசாலா, 100 கிராம் புதினா, அந்த மாதிரி வந்து காம்போவாக கொடுத்துட்றோம். நாங்கள் 100 கிராம் 4 டப்பாயில் போட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் அனுப்பி விட்ருவோம். இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லும் போது 4 வகையான டேஸ்ட்டும் மக்களுக்கு போய் சேருது, எங்களுக்கும் 4 பொருளையும் நாங்கள் விற்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சா மட்டும்தாங்க பிஸ்னஸில் டெவலப் பண்ண முடியும். ஆமாம்.
0: அப்புறம் அந்த முந்திரி உருண்டை சொன்னீங்களா,
1: முந்திரி உருண்டையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து முந்திரி பருப்புகள் பார்த்தீங்கன்னா நமக்கு அரைப்பருப்பு, முக்கால் பருப்பு, அந்த உடஞ்சதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டாக போதுங்க, அதுக்கு நல்ல விலை கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுறோன்னா அது கூட வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் எப்படி மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி ஸ்வீட்டாக கொடுக்குறோம். ஸோ அதனால் நம்ம நேச்சுரலாக கொடுத்தானே, அதனால தான் இந்த எள்ளு உருண்டை கான்செப்ட் ஓரளவு வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே பாரம்பரிய ரீதியாக யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி கிராமத்து சார்ந்த பாரம்பரியமான விஷயங்கள் தான் நம்ம உணவுக்கு, அதாவது உடலுக்கு எந்த கெடுதலும் இல்லை அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு வந்துருச்சுங்க. அதனால எங்களுக்கு அந்த முந்திரி உருண்டையிலிருந்து அந்த எள்ளு உருண்டை, கடலை உருண்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகுது.
0: சொன்ன மாதிரி கையால்
1: உரலில் இடிச்சு கொடுக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. இதுதான் கிடைக்காத ஒரு விஷயங்கிறதால எங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்குதுங்க அது மூலமா.
0: நல்லா பேசுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வேல்யூ ஆடட் இதில் ஈடுபடுற இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க.
1: ஓகே,
0: இதான் நிகழ்ச்சி நிறைவா வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இல்ல அதுதாங்க, முதல்ல வந்து பிசினஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க தயாராகணும். தோல்வி அடைஞ்சாலும் சரி வெற்றி அடைஞ்சாலும் சரி நீங்க வந்து பின் வாங்கவே கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் மேனுங்கிறது நம்ம வந்து ஒரு பணக்காரனா இருந்தாலும் அங்க உள்ள வரலங்க. எல்லாருமே அடிப்படையா வந்து ஏதோ ஒரு பண்ணணும், வாழ்க்கையில சாதிக்கணும்ன்ற அடிப்படையில தான் இங்க எல்லா இளைஞர்களுமே உள்ள வரோம். உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நான் ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்குதுன்னு வைங்களேன், அந்த எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1 லட்ச ரூபா லாபத்தை நான் தூக்கி எங்க போடணும்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் கட்டட அமைப்பு உருவாக்கணும், அடுத்தது இல்லைன்னா ஒரு மிஷினரி வாங்கணும். இந்த மாதிரி என்னுடைய நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே மறுபடியும் பிசினஸ்க்குள்ளே தான் விழுந்துட்டு இருக்கும். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆயிடுங்க. 3 வருஷம் வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேனா இல்லையான்னு எனக்கே தெரியாதுங்க, ஆனா அனுபவம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு தேவையான ஒரு கட்டடமைப்பா இருக்கட்டும், நம்ம உருவாக்கக்கூடிய அந்த மிஷினரியா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து உருவாக்கி வச்சிருவேன். அதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வருமானத்தை நான் எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் கண்டிப்பா எந்த ஒரு தொழில் பண்றவங்களும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த பொறுமை வர்ற வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பணமா மாத்துறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கணுங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொறுமை அவசியம் அதுதான். அடுத்தது குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க அந்த சர்டிபிகேட் வைஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு உணவு சம்பந்தமா நீங்க கொடுக்க போறீங்களா, FSSI லைசன்ஸ் கண்டிப்பா வேணும். நான் வந்து ஆயில் அது மாதிரி காணப்படுறேன்னா காஸ்மெட்டிக் லைசன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்க எந்த துறையை பண்ண போறீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு அதற்கான அந்த லைசன்ஸ் கண்டிப்பா அவசியம் வேணுங்க. ஆனா இதெல்லாம் நீங்க கட்டாம போயிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களால வளர முடியாது. அப்ப போய் நான் GST வாங்க போறேன்னு சொல்லிட்டு உங்களால அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. பிசினஸ் நல்லா போற நேரத்துல இந்த வேலைகள்லாம் நான் செய்ய முடியாது. பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு உணவு சம்பந்தமா போறீங்கன்னா ஒரு FSSI சர்டிபிகேட்டா இருக்கட்டும், GST-ஆ இருக்கட்டும், அதுல ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு 4-5 சர்டிபிகேட் இருக்குங்க. இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிசினஸ் குள்ள போகணும். இதெல்லாம் பிசினஸ் குள்ள போனதுக்கு அப்புறம் நடுவில் போய் உங்களால அலைய முடியாதுங்க, அது முடியாத ஒரு விஷயம். அதனால ஆரம்பத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளால முடியுமா முடியாதான்னு சொல்லி போங்க. அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம முதலீடு போடக்கூடாதுங்க. கடன் வாங்கி முதலீடுங்கிறது போட்டுறாதீங்க. என்னால் ஒரு நாளைக்கு இன்றைக்கி 500 ரூபா சம்பாதிச்சா போதும்னா அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தடுத்து உங்களுக்கு உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா உங்கள் அறிவு நிறைய தேட ஆரம்பிக்கும். இது என்னால் வந்து 1 லட்ச ரூபா கடன் வாங்கினாலும் இதை என்னால் அடைச்சிட முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு வரும்போது அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான்.
0: ரொம்ப சிறப்பான விஷயம், கண்டிப்பாக ஒரு இளைஞர்களுக்கு சிறந்த அறிவுரையாக உங்களோட கருத்துக்கள் அமைஞ்சிருக்கு.
1: நன்றி நன்றி.
0: இப்போ உங்களோட தொலைபேசி எண்களை நீங்கள் நேர்களுக்கு கொடுங்க, உங்கள் பேர் சொல்லிட்டு உங்கள் தொலைபேசி எண்களை சொன்னீங்கன்னா ஆலோசனை பெற விரும்புகிறவங்களோ மற்ற விஷயத்தை உங்களுக்கு தொடர்பு கொள்ள நினைக்கிறவங்களோ தொடர்பு கொள்வாங்க.
1: என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ராஜதுரைங்க. என்னுடைய தொலைபேசி நம்பர் பார்த்தீங்கன்னா 8526714100. 85 26 71 41 00.
0: நிகழ்ச்சியில வந்து மிக சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நேயர்கள் சார்பும் விவசாய பெருமக்கள் சார்பும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி
1: நன்றி நன்றி மேம்.

0: சுபாக்கா, அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் எஸ் ராஜதுரையம் அங்க இந்த முந்திரிய மதிப்பு கூட்டல் பண்றப்போ நாலு விதமான சுவையில பண்ணிட்டு வராங்களாம்.
1: அது மட்டும் இல்ல பொங்குடி, இவங்க வளர்க்கிற நாட்டுக்கோழியில சிறுவிடை கோழிய தேர்ந்தெடுத்து வளர்க்கறாங்களாம், அதுல உள்ள சிறப்புனால.
0: சுபாக்கா கொஞ்சம் நகருங்க, அது என்ன பையில? இது செல்வியக்கா பை மாதிரி தெரியுதே.
1: அதையும் பாத்துட்டியா? இப்ப சொன்னிய முந்திரிய மதிப்பு கூட்டி விக்கிறாங்கன்னு, அந்த மாதிரி மதிப்பு கூட்டல் செஞ்ச முந்திரி தான் பொங்குடி இது.
0: ஓ அப்படியா, குடுங்க குடுங்க.
1: பூங்கடி பூங்கடி போதும், ஒரு ரெண்டாவது எனக்கு குடு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
3: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்கள் கேட்கலாம். காற்றில் வரும் கானம். யார் பார்வையும் இல்லாம, யாரோட கருத்தும் இல்லாம நாம நாமளா இருக்கிற ஒரு நாள். காலையில எழுந்தா கண்ணாடியில உங்க முகம் தெரியல, கை காலுன்னு எதுவுமே தெரியல. நீங்க இருக்கீங்க, ஆனா யார் கண்ணுக்கும் தெரியல. இது பயமா இல்ல சந்தோஷமா? நாம எல்லாரும் ஒரு தடவை யோசிச்சிருப்போம், நாம மட்டும் இன்விசிபிளானா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆமாங்க, இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு. இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் இன்விசிபிள் பவர் கிடைச்சா என்ன செய்வீங்க? யாருக்கும் தெரியாம என்ன நல்லது பண்ணுவீங்க, இல்ல யாருக்கும் தெரியாம என்ன குறும்பு செய்வீங்க? இன்று இரவு கண்ணுக்கு தெரியாத கதைகளை கேட்கலாம் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில். உங்களுடைய கற்பனை கதைகளை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிடலாம். அப்புறம் மறந்துடாதீங்க, நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்களும் கேட்கலாம். அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், பாடல் எல்லாரையும் மகிழ்விக்கிற மாதிரி இருக்கணும். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வேன்முகி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களையே காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: பெருஞ்சேரி ஜார்ஜ்.
0: என்ன பாடல் வேணும் சார்?
1: எனக்கு ராயன் படத்துல வாட்டர் பாக்கெட் என்ற பாட்டை கொடுங்க மேடம்.
0: பாடல் கேட்கலாம் சார். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நமது பன்மலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: பன்மலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைய வரும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து பேசுறேங்க மேடம்.
4: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
7: என்ன சொல்ல போகிறாய் என்ற படத்திலிருந்து ஏதாவது சாங் போடுங்க மேடம்.
4: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாம். நன்றி.
7: நன்றிங்க மேடம்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: என்ன பாடல் வேணும் சார்?
3: திரைப்படத்துல விஜய் திரைப்படத்துல ஏதாவது.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி.
3: தேங்க்யூ சார். தேங்க்யூ.

0: நினைவில் கொள்ளுங்கள் நீர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி கோல்டு பேலஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI ஃபெஸ்டிவல்
4: August 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க சார்?
5: வேட்டையன் படத்திலிருந்து.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி.
5: நன்றிமா.

வச்சிருந்தா

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்கள் இணைந்திருப்பது காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக நம்ம உடனே வரும் அடுத்த நேயர் எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: நான் சுரேஷ் ராஜேந்திரன், தேங்கட்டம் கண்ணாரபாளையத்துல இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
3: படம் அநேகன், பாடல் வந்து ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரின்னு ஒரு பாடல்.
2: ஓகே சார், பாடல் கேட்கலாம். நன்றி சார்.
3: நன்றி மேடம்.

0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி ஆர் ராஜா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
4: அமரன் படத்திலிருந்து மின்னிலவு சாரலினி.
0: சரிங்க சார், பாடல் உள்ள வரும் கேட்கலாம். நன்றி சார்,
4: வாய்ப்பிற்கு நன்றி.
0: நேர்களே, இன்னைக்கு காஜல் வரும் கானம் நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் இன்விசிபிள் பவர் கிடைச்சா என்ன செய்வீங்க? யாருக்கும் தெரியாம மறைஞ்சு போற அந்த பவர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? நேயர்கள் வந்து காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துல அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. படிச்சிடலாமா? பண்டாரே வடையிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படணும் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன். அதே தாங்க இவங்களும் சொல்லியிருக்காங்க, எல்லா இடங்களையும் சுற்றி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி. காரைக்காலிருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னம் வழங்குவேன், இல்லாதவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். இந்த உலகில் கஷ்டப்படுறவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அனைவரும் உடல் நலத்துடன் வாழ என்னால் முடிந்த உதவியை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நம்ம கொடுத்த தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு தெரியல. காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம் மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க, நாம கொடுத்த தலைப்புக்கு வந்து அவங்க எந்த பதிலுமே சொல்லலை. காரைக்காலிருந்து பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையும் கிச்சி கிச்சி மூட்டி சிரிக்க வைக்க முயற்சிப்பேன், பிடித்த இடங்கள் பிடித்த நபர்களையும் சென்று பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கேங்க, கிச்சி கிச்சி மூட்டி சிரிக்க வைக்கிறது. எனக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல். நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லாதப்பட்டவர்களுக்கு இயலாதவர்களுக்கு என் கைகளால் சமைத்து இருக்கும் இடம் தேடி சென்று பரிமாறி பசியாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்னா இல்லையா, இந்த தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வரேன். நீங்கள் ஒரு பாடல் கேளுங்கள்.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வு அழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தரப்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: பண்ணுங்க.
1: நாளைக்காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி வழங்கும் விழிக்கு ஒலி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. நாளைக்காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:30 ஜெயங்கொண்டம் ராமநாதர் மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: 8:40 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சிக்காக நம்மோட அனைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: விடுதலையிலிருந்து ஒரு பாடல், காட்டு மல்லின்னு ஒரு பாடல, வழிநடுக்கம்.
1: பாடல் கொடுத்தலாம் சார். நன்றி. நேர்களே, இன்றைய காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் இன்விசிபிள் பவர் கிடைச்சா என்ன செய்வீங்க அப்படின்னு தானே கேட்டிருந்தோம். கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போனால் பறந்து செல்வேன், நிலவுக்கு செல்ல முயற்சிப்பேன், காற்றலையில் கலந்து வரும் காரைக்கால் பண்பலையோடு கலந்து பண்பலையை உணர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிதம்பரத்திலிருந்து ரமணி ராஜேஷ். நாகை பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாங்க மேடம், கண்ணுக்கு புலப்படாத சக்தி கிடைக்கும் போது என்ன செய்யறதுன்னு தெரியல, இருந்தாலும் காரை பண்பலை நேயர் விருப்பத்தில் நீங்கள் எந்த கடிதம் எடுத்தாலும் அதில் என் பெயர் மட்டுமே இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு நான் கேட்ட பாடலை நீங்கள் தர மாதிரி செஞ்சிருவேன், அப்பாடா வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத சக்தி எனக்கு கிடைத்தால் முதலில் என்னை பற்றி யார் யார் என்ன பேசுகிறார்கள் என்று பார்ப்பேன், நம் எதிர்க்கே நல்ல விதமாக பேசுவார்கள், ஆனா பின்னாடி அப்படின்னு எழுதியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போகாத இடங்களுக்கெல்லாம் சென்று பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து பிரசித்தி பெற்ற கோயில்களில் எல்லா சாமி தரிசனம் செய்து கொண்டு கவுண்டரில் பணம் கொடுக்காமல் கூட்டத்தில் நெரிசலில் இல்லாமல் அனைத்து இறைவனின் முகம் திருப்தியாக அனைத்து அபிஷேகங்கள் பார்த்து தரிசனம் செய்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா யார் அப்படின்னா, இஞ்சி கொடி மின்சார கண்ணன். எனக்கு ஒரு நாள் மட்டும் இன்விசிபிள் பவர் கிடைத்தால் என்னை சுற்றியுள்ளவர்களின் மனதில் இருக்கும் உண்மையான எண்ணங்களை அறிந்து கொள்வேன், யாருக்கும் தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வேன், தேவைப்படுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவேன், அந்த ஒரு நாளை எனக்காக அல்ல பிறரின் வாழ்க்கையில் ஒரு நல்ல

மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. அனைத்து இடங்களையும் சுற்றி பார்க்க செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஆர் பட்டினம் நளினி சங்கர். திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்விசிபிள் பவர் கிடைச்சா இறைவனை வணங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்றில் வரும் காணம் நேரலை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, காரைக்கால் மேல ஒடுதிரை சேப்பு விஜயராகவன். சந்திர மண்டலத்துக்கு போவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா கோவில இருந்து ரவி. கொரநாட்டு கற்பூர் ஜி பிரபாகரன், எனக்கு பவர் கிடைச்சதுன்னா பவர் இல்லாதவங்களுக்கு என் பவர் கொடுத்து அவர்களை உயர்த்தி வாழ்க்கையில நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படலாம், அதை என் கண்களால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளைக்கலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்மா.
2: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
7: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுலமி ராஜா. நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் சார். நீங்க நலமா?
7: நல்லா இருக்கமா.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு இப்ப புதுப்பட அதாவது ரோமே பவிலன்னு சொல்லிட்டு எனி சாங் ஏதாவது கொடுத்துருங்கம்மா.
2: சரிங்க சார், பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி.
7: ஓகேம்மா, நன்றிமா.
2: நேர்களே, இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில ஒரு நாள் மட்டும் இன்விசிபிள் பவர், அதாவது யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு போகிற அந்த பவர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? யார் யார் என்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் செய்து தருவேன், முடியாது என்று சொல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பவர் கிடைச்சா எங்க போகணுமோ, எங்க போகணும்னு நினைக்கிறனோ அங்க இந்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செந்தில் கண்ணன் பேரத்துல இருந்து. எனக்கு அந்த பவர் கிடைத்தால் ஏழைகளுக்கு பண உதவி, பொருள் உதவி இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன். ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் அன்பு தோழிக்கு இரியரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நான் தினமும் காலையில முதல்ல வியாபாரம் தொடங்கும் முன் முதல் சாப்பாடு தானமாக கொடுத்து விடுவேன். மதியம் இரவு தினமும் கொடுக்க ஆசைப்படுகிறேன். கடவுள் போதுமானவன், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் கொடுத்த தலைப்பு வேறு, ஆனால் இங்கே சொல்லியிருக்க விஷயம் வேறு. அண்ணம்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிங்கப்பூர் லண்டன் இங்கெல்லாம் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பவர் ஒரு நாள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அந்த பவர் வந்து ஒரு நாள் மட்டும் தானே. சிங்கப்பூர் லண்டனுக்குலாம் எப்படி ஒரு நாளில் போயிட்டு வருது? திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைவரையும் பார்த்து விட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அனைவரையும் அப்படின்னா, காரைக்கால் பண்பலை அறிவிப்பாளர்களாம் வந்து பார்த்துட்டு போவேன்னு சொல்லியிருக்காங்க. கவிதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜா. காரைக்கால் இருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க தான் செய்யறோம், நல்லது செய்யறோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் கிடைச்சது அப்படின்னா, எங்க ஊர்ல பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு பூர்த்தி அடையாத கோவில் ஒன்று இருக்கு, அதனை வந்து சரி செய்து கும்பாபிஷேகம்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெம்மேலி நந்தகுமார். எங்க பவர் ஒரு நாள் தாங்க நான் சொன்னேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மஞ்சு கொலையிலிருந்து பாலாஜி. ஒரு நாள் மட்டும் என்னால் முடிந்தவரை எல்லா கோவில்களிலும் தரிசனம் பெற்று வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயங்கொண்டம் கலைப்பாணன்.

மெர்சி ராணி, மேமாத்தூர் அமுதா சேகர், எனக்கு அப்படி ஒரு பவர் கிடைச்சது அப்படின்னா நம்முடைய காரைக்கால் பண்பலைக்கு வந்து பார்த்து வரவே, நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இடங்கள் எல்லாம் சென்று வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி ஒரு பவர் எனக்கு கிடச்சிதுன்னா நான் உலகத்தையே சுற்றி பார்த்துருவேன். இது ஒரு நாளையாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா தேத்தாக்குடி தெற்கு கலையரசு. நானும் அதே தான் கேட்குறேன், ஒரு நாளில் உலகத்தை பார்த்துட்டு வந்துடுவீங்களா? எந்தெந்த இடம் பார்க்க முடியுமோ அந்த இடமெல்லாம் நன்றாக சுற்றி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பவித்ர மாணிக்கம் ரகுபதி. இது ஓகேங்க. எனக்கு அப்படி ஒரு அபூர்வமான சக்தி கிடைத்தால் நன்றாக இருக்கும், மற்றும் அந்த தவறான முறையில் பயன்படுத்த மாட்டேன், சரியான முறையில் மட்டுமே பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த், மறைந்த என் தாய் தந்தை நண்பர்கள் அனைவரையும் திரும்ப அழைத்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியல. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களோட கமெண்ட்டை படிச்ச அந்த மன நிறைவோட ஒரு பாடல் கேட்கலாமா?

0: சோமன் சாம்பவன் நிலவறைக்குள் புகுந்திருந்தான். வெளியே ரவிதாசன் தீவர்த்தி கொண்டு வருவதற்காக சென்ற தாதி பெண்ணுக்காக காத்திருந்தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் இருட்டுக்கு பழகிப்போன வாய்ப்பேச இயலாத கரையர் மகள் ராணி மந்தாகினி தேவி அந்த நிலவறைக்குள் புகுந்து கொண்டு அந்த இடத்து சூழலுக்கேற்ப தன்னை தகவமைத்து கொள்ளுகிறாள். ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததால் உடனே சோமன் சாம்பவன் சற்று குரலெடுத்து ரவிதாசனை விழிக்க, ரவிதாசன், எதற்காக இப்படி கூப்பாடு போடுகிறாய் என்று கேட்கிறான். எதற்காக கூப்பிட்டாய் என்று கேட்டதற்கு,
1: இல்லை இல்லை, ஒரு விஷயம் கேட்பதற்காக கூப்பிட்டேன்
0: என்று சொல்லிக்கொண்டே சோமன் சாம்பவன் ரவிதாசனை அணுகி வந்தான். இந்த சமயத்தில் நிலவறையில் வாசலில் பிரகாசமான வெளிச்சம் தெரிந்தது.
2: ஓஹோ, அந்த பெண் தீவர்த்தியுடன் வந்துவிட்டாள். உன்னை பார்த்துவிடப் போகிறாள். போ போ, தூரமாகச் சென்று தூண் மறைவில் நில், சீக்கிரம்
0: என்றான் ரவிதாசன். சோமன் சாம்பவன் அவசரமாக பின்வாங்கிச் சென்றான். அடுத்த வினாடி நிலவறையின் வாசலில் தாதிப்பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து நின்றாள்.
3: ஏ மந்திரவாதி, மந்திரவாதி, எங்க போன
0: என்றாள்.
2: எங்கேயும் போகவில்லை, உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன்
0: என்று கூறிக்கொண்டே ரவிதாசன் அவளை அணுகி தீவர்த்தியை கையில் வாங்கி கொண்டான்.
2: பெண்ணே, வெளியில் கதவை பூட்டிக்கொள். இன்னும் ஒரு நாழிகைக்கெல்லாம் சாவியுடன் திரும்பி வா. கதவை தட்டிப்பார், நான் குரல் கொடுத்தால் திறந்துவிடு. ஒருவரும் இல்லாத சமயமாக பார்த்து தர என்றான் ரவிதாசன்.
3: ஆகட்டும் மந்திரவாதி, ஆனாலும் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். சின்ன பழுவேட்டரையருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. நீ அகப்பட்டு கொண்டால் என்னை காட்டி கொடுத்து விடாதே
0: என்று கேட்டுக்கொண்டாள் தாதிப்பெண்.
2: பெண்ணே, வீணாக கலவரப்படாதே. நான் தான் சொன்னேனே, காலாந்தக கண்டனுக்கே இறுதி காலம் நெருங்கிவிட்டது.
3: என்னை ஏன் மறுபடி வந்து கதவை திறக்கச் சொல்லுகிறாய்

0: நிலவறையிலிருந்து வெளியே போவதற்குத்தான் வேறு வழி இருக்கிறதே.
1: அந்த வழி இன்றைக்கு உபயோகப்படாது. வெட்டாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. நீ போ, சரியாக ஒரு நாழிகைக்கெல்லாம் திரும்பிவிடு.
0: தாதிப்பெண் வெளியில் சென்று கதவை சாத்தினாள். அவள் வெளியில் கதவை பூட்டிய அதே சமயத்தில் ரவிதாசன் உட்புறத்தில் தாளிட்டான்.
1: பின்னர் கையில் தீவர்த்தியை தூக்கி பிடித்துக்கொண்டு சோமன் சாம்பவன் இருக்குமிடம் நோக்கி விரைந்து வந்தான். சாம்பவா, என்னை என்னமோ கேட்க வேண்டும் என்று சொன்னாயே, இப்போது கேள் என்றான்.
0: நீ இதற்கு முன் ஒரு தடவை இங்கு வந்தாயா என்று சோமன் சாம்பவன் கேட்டான்.
1: ஒரு தடவை என்ன, பல தடவை வந்திருக்கிறேன். நாம் சேர்த்து வைத்திருக்கும் பொருளெல்லாம் வேறு எங்கிருந்து வந்ததென்று நினைத்தாய் என்றான் ரவிதாசன்.
0: நான் அதை கேட்கவில்லை. நீ சற்று முன் என்னை இங்கே விட்டுவிட்டு வெளியில் போயினாயல்லவா, மறுபடியும்
1: இப்போதுதான் வந்திருக்கிறேனே.
0: நடுவில் ஒரு தடவை வந்தாயா?
1: நடுவிலும் வரவில்லை, ஓரத்திலும் வரவில்லை. எதற்காக கேட்கிறாய்?
0: நீ போன சிறிது நேரத்துக்கெல்லாம் வாசற்படியின் வெளிச்சம் சட்டென்று மறைந்தது. நான் தூளில் முட்டிக்கொண்டேன்.
1: ஒருவேளை கதவு தானாக சாத்தி திறந்து கொண்டிருக்கும்.
0: ஏதோ ஒரு உருவம் உள்ளே வந்தது போல தெரிந்தது. காலடி சத்தமும் நன்றாக கேட்டது.
1: உன்னுடைய சித்த பிரமையாயிருக்கும். இந்த நிலவரையே அப்படித்தான் இருட்டிலே நிழல் போல தெரியும். திடீரென்று வெளிச்சம் தோன்றி மறையும். விசித்திரமான ஓசைகளெல்லாம் கேட்கும். இங்கு நுழைந்தவர்கள் சிலர் பயபிராந்தியினாலேயே செத்துப்போயிருக்கிறார்கள். அவர்களுடைய எலும்புக்கூடுகள் அங்கங்கே கிடக்கின்றன. பழுவேட்டரையன் வேண்டுமென்றே அந்த எலும்புக்கூடுகளை எடுக்காமல் விட்டு வைத்திருக்கிறான். ஒருவரும் அறியாமல் இந்த நிலவறைக்குள் நுழைகிறவர்கள் எலும்புக்கூடுகளை பார்த்து பயந்து சாகட்டும் என்று.
0: அப்படி யாருக்கும் தெரியாமல் இந்த நிலவரையில் பிரவேசிக்க முடியுமான?
1: சாதாரணமாக யாரும் நுழைய முடியாது. என்னைத் தவிர அப்படி யாரும் நுழைந்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை. நானும் இளையராணி அல்லது அவளுடைய தோழியின் உதவியினால்தான் இங்கு வந்திருக்கிறேன்.
0: பின்னே மனிதர்களின் எலும்புக்கூடுகளை பற்றி சொன்னாயே,
1: அதுவா? பழுவேட்டரையன் யாரையாவது பயங்கரமாக தண்டிக்க விரும்பினால் நிலவரை கதவை லேசாக திறந்து வைத்து விடுவான். பொக்கிஷ நிலவரையை பற்றி கேட்டிருப்பவர்கள் பொருளாசையினால் இதில் நுழைவார்கள். அப்புறம் இதை விட்டு வெளியில் போவதில்லை.
0: நீ ஒருவனை தவிர இங்கு வந்தவன் யாரும் வெளியில் போனதில்லை என்றா சொல்லுகிறாய்?
1: முன்னையெல்லாம் அப்படித்தான். இப்போது இரண்டு பேரை பற்றி எனக்கு சந்தேகமாக இருக்கிறது.
0: யாரை சொல்ற என்று எனக்கு தெரியும். வல்லவரையனையும் கந்தமாறனையும் சொல்லுகிறாய்.
1: ஆமாம், அவர்களை நாம் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறோமே. எத்தனை தடவை உனக்கு சொல்வது? வல்லவரையனை ஒரு முக்கியமான காரியத்துக்காகத்தான் இளையராணி விட்டு வைத்திருக்கிறாள். சுந்தர சோழனுடைய குலம் நசிக்கும் போது வந்தியத்தேவனும் சாவான். அதற்கு காலம் நெருங்கிவிட்டது. வா வா, இந்த நிலவரையில் உள்ள சுரங்கப் பாதைகள் எல்லாவற்றையும் உனக்கு காட்டுகிறேன். ஒரு காரியத்தில் மட்டும் ஜாக்கிரதையாயிரு. இங்கே நவரத்ன குவியல் வைத்திருக்கும் மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதில் 100 வருஷங்களாக சோழர்கள் சேர்த்து வைத்த நவரத்னங்களை குப்பல் குப்பலாக போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த நவரத்னங்களின் மோகத்தில் மனத்தை பறிகொடுத்து விட்டால் நீ வந்த காரியத்தையே மறந்து போனாலும் போய்விடுவாய்.
0: ரவிதாசா, யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்ற? உன்னைப்போல் நானும் வீரபாண்டியனுடைய தலையற்ற உடலின் மீது சத்தியம் செய்து கொடுத்தவன் அல்லவா?
1: யார் இல்லை என்றார்கள்? அந்த நவரத்ன குவியல்களை பார்த்தபோது என் மனது கூட சிறிது சலித்து போய்விட்டது. அதனாலேதான் எச்சரிக்கை செய்தேன். இருக்கட்டும், வா, போகலாம். முதலில் சோழன் அரண்மனைக்கு போகும் வழியை உனக்கு காட்டுகிறேன். அதை காட்டிவிட்டு நான் போன பிறகு நீயே சாவகாசமாக இந்த நிலவரை முழுவதையும் சுற்றி பார்த்துக்கொள். பின்னொரு காலத்தில் உபயோகம் இதனால் ஏற்படலாம். ரவிதாசன் தீபர்த்தியை பிடித்து கொண்டு மேலே நடந்தான். சோமன் சாம்பவன் பக்கத்திலேயே சென்றான். முன்னொரு சமயம் பெரிய பழுவேட்டரையரும் இளையராணி நந்தினியும் சென்ற அதே பாதையில் அவர்கள் சென்றார். தீபர்த்தியின் புகை சூழ்ந்த வெளிச்சத்தில் நிலவரையின் தூண்களும் அவற்றின் நிழல்களும் கரிய கரிய பெரிய பூதங்களைப் போல தோன்றின. இருளில் வாழும் வௌவால்கள் பயங்கரமான குட்டி பேய்களின் தோற்றம் கொண்டிருந்தன. ஆங்காங்கு பிரம்மாண்டமான சிலந்திக் கூடுகளும் அவற்றின் மத்தியில் இராட்சச சிலந்திப் பூச்சிகளும் காணப்பட்டன. தரையிலோ விசித்திரபடி

0: வடிவங்கள் கொண்ட ஜீவராசிகள் சில அதிவேகமாகவும் சில மிகவும் மெதுவாகவும் ஊர்ந்து சென்றன. ரவிதாசன் கூறியது போல இனந்தெரியாத பலவித சத்தங்கள் கேட்டன. வெளியே இன்னமும் அடித்து கொண்டிருந்த புயலின் சத்தம் எப்படியோ எங்கிருந்தோ அந்த சுரங்க நிலவரைக்குள் வந்து எதிரொலி செய்தது. சோமன் சாம்பவன் திடீரென்று திடுக்கிட்டு நின்று, ரவிதாசா, ஏதோ காலடி சத்தம் போல கேட்கவில்லை என்று கேட்டான்.
1: கேட்காமல் என்ன, நம்முடைய காலடி சத்தம் கேட்கத்தான் கேட்கிறது. வீணாக மிரண்டு விடாதே. இப்போது நான் இருக்கும்போதே இப்படி பயப்பட்டாயானால் இங்கே இரண்டு மூன்று தினங்கள் எப்படி இருப்பாய் என்றான் ரவிதாசன்.
2: நான் ஒன்றும் பயப்படல. நீ போன பிறகு வீண் பிராந்திக்கு உள்ளாவிறதை காட்டிலும் நீ இருக்கும்போதே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலவரைக்குள் புகுந்தவர்கள் சிலர் இங்கேயே செத்துப்போனார்கள் என்று சொன்னாயல்லவா என்றான் சோமன் சாம்பவன்.
1: ஆமாம், அவர்களுடைய ஆவிகள் இங்கேயே உலாவிக் கொண்டுதான் இருக்கும். அதனால் என்ன, பேய்கள்தான் நம்மை கண்டு பயந்து அலருமே. அந்த சிறுபையன் வந்தியத்தேவன் இந்த நிலவரையில் பயப்படாமல் இருந்து எப்படியோ தப்பிப் போயிருக்கிறான். எத்தனையோ பேய் பிசாசுகளை பார்த்த நானும் நீயும் ஏன் பயப்பட வேண்டும்?
2: பேயும் இருக்கட்டும் பிசாசும் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் யார் பயப்படுறாங்க? வேறு பிராணிகள் விஷஜந்துக்கள் இங்கே இருக்கலாம் இல்லையா?
1: பாம்புக்கும் தேளுக்கும் பயப்படப் போகிறாயா? ஹா, நம்மை கண்டாலே அவைகள் வலைகளில் போய் ஒளிந்து கொள்ளுமே.
2: இருந்தாலும் ரெண்டு மூணு நாள் இங்கேயே தங்கியிருக்கிறது அப்படின்னா யோசனையாக தான் இருக்கு. ரவிதாசா, அதுக்கு முன்னாலேயே ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைத்தால்?
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: சோமன் சாம்பவனை முதன் முதல்ல நாம் பார்த்தது கொள்ளிடத்தின் தென்கரையில். இடுமன்காரியை தேடி வந்தானே, ரெண்டு பேரையும் மறைவாக இருந்து கண்காணித்து வந்தான் ஆழ்வார்க்கடியான். பள்ளிப்படை காட்டில் நடந்த சதிக்கூட்டத்தில் வெளிவந்த திட்டங்கள் நினைவிருக்கும். அடுத்த கட்டம் இதே இடத்துல வந்தியத்தேவன் முன்னிலையில் சக்கரவர்த்தின்னு அழைக்கப்பட்ட சிறுவனையும் இணையில்லா தலைவின்னு போற்றப்பட்ட நந்தினியையும் மையமாக வச்சு நடந்த நாடகம். அதில் ஒரு வசனம், ராணியை இரண்டாம் ஜாமத்தில் தான் வர சொல்லியிருக்கேன்னு சொன்னவன் சோமன் சாம்பவன். அந்த கூட்டத்தில் ரவிதாசனுக்கு இணையான செல்வாக்கு உடையவன் தோணுது. இறுதி கட்டம்னு சொல்லத்தகும் இந்த கட்டத்தில் புலி குகைக்கு போய் புலியை கொல்ற கடினமான முயற்சியில் சோமன் சாம்பவனை ஈடுபடுத்தி இருக்கான் ரவிதாசன். ஒரு கையில் சோற்று மூட்டை, இன்னொரு கையில் வேல். இந்த நிலவரையில் இப்படித்தான் விசித்திரமான ஓசையெல்லாம் கேட்கும்னு சொல்லி ரவிதாசன் அவன் தோழன் சோமன் சாம்பவனின் பயத்தை போக்க முற்பட்டான் அல்லவா? எல்லா அம்சங்கள்லேயும் போல ஒலியல் கூறுகள்லையும் அனுபவமும் திறமையும் படைத்தவங்களை கொண்டு இத்தகைய நிலவரைகளை உருவாக்கியிருப்பாங்க. எதிரொலிகள் கவிஞ்சு நீடிக்க சுவர்களை பொருத்தமாக அமைக்கணும். குறிப்பாக திட்டமிட்டு அமைச்ச மேற்பகுதி உயர் அலைவரிசை உடைய ஒலியை வெகு தொலைவு கடத்தும். அதிர் ஒலியை பெருக்கி ஒழுங்கு இல்லாத அதிர்வு கொண்ட எதிரொலியை உருவாக்க முடியும். சுவரின் அமைப்பை அதுக்கேற்றபடி மாற்றின. தஞ்சை அரண்மனை நிலவரை பொக்கிஷத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த செல்வ களஞ்சியத்தின் நடுவில் கிடந்த எலும்புக்கூடு வல்லவரையனுக்கு சொன்ன செய்தியையும் ஆசிரியர் உணர்த்தினார் அல்லவா? கங்காளம் என்கிற எலும்புக்கூட்டின் தோற்றத்தை விட கபாலம் என்கிற மண்டையோட்டின் சிரிப்பு அகந்தை வேணாம்னு எச்சரிப்பதாக ஞானியர் விளக்குறாங்க. கபாலம் சிரிப்பையும் மூட்டும். அருங்காட்சியகத்தில் மண்டையோடுகள் வரிசையாக வச்சிருந்தாங்க. ஒரு மண்டையோட்டின் எதிரில் இது ஜூலியஸ் சீசருடையதுன்னு எழுதியிருந்தது. பக்கத்தில் சின்ன மண்டையோடு, பெயர் குறிப்பிடலை. தாத்தாவை பேரன் கேட்டான், இது யாருடையது? தாத்தா கொஞ்சமும் தயங்காமல், இதுவும் ஜூலியஸ் சீசருடையது தான், அவர் சின்னவராக இருந்தபோது. எனது மனம் கூட சிறிது சலித்து போய்விட்டது. ரவிதாசன் இப்படி சொன்னதுக்கு பொருள், மனம் உறுதிப்பாட்டை இழந்துட்டது. சலம் சலனம், இதன் பொருள் அசைவு. அச்சலம் அசையாதது, அதாவது மலை. விருத்த அச்சலம் விருத்தாச்சலம், முதுகுன்றம். சரி, வேடிக்கை என்னன்னா, ரவிதாசன் பேச பேச தோழனின் தைரியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இதனை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் கேட்டது பொன்னியின் செல்வங்கள். நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. சிந்தனை துளி. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம், பொது இடத்தை நந்தவனமாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 9:30.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் மின்னலை திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் இந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரலில் ஒலிக்கிறது.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
3: நிறைய
4: பேர் சொன்னாங்க போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

கேட்ட இந்த பாடல் மின்னலே திரைப்படத்திலிருந்து தேவன் குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலித்தது. இணைந்திருக்கிறோம் நேர்களே இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு.

இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில மின்னலை திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் ரூப்குமார் ரத்தோட் திப்பு குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலிக்கிறது.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 10:05 சிந்தனை அரங்கம். தொண்டு செய்ய எது தேவை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
2: இன்னைக்கு நம்ம பேசுவோமா?
3: என்ன பேசுறது?
2: இது பேசலாமா?
4: அது பேசலாம்.
3: எப்படி பேசலாம்?
2: அப்படி பேசலாமா? இப்படி பேசலாமா?
4: எதை பத்தி பேசலாம்?
5: சும்மா இருப்பா, எப்ப பார்த்தாலும் பேசிட்டு.
2: பேசினாதான் தெரியும்.
3: என்ன திடீர்னு சிந்தனை?
4: பேசணும்னா சிந்திக்கணும், சிந்திச்சா பேச தோணும்.
2: எங்க பேசுறது? யாருகிட்ட பேசுறது? எதுல பேசுறது?
6: காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கத்தில்.
4: ஓ, அங்க பேசலாமோ?
3: தாராளமா பேசலாம், ஆனா தலைப்புல பேசணும்.
2: அப்ப தலைப்பு?
4: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு.
3: எப்போ பேசலாம்?
4: மனசுல பட்டத பேசலாமா?
2: மனசுக்குள்ள பதிய வச்சுதான் பேசலாமா?
4: அழகா பேசணும்,
3: அர்த்தமுள்ளதா பேசணும்,
2: நறுக்குன்னு பேசணும்,
4: நல்லதா பேசணும்.
6: ஒவ்வொரு நாளும் காலை 11 சிந்தனை அரங்கம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இணைந்திருப்பது இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு. மின்னல் நிலைய திரைப்பட பாடலுக்காக அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில்.

0: நிறைவு பெறுகிறது நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இசை ஊஞ்சல். ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 9:55 நிமிடம்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள் கிரீன் அண்ட் ஓஸ் நரம்பு வரிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
3: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இயற்கைகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தே இருக்கு. அதுலயும் மரம், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வேறுபாடுகளை எப்படி கண்டுகிறது, உயர்ந்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவருடைய குணம் எப்படி இருக்கும், அதை சொல்றதுக்கு மரத்தை பயன்படுத்தி அவையா ரொம்ப அழகா ஒரு பாட்டு சொல்றாங்க. இப்போ உங்க பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அதை பாக்குறீங்க, அந்த மரத்தோட நிழல்ல நம்ம ஓய்வெடுக்கிறோம், அதோட பழங்களை நம்ம சாப்பிடுறோம், அதை கிளைய வெட்டுறோம், சில நேரத்துல அந்த மரத்தை கல்லால கூட அடிக்கிறோம். என்னைக்காவது அந்த மரம், நீ என்ன கல்லால் அடிச்ச, நீ என்னோட பழங்களை சாப்பிட்ட, என் கிளைகளை வெட்டினேன், உனக்கு நிலம் தர மாட்டேன்னு சொல்லியிருக்கா, நிழல் தருது இல்ல. அதுலயும் குறிப்பா அவையார் சொல்றாங்க, மரம் அந்த மரத்தையே வெற்ற வரையிலும் அவனுக்கு நிழல் தருதான். இந்த அற்புதமான காட்சி அவர் வாழ்க்கை பாடமா மாத்தி பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்மையும் அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. மரத்தை வெற்றவங்களுக்கு கூட அது இறுதி வரை நிழல் தருது. அது போல அறிவுடையவர்கள் பிறருடைய தீமையை கண்டு தங்கள் நற்குணத்தை இழக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது நம்மள கடுமையா நடந்துட்டாங்கன்னா நாம அது மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப எளிமை, ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க கடுமையா நடந்துகிறப்பையும் நாம நல்ல விதமா நடந்துக்கிறோம்ல, நம்முடைய பண்பை இழக்காம, அதுதான் உண்மையான பெருமைங்கிறாங்க. சாந்தனையே தீயனே செய்திடனும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர், மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நிலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். மரம் எப்படி நல்லவங்க தீயவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கும் நன்மை தருதோ, அது போல உயர்ந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க. மாறாக அநீதியை ஏத்துக்கணும்னு சொல்றதா, இல்லங்க, தவற தவறுன்னு சொல்லணும், தேவையான இடத்துல அதுக்கு எல்லைகளையும் அமைக்கணும். ஆனா வெறுப்ப மனசுல வச்சுக்கிட்டு நம்முடைய நல்ல குணத்தை அழிச்சிடக்கூடாதுங்கிறாங்க. மரம் நிழல் தர்றது இயல்பு, அதே மாதிரி அறிவுடைய ஒரு அன்பா இருக்கிறதும் அவருடைய இயல்புங்கிறாங்க. பிறர் எப்படி நடந்துக்கிறாங்கிறது முக்கியம் இல்லைங்க, நாம எப்படி வாழ்றோங்கிறதா முக்கியம். அதனாலதான் திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரால் நன்மையும் செய்து விடுங்கிறாங்க. நன்மை செய்யறதுங்கிறது பலவீனம் அல்லங்க, அது உயர்ந்த மனத்தின் வலிமை. பிறர் நித்தியமே நம் குணத்தை மாத்திடுச்சுன்னா வென்றது அவர்கள் அல்ல, தோற்றது நாம். எனவே மரத்தை போல ஒரு நிழல் தரும் மனதை வளர்ப்போம். நம்முடைய பண்பு நம்முடைய மிகப்பெரிய செல்வம். இதை உணர்ந்து வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை முன்னேறலாம். தவற தவறுன்னு சொல்லணும், ஆனா வெறுப்ப மனசுல வச்சு வளர்த்துக்க கூடாதுங்கிறாங்க. இந்த பகுதி இந்த பாட்டுல ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் அமைதியா இருங்க, அதான் சான்றோர் குணம் சொல்லி தவறா இதை புரிஞ்சுக்க வேணாங்க. நம்ம அடுத்தவங்க எப்படி நடந்துகிட்டாலும் நாம இப்படித்தான் இருப்போங்கிற அந்த புரிதலை இந்த பாடல் விளக்குகிறது. நன்றி, வணக்கம்.
3: வழங்கினார் திருவாரூர்.

0: முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ நாகப்பட்டினம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. சிந்தனை துளி மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர், இறுதி பயணத்திற்கு பாதை வகுக்காதீர். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பன்வலையில் நேரம் 10 மணி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில்.

0: கேட்ட இந்த பாடல் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரலில் ஒலித்தது. நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் இந்த பாடல் வருகிறது பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா குரலில்.

0: நேர்களே, நமது பண்பலியில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் நெஞ்சம் நிறைந்த பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

0: நமது பண்பலையில் நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒலி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடல் பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்கிறது.

0: நமது பண்பலையில் நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: உபயோகப் பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இரவு மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து PB ஸ்ரீனிவாஸ் PB சுசீலா குரலில்.

0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 9:45 நன்னெறி போதித்த நபிகள் மிலாது நபி பெருமாள் உரை வழங்குகிறார் நாகூர் எழலப்பை ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலானா மௌலவி அல்லாபல் கே ஆர் ஃபரீத் முகமது ஒலி வஹாதி ஆலிம் அவர்கள். நாளை காலை 9:35 பெண்கள் சமத்துவ நாளை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் திட்ட அதிகாரி ஜி கிருஷ்ணவேணி அவர்கள் தரும் செய்தி. இணைந்திருக்கிறோம் நேர்களே இரவு மலரும் நிகழ்ச்சியில். நெஞ்சம் நிறைந்த பாடல்களின் வரிசையில் அடுத்ததாக வழங்கும் இந்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: நிகழ்ச்சிக்காக அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில் கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்கிறது.

0: காதலே.
1: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும்.
0: அம்மா
1: பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: வணக்கம். நேர்களே, காரைக்கால் பண்பலையின் 100.3 நேரம் 10:33.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நிறைந்த பாடல்களோடு இரவும் மலரும் நிகழ்ச்சியில். அடுத்த தகவலுக்கு இந்த பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நேர்களின் நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது. திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி குரலில், கே.வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிகமாக சிலையல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லா முது. தார்பாய்கள், கிரீனைட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒழிக்கும் இந்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் பே சுஷீலா குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒழிக்கிறது.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது போலீஸ்காரன் மகன் திரைப்படத்திலிருந்து.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் செல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒழுக்கும் பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து.

நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இரவும் மலரும். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது உங்கள் பண்பலை, காரை பண்பலை 100.3. நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை.

புதுப்பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பேசல் தங்க மாளிகை, திருச்சி சேலம் மங்கள் அண்ட் மங்கள், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், கோபால் பல்புடி. 6 மணிக்கு குரலோசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் ஷேகு டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சீக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதம்ம சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி எம் அனன்யா. 7 மணிக்கு திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 விழிக்கு ஒலி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிரூபன் அவர்கள். 7:35 காலை காம்போ, 7:55 அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர், வேளாங்கண்ணி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து தகவல் அளிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் எஸ் பிரவீன்குமார் அவர்கள். 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகை கோபால் பல்புடி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வைக்கிங் பனியன் அண்ட் ட்ரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 0.2 முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் 0.2. 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பெண்கள் சமத்துவ நாளை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் திட்ட அதிகாரி ஜி கிருஷ்ணவேணி அவர்கள் தரும் செய்தி. 9:45 நன்னெறி போதித்த நபிகள் மிலாது நபி பிறநாள் உரை வழங்குகிறார் நாகூர் எழப்பை ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிள் KR ஃபரீத் முகமது ஒலி வாகதி ஆலம் அவர்கள். 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும், 10:05 சிந்தனை அரங்கம் தொண்டு செய்ய எது தேவை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் என்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வி எம் அனன்யா. 12:55 பன்னிசை வான்பலம் என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. 1:30 மிலாது நபி பெருநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் ஆ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 1:55 மெல்லிசை 2:00 லஞ்ச் பிரேக்கில் பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் தொழில் செய்து வரும் காரைக்கால் நேதாஜி நகர் எஸ் சாய்லட்சுமி அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். 3:30 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் LSC. 4:00 ஊரும் உணவும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீஸ் வழங்கும் ஊரும் உணவும். மாலை 5:00 திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். 5:15 திரை இசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஆஃப் சார். 40:00 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்தன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மூட்டு வரி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசைத்துறை 7:25 மங்களியன் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். கடலை காய்கறி சாகுபடி நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் சி பகவதி அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:30 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:10 துயிலும் முன்.

0: மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD ஹஸ் ஃபோர்காஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால் ஓவர் அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மேகாலயா, உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், பீகார், சத்தீஸ்கட் அண்ட் ஈஸ்ட் ராஜஸ்தான் டுமாரோ. மீன்வாயில் பார்ட்ஸ் ஆஃப் டெல்லி NCR விட்னஸ்ட் லைட் டு மாடரேட் ரெயின் டியூரிங் த டே. IMD has said that cloudy sky conditions will continue to prevail over Delhi with spells of light to very light rainfall for the next 2 days. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 11:10. நேயர்கள் கேட்கலாம் துயிலும் முன். முழு படிக்கட்டையும் பார்க்காத முடிய போதும் முதல் அடியை எடுத்து வைப்பதே நம்பிக்கை. இது மார்ட்டின் லூதரின் சிந்தனை துளி. நேயர்களே, இத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 தொடங்கும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

0: கற்ற கலை.
1: ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஒன் டூ த்ரீ.
2: ஹலோ ஹலோ ஹலோ
1: ஹலோ ஹலோ ஹலோ.